அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்கிறது திருவிவிலியம். நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் வெட்டி சத்யா பாடியது.

தந்தை தன் மக்களுக்கு அளிக்கும் அன்பளிப்புகளில் மிகச்சிறந்தது அவர்களுக்கு அளித்திடும் நல்ல கல்வியும் நல்லோக்க பயிற்சியும் ஆகும் என்கிறார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் எஸ் பி அப்துல் காதர் பாடியது.

உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும், எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் என்கிறது பகவத்கீதை. காளித்தண்டல் நிகழ்ச்சி தரவிருக்கும் நிறைவான பக்தி பாடல் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடியது.

நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. காலையில் 6:55 நலமை விலக 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். இன்று காலை மணி 9:05 முதல் பகல் மணி 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல், இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலை. மதியம் 2:30 ஊர்புறுத்தலை நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் திருநங்கை பரதநாட்டிய கலைஞர் டி ராஜகுமாரி அவர்களுடன் நேரலை கேட்கலாம். 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சௌபாகியவதி ராஜராஜ சோழன், சமயபுரத்தாளே சாட்சி, எத்தனை கோணம் எத்தனை பார்வை, சகுந்தலா, தெய்வம், திருவருட் செல்வர் ஆகிய படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள்

0: தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இரவு 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களோடு மயிலருகு நேர்களே, இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இனி கேட்கலாம்
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
2: அடுத்து வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: அதிகபட்ச வெப்பநிலை 36° C முதல் 38° C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24° C முதல் 25° C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 25% முதல் 30% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி கண்காணித்து பென்சாகுயின் மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, இடி மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு சரியாக முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 mHg (200 mL) தண்ணீருடன் கலந்து செலுத்த வேண்டும்.
3: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
4: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20°C to 27°C வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைக்கால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகளோட முக்கியமான 2 principles சொல்லுவோம்.

0: ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காற்றோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீற்று அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயிற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4-5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நெல்லை இன்று காலை 9:05 முதல் பகல் 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலை. இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரண்டு 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய

நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

நேர்களே, இன்று காலை மணி 9:05 முதல் பகல் மணி 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலை. நேரம் 6:44 நிமிடம் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2000

0: 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள் வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராட்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் 39°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரி செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது

0: ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முன்னீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 9 இழப்பிற்கு 163 எடுத்தது. 164 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 இழப்பிற்கு 167 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கன்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். புது கவிதை படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியிருப்பது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நினைஞ்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து இசை எஸ் ஏ ராஜ்குமார் பி ஜெயச்சந்திரன் பாடியது. அடுத்த பாடல் ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இப்போ கேட்ட பாடல் துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து இசை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் உங்களுக்கான க்வெஸ்டின், இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையர் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான சரியான பதிலை நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் இராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக்கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள இராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பு

0: பங்கேற்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒரு முறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3ஆம் வகுப்பு மாணவனான இஷாங் சிங் கடந்த 30 ஏப்ரல் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9 மணி நேரம் 50 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மையளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம்

0: கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

நெல்லை இன்று காலை 9 மணி முதல் பகல் மணி 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலை. சென்னை மெச்சனிலிருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்க மாவட்டங்களோட வெதர் ரிப்போர்ட். கோயம்புத்தூர் இன்றைக்கி அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஊட்டியில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம் திருப்பூர் பாலக்காடு இந்த 3 மாவட்டங்களையும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க ரிப்போர்ட் படி வெதர் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் உங்களுக்காக கேட்டிருந்த க்வெஸ்டின், இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம்.

0: கேட்ட பாடல் கொக்கரக்கோ படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியது. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். இயற்கையை அறிவதே ஞானம். இயற்கை என்றால் இயல்பாக இருக்கக்கூடியது. யாரும் அதை உருவாக்கவில்லை. நிலம், நீர், காற்று, கதிரவன், தாவரங்கள், விலங்குகள், இன்னும் ஏராளமான உயிரினங்கள், இவற்றை யாராவது உருவாக்கினார்களா என்றால் இல்லை. இந்த தோற்றங்களுக்குள்தான் மனிதனும் வருகிறான். இயற்கையின் ஒரு பகுதிதான் மனிதன். இயற்கையிலிருந்து வந்த மனிதன் இயற்கையோடு இணைந்து விழிப்போடு இயற்கையின் அமைப்பை, இயக்கத்தை, ஒழுங்கு ஆற்றலை புரிந்து கொண்டு வாழ்வதே சிறப்பு என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. துன்பம் இல்லா வாழ்க்கை வாழ இயற்கை ஞானம் அவசியம் என்கிறார். வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து தெளிந்து வாழும்போதுதான் மன நிறைவு, மகிழ்ச்சி, அன்பு, கருணை போன்ற இயல்புகளோடு வாழ முடியும். ஏனென்றால் நாம் பல்வேறு கலாச்சாரங்களோடும், மரபுகளோடும், சமூக கட்டமைப்புகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சமுதாய மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும், தனி மனித முன்னேற்றங்களுக்கும் மாற்றங்களுக்கும் கலாச்சாரம், மரபு, சமூக

0: கட்டமைப்பு மிக மிக அவசியம். இயற்கை அறிவையும் இந்த பண்பாடுகளோடு இணைத்து வாழும் பொழுது துன்பம் இல்லாமல் வாழ முடியும். மனித பிறவியின் நோக்கமே இயற்கையோடு ஒன்றி உணர்ந்து தெளிந்து விழிப்புடன் வாழ்வதே என்கிறார் மகரிஷி. ஏனென்றால் இயற்கை என்ற பெரும் சக்தியைத்தான் நம் சிற்றறிவின் மூலம் உருமாற்றி தரமாற்றி வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இயற்கையை நாம் பயன்படுத்தும் பொழுது இயற்கையின் வளமான இருப்புகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்தி கொண்டு வாழ்வதே ஆறாவது அறிவின் சிறப்பு என்கிறார். இயற்கை ஆற்றலை ஒழுங்கு அமைப்பை உணராமலோ உணர்ந்தும் அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வசப்பட்டு இறை ஆற்றலுக்கு எதிரான செயல் செய்தால் விளைவு எப்படி இருக்கும் என்றால் துன்பங்கள், பொருள் இழப்பு, ஏழ்மை, நோய்கள், உறுப்பு இழப்பு. ஒரு கவியில் மகரிஷி அவர்கள் இயற்கை செல்வம் நிலம், நீர், காற்று, வெயில் இறைநிலையால் சீவர்கட்கு அளித்ததாகும். இயற்கை செல்வம் என்றால் உழைப்பால் பெற்ற சீரமைந்த வாழ்க்கை பொருள் பணம் இவையாம். மயக்கமின்றி இன்ப துன்ப அனுபோகமெல்லாம் மனம் உடல் கொண்டு அளவு முறையோடு துய்த்தல் வியப்பு இல்லை. இது அறமாம் என்றும் எங்கும் விளைவறிந்த இப்பண்பு மனித நீதி என்கிறார். இயற்கை நீதி என்னவென்றால் ஒன்றை செய்தால் அதற்கு தக்க விளைவு நிச்சயம். எல்லா இயக்கங்களும் விளைவுகளும் ஒரு நியதிக்கு உட்பட்டுதான் நடந்து வருகின்றன என்பதை தெரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த நியதிக்கு அடிப்படையாக உள்ள இயற்கை என்ற பேராற்றலோடு ஒன்றி பழக வேண்டும். அப்போதுதான் இயற்கை நியதியை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் நியதியை மறவாது இருக்கக்கூடிய மனநிலையும் உண்டாகும். ஒன்று அறிந்து கொள்வது, இரண்டாவது மறவாது இருப்பது, மூன்றாவது உணர்ந்து செயல்படுத்துவது. இந்த மூன்று நிலைகளில் செயல்படுவதற்கு மனிதன் முயற்சி எடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை இயற்கையிடமிருந்து நிச்சயம் பெற முடியும். அதை பெற முடியாது என்று நினைக்கிறோமோ அதை அப்பொழுதே விட்டுவிடவும் முடியும். ஆகவே இயற்கை நியதியின் மதிப்பை உணர்ந்து நமது கடமைகளை ஆற்றி மன நிறைவு பெறுவதே மனித நீதி. நம்மை உருவாக்கி வளர்த்து வாழ வைக்கும் இயற்கைக்கும் பொருள், கல்வி, பாதுகாப்பு, தொண்டு இவற்றால் நமது வாழ்வுக்கு சிறப்பளிக்கும் மனித சமுதாயத்திற்கும் கடமை ஆற்றுவதே சிறந்த அறம் என்றும் அருட்தந்தி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சமத்துவ ராணி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக கேட்டிருந்த குவெஸ்டின், இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான சரியான பதிலாக ஃபேஸ்புக்கில் நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க. உமா கணேஷ், சிறுமுகை செந்தில் முருகன், விளக்கப்பாடி கடலூர், சிறுமுகை சவுடேஸ்வரி நகர், சங்கீதா குணசேகரன், அலிநகரம் எஸ் மகாதேவன், மகாலிங்கம், சென்னை பழைய வனாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு, கோவை நற்பவி மிழலை பிரியன் சொல்லியிருக்காங்க, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி சாமுண்டிபுரம். வாட்ஸ்அப்பில் கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காங்க. கணேஷ், சிறுமுகை, ஹோப் காலேஜ், பிரணயாகுகன், வீரதுரை, அரியலூர், பிரமிளா, சென்னை, சங்கர சீனிவாசன், பாண்டிச்சேரி, பிரித்திகா வாசுதேவன், பீடம்பள்ளி, யாஷினி பதில் சொல்லியிருக்காங்க, அந்தோனிரா, சென்னை. அன்புராணி சென்னையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், மகேஸ்வரி கனகராஜ், இந்து கஞ்சம்பட்டி, சண்முகானந்தம், யாஷினி, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ், குகன் ஃப்ரம் நஞ்சுண்டாபுரம்.

0: பாடல் என்ன அசை உன்னோடுதான் படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ் வாணிஜெயராம் கே ஜே எஸ் தாஸ் பாடியது. இனி கேட்கலாம்.
1: இன்று
2: இந்திய சுரங்க தொழிலாளர்கள் தினம். நாட்டின் தொழில்துறைகளுக்கும் எரிசக்தி தேவைகளுக்கும் ஆற்றல் அளிப்பதில் அபாயகரமான மற்றும் கடினமான பணிகளை செய்யும் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையிலும் தொழிலில் பாதுகாப்பு, உடல்நல அபாயங்கள் மற்றும் சிறந்த பணி சூழல்களின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுரங்க பணியின் போது உயிரிழந்தவர்களையும் நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மே 4 இந்திய சுரங்க தொழிலாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அபாயகரமான பகுதிகளிலும் நிலத்தடி சூழல்களிலும் தங்கள் உழைப்பின் மூலம் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் மின் உற்பத்திக்கும் ஆதாரம் அளிக்கும் வகையில் அவர்களை இந்நாள் கௌரவிக்கிறது.
1: இன்று
2: சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம். தீயணைப்பு வீரர்களின் தியாகம், தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை அங்கீகரித்து அவர்களை கௌரவிக்கும் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் மே 4 சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தீயணைப்பு பணியின் போது இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் பணியில் உள்ளவர்களின் சேவையை பாராட்டவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளின் சின்னமாக சிவப்பு மற்றும் நீல நிற ரிப்பன் பயன்படுத்தப்படுகிறது. சிவப்பு நிறம் நெருப்பையும் நீல

0: வருடம் நீரையும் குறிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உள்ளூர் நேரப்படி நண்பகல் 12 மணிக்கு தீயணைப்பு வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒரு சிறப்பு நேரம் அனுசரிக்கப்படுகிறது. 30 வினாடிகளுக்கு தீயணைப்பு எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்து அதை தொடர்ந்து 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இது சவுண்ட் ஆஃப் என்று அழைக்கப்படுகிறது.
1: கேட்டுட்டு வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம கேட்டிருந்த குவெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேர்கள் மூக்குனூர் பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா பதில் சொல்லியிருக்காங்க. பி கே பூபாலன், பூபால், கண்ணம்பாளையம் பிரிவு, பல்லப்பாளையம், கோவை மாவட்டம், மல்லிகா, மந்த்ராச்சரம், பிரியங்கா, முல்லை நகர், கோயம்புத்தூர்லேருந்து ரகுராமன் பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில்குமார், தாராபுரம், ராமகிருஷ்ணன், கொழும்புகொண்டான், அறந்தாங்கி, விஸ்வம் பதில் சொல்லியிருக்காங்க. என் பார்வதி, கணபதி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா நகர், மூக்குனூர், கவுண்டம்பாளையம், லாவண்யா, ரமண, முதலிப்புரு, சுதாகர், ஜீவா, சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி, மூக்குனூர்லேருந்து பாண்டியன் நகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, ஏ கே பிரகாஷம், ஞானாம்பிகை, போகம்பட்டி, சௌமியா, பூபனா, விவேகானந்தன், கொழும்புகொண்டான்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ராயப்பன், ரஜி, ரீனா, கே ஜி சாவடி, பூலவாடி, தீபிகா, பொன்ஸ், விஜயகுமார், கோகிலா, வன்ஷிகா, செலக்கரைச்சல், சிறுமுகை, சோமு, கலைவாணி, கோவை, ரத்னபுரி, ராஜா, முகமது, கோவை மாவட்டம், ஒண்டிபுதூர், ரங்கசாமி. இனி கேட்கலாம்
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: விலங்குகள் பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலையை தக்க வைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் பல்வேறு உயிரினமாகும். அதில் வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகள் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டு உணவு, போக்குவரத்து, விவசாயம் மற்றும் பாதுகாப்பு போன்ற பல்வேறு வழிகளில் மனித வாழ்க்கையோட நெருங்கிய தொடர்பு உடையவை. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் விலங்குகளை பாதுகாப்பது இன்றியமையாதது ஆகும். விலங்குகள் முக்கியமாக முதுகெலும்புகள் மற்றும் முதுகெலும்பில்லாதவை அப்படின்னு பிரிக்கப்படுது. பசுக்கள் பால் மற்றும் உரத்தை வழங்குது. காளைகள் மற்றும் குதிரைகள் விவசாயம், போக்குவரத்துக்கு உதவுது. நாய் போன்ற செல்ல பிராணிகள் பாதுகாப்புக்கும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது. தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கைக்கும் காட்டு விலங்குகள் காடுகளினுடைய சமநிலையை பேணுவதுக்கும் உதவுது. இப்படி பல்வேறு வகையில் விலங்குகள் மனிதர்களுக்கு உதவி புரிகின்றன. எனவே விலங்குகளை துன்புறுத்துவதை தவிர்த்து அவற்றினுடைய இயல்பு வாழ்விடங்களை பாதுகாப்பது அவசியம். விலங்குகள் மனித இனத்தின் நண்பர்கள். அவற்றை நேசிப்பதும் பாதுகாப்பதும் நமது கடமையாகும்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

கேட்ட பாடல் மண் வாசனை. படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவெஸ்டின், இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையர் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார், இதற்கான சரியான பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். தொட்டம்பாளையம் கோகிலா, பழனிசாமி, நங்கவள்ளி ராஜாராம், பாரதி மகாலிங்கம், கள்ளிவரசு, கனியூர் அண்ணாதுரை, தொட்டம்பாளையம் திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா, சுதாகர் பதில் சொல்லியிருக்காங்க, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம், செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, ரமண முதலி புதூர்லேருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு ஆலாங்கொம்பு தண்ணீர் தரம், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, ஜெய், கனிஷ்க், அபினவ், கோத்தகிரி, கொனவக்கரை, கண்ணன் பதில் சொல்லியிருக்காங்க, மனோ, கிறிஷ், ரெட்ஃபீல்ட், கோவை தேவராயபுரம் ராஜா, ஜஸ்டின் திரவியம், காந்திபுரத்துலேருந்து, சரவணன், பூங்குடி, சூரியபிரகாஷ், அக்ஷிதா, வேலுமணி, பெரிய வதம்பச்சேரி, மலைக்கவுண்டன் பாளையம், விமலா, வேணுகோபால், பூப்பனா, சேலம், இரும்பாலை, வெங்கடேஷ் பதில் சொல்லியிருக்காங்க, அம்பிகா தேவி, சண்முகசுந்தரம், திருப்பூர், இளங்கோநகர், குகன், சிந்து, கோத்தகிரி, சிவானந்த காலனி, எஸ் பழனி, சண்முகசுந்தரம், ரமண முதலிப்புதூர், ரித்திகா, ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷி, மீனாட்சி, மணிநகரம், மதுரை, விஜய், தென்றல், நாமக்கல், த்ரிகாஷ், த்ரிஷ்காமினி பதில் சொல்லியிருக்காங்க, அண்ட் ரித்திகா, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர்லேருந்து, விஎன் இளங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், ஜே கிருஷ்ணபுரம்லேருந்து, லதா கோவிந்தராஜ், சண்முகசுந்தரம், விநாயகபுரம், துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குளியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, விஜயகுமார், அர்ச்சனா, அண்டு சரசு, பெரியநாயக்கன் பாளையம், சகாதேவன், பிரேமா, வெள்ளிங்கிரி, கருமத்தம்பட்டி, தென் பொன்முடியிலேருந்து, நாகமணி, வரதராஜ், கீதா, பிரதக்ஷணா, குமரன், சண்முகநகர், முக்னு, திருப்பூர், கணபதி பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், தொட்டம்பாளையம், ரவி, செல்வி. இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார், இதற்கான சரியான பதில் ரித்திகா ஸ்ரீ. இவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 2026 ஆண்டு இவங்க வந்து தேர்வெழுதி இந்த பதவி ஏற்றுக்கிறாங்க. அண்ட் இவங்களோட சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் முதன்முறையாக இதர பாலினம் அப்படிங்கிற பிரிவை அறிமுகப்படுத்தியதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

கேட்ட பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே திரைப்படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ், வாணி ஜெயராம் பாடியது. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோவை ஆர்எஸ்புரம் அர்ஷ வித்யா குருகுளம் மற்றும் பாரதிய வித்யா பவன் சார்பில் இன்று மாலை 6:30 உத்தவ கீதை 9 பாகம் ஆன்மீக உரை பவன் வளாகத்தில் நடைபெறுகிறது.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது, இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்போ மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டில் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜி அதிசிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்ணுறாங்க ஆர்ஜே மீஸ்ரீ.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் ECI நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா? நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்க RJ மீஸ்ரீ.

0: இவன் வேற மாதிரி படத்திற்காக மதுஸ்ரீ பாடின பாட்டு கேட்டோம். இசை சீ சத்யா
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: லிவர் நோய்களுக்கு

கோயம்புத்தூர் 103 FM. எல்லாருமே வந்து இப்போது கிராமங்களை விட்டு நம்ம தொழிலுக்காகவும் இல்லை குழந்தைங்களோட படிப்புக்காகவும் அப்படி இப்படி அப்படின்னு நம்ம நகரத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஸ்பெயின்லேயும் ஒரு கிராமத்திலிருந்து நிறைய பேர் நகரத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ அந்த அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிராமத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கிராமத்தில் குடும்பத்தோட குடியேறினா சொந்த வீடு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு அரசு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெயினில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் அரேனிலாஸ். 40 குடும்பம் மட்டும் தான் இருக்குது இந்த அழகான கிராமத்தில். இந்த கிராமத்தில் குடியேற விரும்புகிறவங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட இலவச வீடுகளை வழங்கறதுக்கு அந்த நாட்டு அரசு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. கெசைல் மற்றும் லியோனில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரேனிலாஸ் அப்படிங்கிற கிராமம் 1980களிலிருந்தே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிட்ருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கிராமத்தில் இருக்கிற வீடுகள்லாம் கைவிட்டு மக்கள் நகர்ப்புறத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ அந்த ஒட்டுமொத்த கிராமத்துலேயும் 40 குடும்பம் தான் இருக்குது. அந்த பகுதியில்

மறுகுடி அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில அந்த நாட்டு அரசு தீவிரம் காட்டிட்டு வருது. நகர்ப்புற மறுவளர்ச்சியை ஊக்குவிக்கிற வகையில உள்ளூர் பள்ளிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது, குழந்தைகளோட கூடிய குடும்பங்களை வந்து இந்த பிளேஸ்க்கு கொண்டு வர்றதுக்காக நிறைய முனை போட திட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதியில குடியேற விரும்ப ஆர்வம் இருக்கிறவங்க விண்ணப்பதாரர்கள் எல்லாமே அவங்க ஃபேமிலியை அறிமுகம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சுய விவரம் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. இதில் என்னென்னா, அதிக குழந்தைகள் கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமையும் வழங்குறதா, ஐரோப்பிய நாட்டிற்கு வெளியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கும் ஸ்பெயினில் அனுமதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இருப்பிடம் பணி

ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சுய விவரம் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. இதில் என்னென்னா, அதிக குழந்தைகள் கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமையும் வழங்குறதா, ஐரோப்பிய நாட்டிற்கு வெளியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கும் ஸ்பெயினில் அனுமதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இருப்பிடம் பணி அனுமதியும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. சே, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஒரு அமைதியான கிராமம், அழகான கிராமம், நம்ம டிவிலெல்லாம் பார்க்குற மாதிரி இயற்கை கொஞ்சம் சூழலில் அங்கேயும் வீடே ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா வேற என்ன வேணும்?

0: உதயம் NH4 படத்துக்காக இந்த பாட்டு கேட்டோம். சைந்தவி ஜிவி பிரகாஷ் பாடினது, இசை ஜிவி பிரகாஷ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். இன்று காலை 9:05 முதல் நாம் கேட்கலாம் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Counting for assembly elections, early trends have started coming in for Kerala, Tamil Nadu, Assam and West Bengal. In Kerala, trends are available for 11 seats. Congress is leading in 5 seats, CPI-M in 3 seats, BJP, RSP and Independent in 1 each. In Tamil Nadu, trends are available for 2 seats, DMK and TVK are leading in 1 each. In Assam, trends are available for 10 seats, BJP is leading in 9 constituencies and AGP in 1. The first trends have also started coming in from West Bengal. BJP is leading in all 3 constituencies for which trends are available. And now before we end the bulletin, the headlines once again. Counting of votes begin for assembly elections in Assam, West Bengal, Kerala, Tamil Nadu and Union Territory of Puducherry. Counting also underway for by-polls in 7 assembly constituencies. India rejects Nepal's objection to Kailash Mansarovar Yatra through Lipu Lake Pass, calls it unjustified. IMD forecasts thunderstorms accompanied with hailstorm over North India, including Haryana, Himachal Pradesh, Uttar Pradesh and Uttarakhand today. United States to launch Project Freedom to guide stranded ships safely out of Strait of Hormuz. And in IPL cricket, Gujarat Titans defeat Punjab Kings by 4 wickets in Ahmedabad last night. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. பொதுவாக பூமியில் வடதுருவம் தென்துருவம் அப்படின்னு ரெண்டு முனைகள் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொடக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஓகேவா நீ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சாலைகளும் அப்படித்தான்னு சொல்ல போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா இந்த உலகத்தினுடைய கடைசி சாலை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எப்போவாது யோசிச்சிருக்கோமா? அதுக்கு பதிலாக தான் நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய E69 அப்படிங்கிற நெடுஞ்சாலை குறிப்பிடப்படுது. ஐரோப்பியாவில் இருக்க நார்வேல இந்த E69 இந்த ரோடு வந்து அமைஞ்சிருக்குது. இதுதான் உலகத்தினுடைய கடைசி சாலை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த இடம் ரொம்ப தனித்துவமானது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்டு போறாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதில் போகணும் அப்படின்னு நிறைய பேத்தினுடைய கனவா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகைக்கு மேல அமைஞ்சிருக்குது. வடக்கு ஐரோப்பாவில் இருக்க நார்க் ஆஃப் பகுதியில் நார்வேனுடைய ஒல்டாஃபியாட் அப்படிங்கிற கிராமத்தை இணைக்கக்கூடிய சாலையாக தான் இது இருக்கு. 129 கிலோமீட்டர் நீளமானது. இந்த பாதையில் நிறைய சுரங்கப்பாதைகளும் இருக்கு. அது வந்து நார்த்கேப் அப்படிங்கிற சுரங்கப்பாதை, அதில் ஒன்று நார்த்கேப் அப்படிங்கிற சுரங்கப்பாதை ரொம்ப நீளமானது. அது மட்டும் 6.9 கிலோமீட்டர் நீளமாக இருக்கு. இந்த சுரங்கம் கடல் மட்டத்திலிருந்து ஒரு 212 மீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாலை வடதுருவத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இது பூமியினுடைய கடைசி சாலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வழியா பயணம் போறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நிறைய பாதுகாப்பு விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும். அதை மீறணும் அப்படின்னா கட்டாயமா நம்மளுக்கு வந்து அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அனுமதி கிடையாது. இந்த பகுதியில காற்று ரொம்ப வீசுறது வழக்கம். கோடை காலத்துல கூட பனிப்பொழியும் சூழல் இருக்கும். அதே மாதிரி வானிலை எப்ப எப்படி மாறும்னு கணிக்கவே முடியாது. எந்த நேரத்திலயுமே இயற்கை மாற்றங்கள் அங்க மாறிட்டே இருக்கும். இதனால பாதுகாப்பு காரணங்களால யாரையுமே தனியா அந்த ரோட்ல வந்து செல்றதுக்கு வந்து அனுமதி தரமாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல சவால்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 1992 கவர்மெண்டோட ஹெல்ப்போட முழுமையாக திறக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்குமே இது விசித்திர சாலைகளில் ஒன்றா இருக்கு. ஆனால் இது எப்படின்னா ஒரு டீமாக நம்ம டிராவல் பண்ணலாம். முதலையே புக் பண்ணிட்டு இந்த மாதிரி டீமாக போகிறதுக்கு இந்த E69 அப்படிங்கிற நெடுஞ்சாலை ஒரு சிறந்த சாலையாக அமையும்.

நான் இப்படத்துல இருந்து கேட்டோம் இந்த பாட்டு. விஜய் பிரகாஷ் பாட்டினது, இசை எம் எம் கீரவாணி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று காலை 9:05 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் சென்னை அஞ்சல். நம்ம நிறைய பேருக்குமே வந்து ட்ரிப் போகணும், அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த விசா ப்ராசஸ் அது இது அப்படின்னு சொல்லி இதுக்கு யார் அலையிறது அப்படிங்கிற ஒரு சங்கடமும் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு நாடு அதுக்கு மாறா விசா இல்லாம நீங்க எங்க நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இந்தியர்களா வாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சரி, நல்லா இருக்கல கேக்குறதுக்கே. 2026 இருந்து இந்த நாடு அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமா மாறிட்டு வருது. இந்த நாடுங்கிறியே அது எந்த நாடு அப்படின்னா, அந்த நாட்டு பேரு மைக்ரோனேஷியா. கூட்டாட்சி மாநிலங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. 1980 இந்த குடியேற்ற கொள்கையில் கொஞ்சம் தளர்வுகள்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ ஃப்ரீ விசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொள்கையின்படி எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விசா இல்லாமல் 30 வரைக்கும் நாம் தங்கலாம். விசா இல்லாட்டியும் கூட 30 நம்ம அங்கே இருக்கலாம். நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறமா அங்கே நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு விசாக்காக இப்படி க்யூவில் நிற்கணும் அப்படின்லாம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்போர்ட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, நமக்கு அங்கே செலவு பண்ணுறதுக்கு காசு, இது மூணு இருந்துச்சுன்னா போதும் நம்மளை ஏர்போர்ட்லேருந்து வெளியே விட்டுருவாங்க, நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க 30 அப்படின்னு சொல்லி. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வராங்க அப்படின்னா கூடுதல் சலுகைகளும் இருக்குது. அமெரிக்கா குடிமக்களுக்கு காலவரையின்றி தங்கலாம், இந்த 30 கிடையாது. ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு 90 வரைக்கும் அங்கே தங்க முடியும். மைக்ரோனேஷியா அப்படிங்கிறது 4 முக்கிய தீவுகளால் ஆன நாடு. இது ரொம்ப இயற்கை அழகு கூட ஒரு அமைதியான சூழலும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணி சுற்றுலா தலமாக இருக்குது. இங்கே தெளிவான கடல் நீர் இருக்கிறதுனால ஸ்னார்க்கெல், ஸ்கூபா டைவிங், இந்த மாதிரியான இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கே அதிகம். அதுவும் வந்து ஜெல்லி ஃபிஷ் ஏரி அப்படின்னு ஒரு தனி

தூமானி ஏரி இருக்கு, அதை பார்க்கறதுக்கே நிறைய சுற்றுலா கூட்டம் வருது. பொருளாதாரம் இங்க அதிகமா சுற்றுலா, அதுக்கப்புறமா மீன் பிடித்தல் தான். ஆனா இதுல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம் இந்த தீவுகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ரொம்ப அதிக கவனம் செலுத்தப்படுது, கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும். இயற்கை அழகோடு கூடிய இந்த நாடு, அமைதியான நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் வேணும், ஆனா அப்படியே நேச்சர் ரசிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மைக்ரோனேஷியா ஒரு குட் சாய்ஸா இருக்கும். அதை என்னன்னா விசா இல்லைங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல, இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாகரிகங்களும் தொழில்நுட்பங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் நம் மனதை விட்டு அகலுவதே இல்லை. அதில் முதன்மையானது காலத்தால் அழியாத நம் பழைய பாடல்கள்.

ஒரு பாடல் ஏன் காலத்தால் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? அந்த பாடல்கள் வெறும் சத்தங்களால் ஆனவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமான உணர்வுகளால் ஆனவை. கவிஞன் தன் பேனாவால் வடித்த காவிய வரிகள், இசையமைப்பாளர் தன் இதயத்தால் கோர்த்த மெட்டுகள், பாடகர்கள் தன் உயிரை கொடுத்து பாடிய அந்த தெய்வீக குரல்கள், இவை அனைத்தும் இணையும் போதுதான் ஒரு பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஸ்ரீயாஜி நாயர், ஜுவாலஜி துறை தலைவர், NSS திட்ட அலுவலர். ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் சில கருத்துக்களை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன். மலை, காடு, கிராமம், நகரம் என எந்த இடத்திலும் இணையமோ டேட்டாவோ இல்லாமலே AM, FM மற்றும் ஷார்ட்வேவ் வழியாக அனைவரையும் சென்றடையும் இதன் திறன் அபாரமானது. நம்பகமான செய்திகள், வானிலை அறிவிப்புகள், அவசரகால எச்சரிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக வழங்குவதன் மூலம் இது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான அறிவுரைகள், போட்டித் தேர்வு வழிகாட்டல்கள் மூலம் இது அறியாமையை அகற்றி அறிவை வளர்க்கும் தளமாகவும் செயல்படுகிறது.
2: ஓர்

இடங்களிலும் ஒலிக்க ஆகாஷவாணி முக்கிய தளமாக திகழ்கிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் FM, ரெயின்போ, விவித் பாரதி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், மொபைல் ஆப் போன்ற புதுமையான வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறையையும் இணைத்து வருகிறது. இந்திய மக்களின் குரலாக 90 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் ஆகாஷவாணி நமது ஊடக வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளமாக தொடரட்டும். ஜெய்ஹிந்த்.

நாட்டுப்புறக்கலை, இசை, இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரத்தின் பல்தொன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சிறப்பாக சேர்க்கும் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகிறது. மேலும் இந்தியாவின் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டின் ஒவ்வொரு இல்லத்தில்

பொழுதுகள் புலரும் போதோ அல்லது மாலை நேரத்து மயக்கத்திலோ நம் காதுகளில் தேனாக வந்து பாயும் ஒரு விஷயம் உண்டென்றால் அது பழைய திரைப்பட பாடல்கள் தான். காலங்கள் மாறினாலும் இசை நுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்கும் மவுசு என்றும் குறைவதில்லை.

வணக்கம், நான் தோவாளையிலிருந்து ஆனந்தவல்லி பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ 90 வயசு ஆகுது, ஆனா 90 வயசு ஆனாலும் இன்றும் அது இளமை தான். இதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே பாதி நிகழ்ச்சியாவது நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா அதில் பங்கேற்றுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அம்மா எப்பவுமே ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அது வந்து வீட்டில் 24 ஹவர்ஸும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதில் பாட்டு, பழைய பாட்டு, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும். நானும் அதை அம்மா கேட்டுட்டு இருக்கச்சுமே அப்பப்போ கேட்டுட்டு இருப்பேன். அதனால குமரி எஃப்எம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வாழ்த்து.

மெல்லிசை மன்னர்களின் கைவண்ணத்தில் கவிஞர்களின் அர்த்தமுள்ள வரிகளில் உருவான அந்த பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்க்கை பாடங்கள். இன்றைய அவசர உலகில் மனதிற்கு அமைதி தேடும் ஒருவருக்கு இந்த வானொலி பாடல்கள் ஒரு சிறந்த மருந்தாக அமைகின்றன. வார்த்தைகளை சிதைக்காமல் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த அந்த பொற்கால இசையை இன்று நாம் மீண்டும் ஒருமுறை நினைவு

வணக்கம், நான் தோவாள கிருஷ்ணமால் பேசுறேன். வானொலிக்கு 90. ஆனா நம்ம வானொலிக்கு 90 இருந்தாலும் அது எப்பவுமே நமக்கு குமரியா தான் நமக்கு தெரியும். ஏன்னா ரசிக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி எஃப்எம் என்னைக்கு வந்தோ அதுல இருந்து தான் நமக்கு நேயர்களுக்கு வந்து எல்லாமே, நமக்கு பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்துல இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல 7 நாள் இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள் மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவோர் பாடலாம். செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு. புதன்கிழமை வந்து 3 மணிக்கு தேநீர் நேரம் இருக்கு, அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.

90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர். ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே, இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்புரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசம்.

அடைவோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாயிருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ, பாமர மக்களின் சோர்வகற்றும் தெண்டல் அல்லவா நீ, இசைப்பிரியர்களை தாளாட்டும் நத்தாய் அல்லவா நீ, அருவித்தீவுக்கு மக்களை அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ, மக்களை அருவி சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ, வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ. உனது நற்போதனைகள் முன்னரே வேண்டா நுண்ணுரைகள் அறிவிசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமலரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சரகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும், அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.

0: பழைய பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியைப் போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களை அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு, மனிதர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து போன ஒரு நபர், அப்படித்தான் அதை சொல்ல முடியும்.

தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு துணைவன் மாதிரி இருக்கும். எவ்வளவோ கையடக்க மின் சாதனங்கள் மின் நுண் பொருள்கள் வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலாகாலமாக இளைய தலைமுறைகளிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடி வாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். அப்படித்தான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணி வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல, 90,000 ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி அவள் பயணிப்பாள் என்பது நம் எல்லோருடைய ஆழமான நம்பிக்கையும் வாழ்த்துமாக இருக்கிறது.

யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த வரிகளில் ஆயிரம் கதைகள் பேசும். சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும். தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை? கேட்டது வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்களும்
1: தேர்தல் சிறப்பு செய்திகள்
0: ரமேஷ்வர்
1: சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைகட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1427 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள், வேலூரில் உள்ள தந்தை பெரியார் பொறியியல் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கண்காணிப்பு கேமராக்களுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் மையத்துக்குள் வரும் தேர்தல் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள், காவலர்கள் அனைவரும் காலை 5:30 மணியிலிருந்து சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணுவதற்காக சுமார் 300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் சீல் திறக்கப்பட்டது. தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு நலன் கருதி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஆம்புலன்ஸ் வசதியும் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
1: தேனி மாவட்டத்திலும் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை கொடுவிலார்பட்டியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 81.52% வாக்குகள் பதிவாகின. இதில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் பணியாளர்களால் எண்ணப்பட்டு வருகிறது. இதற்காக மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், நுண்பார்வையாளர்கள் என 300+ மேற்பட்டோர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தலா 14 மேஜைகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும், 5 மேஜைகள் தபால் வாக்குகளுக்கும், 4 மேஜைகள் மின்னணு தபால் வாக்குகளுக்கும் என 23 மேஜைகள் ஒதுக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 3 தொகுதிகள் 25 சுற்றுகளாகவும், பெரியகுளம் தனி தொகுதியில் மற்றும் 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கிடையே வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக தபால் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. செஞ்சி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணி, திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. விழுப்புரம், வானூர் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி விழுப்புரத்தில் துவங்கியுள்ளன. தொடர்ந்து அமைதியான முறையில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு

வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட்டு வருகின்றன. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படுகின்றன. இப்பணிகளை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அசாமில் பிஜேபி ஒரு தொகுதியிலும் கேரளாவில் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: तो श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है।
1: तो अब अपने मित्र अजीत
0: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: இதுவரை NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டோம். நேரம் 9:40. திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருப்பது.

அந்த பாடல் வாழ்க்கை படத்திலிருந்து ராஜ் சீதாராமன் பி சுசீலா குழுவினர் பாடியது. நேரம் 9:48:15. இனி வருவது வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருப்பது.

தேர்தல் சிறப்பு செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 114 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் அஇஅதிமுக 41 தொகுதிகளிலும், தவேக 45 தொகுதிகளிலும், திமுக 19 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை வகிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் திரு பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கில் தவேக தலைவர் திரு விஜய் முன்னிலை வகிக்கிறார். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோபிச்செட்டி பாளையத்தில் தவேக வேட்பாளர் திரு செங்கோட்டையன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஷோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சரவணன் 369 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு லட்சுமணன் 3205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 86 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் தொகுதியில்

0: அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே பி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு விஜய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாராபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாசுதேவன் நல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகிராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வரகதம் வெற்றிவேலும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை வகிக்கின்றனர். கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளரை விட 110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். செய்யாறு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் 1302 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்குமார் 962 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பொள்ளாச்சியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் 644 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பண்ருட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு மோகன் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நாகேந்திரன் முன்னிலை பெற்றுள்ளார். திருவண்ணாமலையில் மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு அருள் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ஏ பாண்டியன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மதுரவாயல் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ரேவந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகிக்கிறார். குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஃபரிதா புருஷோத்தமன் முன்னிலை பெற்றுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு சந்திரசேகரன் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ஹரீஷ் முன்னிலை வகிக்கிறார். காங்கேயம் தொகுதியில் மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு மணி 722 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் 1040 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெய்வேலியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 990 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சீர்காழியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சக்தி 625 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 912 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 428 வாக்குகள் வித்தியாசத்திலும் மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். மணப்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 522 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேடசந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரமசிவம் முன்னிலை வகிக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, நம்முடைய இந்த கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை

0: நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் இருக்கக்கூடிய 154 தொகுதிகளில் நிலவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிமுக 57, தாவேக்கா 63, திமுக 33. சார், நீங்கள் பேசும்போது நிறைய கண்ணிதழை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ திருப்பியும் வந்து அதிமுக படிப்படியாக தன்னுடைய பலத்தை வந்து உறுதி செய்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ 3 சுற்றுகள் வந்து சில இடங்களில் முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா?
1: ஆமாம் சார், கிட்டத்தட்ட இப்போ அதிமுக தான் நான் சொன்னேன், திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகலை. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியாக செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதில் இப்போ அதிமுகவும் இல்லை பாமகவும் பார்த்தீங்கன்னா டீப் ரூரலில் தான் ரொம்ப ரிச்சு ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ தாவேக்கா கூட அர்பன் ஓட்டுனால தான் இது லீடிங்கில் இருக்குது. இதை தாண்டிடும். ஆனால் தாவேக்காவினுடைய

0: நம்ம பார்க்கிறோம். இது வந்து இப்போ மூணு சுற்றுகள் வந்து சில இடங்களில் முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா?
1: ஆமாம் சார், கிட்டத்தட்ட அதிமுக தான் நான் சொன்ன திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகலை. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியாக செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதில் இப்போ அதிமுகவும் இல்லை பாமகவும் பார்த்தீங்கன்னா டீப் ரூரலில் தான் ரொம்ப ரிச்சு ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ தாவேகா கூட அர்பன் ஓட்டுனால தான் இது லீடிங்கில் இருக்குது. இதை தாண்டிடான் ஆனால் தாவேகாவினுடைய முன்னிலையே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தாவேகா வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதை தாண்டி அதிமுக வந்துடும். ஆனால் இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். திமுக மீது கடுமையான அதிருப்தியை அவங்க இன்னும் வந்து தாவேகா விஜய் வந்து திமுகவை கடுமையாக சாடனத்தினுடைய விளைவு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் அது இன்னும் நல்ல ஆழமான அரசியலோடு பார்க்கும்போது அதிமுக முன்ன முதல் இடத்துக்கும் தாவேகா ரெண்டாவது இடத்துக்கும் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு துணையாக தாவேகா வர்றதுக்கான வாய்ப்புகளும்
0: இப்படி நாம பாக்கலாமா சார்? அதாவது பொதுவா வந்து ஒருவேளை இப்படி நாம பார்ப்போமா? அதாவது பொதுவா என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஆன்டி இன்கூம்பன்சி வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு போகாது, அதை வந்து தாவேகா பிரித்து விடும்னு சொல்லப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா போற சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆன்டி இன்கூம்பன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருப்பதா நம்ம பார்க்கலாமா?
1: ஆமா கண்டிப்பா சார், அந்த அதிருப்தியை வந்து நீங்க எடப்பாடியாரோ டாக்டர் அன்புமணி அவர்களோ எங்க தலைவரும் பேசும்போது பாத்தீங்கன்னா மக்கள் திமுக பண்ண அநியாயங்களை எடுத்து சொல்லும்போது மக்கள்கிட்ட இருந்த ஆர்ப்பரிப்பு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஆதரவான அலையாக நம்ம பக்கம் வீசினதை கண்கூட நம்ம களத்தில் பார்த்தோம். அதனால் திமுகவினுடைய அதிருப்தி அலை அதிமுக வந்திருக்கிறது. விஜய் மட்டுமே அதை ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்சி, பாமகவானாலும் அதிமுகவானாலும் பல களங்களை தேர்தல் களங்களை கண்ட கட்சி. அந்த கட்சியே மக்கள் வந்து ரொம்ப நிராகரிக்கலை, இவங்களை நம்புகிறாங்க அடுத்தது மாற்றாக இவங்க இருப்பாங்கன்னு. ஆனால் இவர் இந்த இளைஞர்களை ஈர்ப்பில் இவர் வந்து கூட நிற்கிறாரே தவிர அதிமுகவும் பாமகவும் இருக்கிற பாரம்பரியம், அந்த அரசியல் அனுபவம், ஆட்சி அதிகார நிர்வாகம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதனால் வந்து அவங்க துணையாக இருந்து எப்படியோ தமிழ்நாட்டினுடைய நலன் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை மக்கள் கடுமையாக வெளிப்படுத்திருக்கிறாங்கன்றது இதில் நல்லா தெரியும்.
0: நீங்கள் இந்த 68 இப்போ தாவேகா, ஆமாம் இது அதிமுக 61, திமுக 35. இப்போது இந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான லீடு, அதாவது தாவேகாவும் அதிமுகவும் தான் இன்றைக்கி வந்து உண்மையாகவே ஒரு லீடு எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண்ணதில் தெரியுது. இது இந்த ட்ரெண்டு இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிட்டதா உங்களுக்கு தோணுதா சார்?
2: கண்டிப்பாக அப்படி தான் தெரியுது. நான் எப்போவுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க, டிஎம்கே தான் பெரிய லீடு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தான் இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு 2-3 ரவுண்டில் இதில் ஒரு சேஞ்ச் வருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களும் ஒப்பீனியன் போல் எடுத்தவங்களும் சொன்னதுக்கு மாறி, அது ஒப்பீனியன் போல் இருந்தாலும் எக்ஸிட் போல் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ஓட்டு போயிட்டு இருக்கிறது, தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியர் ஆகலாம். பட் இது எவ்வளோ தூரம் யாருக்கு இறங்கும்னு தெரியல. அதிகபட்சம் ஓட்டு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 500-2000ஸில் தான் இருக்குது இல்லையா, இப்போ நிலைமையில் 1000ஸில் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் சார்.
0: இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ வந்து 168 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து தாவேகா 69,
2: இது வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு.
0: அதில் வந்து அதிமுக வந்து 62, தாவேகா 69, திமுக 36. இப்போ இதில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னென்னா, திமுக வந்து ஈட்டி வரக்கூடிய அந்த முன்னிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது படிப்படியாக அது வந்து வேகம் மற்ற கட்சிகளுடைய வேகமாக முன்னிலை பெற்று வரும்போது திமுக வந்து அந்த அளவுக்கு வேகமாக முன்னிலை பெற்று வரவில்லை.
2: இல்லை முன்னிலை பெற்று வர்றது மட்டும் இல்லை, சரிஞ்சினே வந்திருக்கு. 36-62 ரொம்ப கம்மியான ஒரு போட்டி தானே இல்லையா, ஏறக்குறைய ஒரு 25 சீட்ஸ்க்கு மேலே இருக்குன்னா இப்போவே இது ஒரு

0: லீடு தானே உங்களுக்கு காட்டுது.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 1/3 மேலே லீடு இது காமிக்குது, அது உண்மைதான். அதே சமயத்தில் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 3 சுற்று ரவுண்டுகளில் தான் இப்போ எண்ணப்பட்ட ஒரு வாக்குகளாக இருக்க வேண்டும். இப்போ இது வந்து ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 15 ரவுண்டுகளாக போகும்போது அப்போ இந்த மாற்றங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியலை. என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த 69ங்கிறது என்னென்ன தொகுதிகள் நம்ம பிரித்து பார்த்தோம்னா இதில் வந்து ரூரலும் இருக்கா அர்பனும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த தாவை காப்பீட்டு இருக்கக்கூடியது நீங்கள் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் இது வந்து பெரும்பாலும் இன்னும் ரூரல்லேருந்து முழுமையான ஒரு பிக்சர் வரலங்கிறீங்களா?
0: ஆமாம் சார், நீங்கள் முன்னிலையே பார்த்தீங்கன்னா 168 தான் வந்திருக்கு, இன்னும் கிட்டத்தட்ட 80 தொகுதிக்கிட்ட நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ 80 தொகுதி இன்னும் முன்னிலை நிலவரமே தெரில. இந்த 80 யாருக்குங்கிறனு வரும் அந்த இடங்களில் தான் அதிமுக வருங்கிறனான் அந்த 80. அது இல்லாமல் இதுலேயும் வந்து நீங்கள் அடுத்தடுத்த உள்ள டீப்பு ரவுண்ட்ஸ் போகும்போது
2: இவங்க வந்து சார் இவங்க வந்து அப்படியே சொல்லிட மாட்டாங்க. மற்ற தொலைக்காட்சிகள் மாதிரி தேர்தல் கமிஷன் தலையிட்டு இருந்த ஆல் இண்டியா ரேடியோனுடைய தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான நியூஸை. பட் மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய தொகுதிக்கே வெளியிட்டு இருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக இதே ஒரு ட்ரெண்டு தான் அங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக
0: குறைஞ்சிட்டு
2: தான் வருது. பட் இதில் வந்து திமுகவுக்கு மாற்றாக அதிமுக எமர்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக மூணாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிமுக விட அதிகமாக இருக்கு. நீங்கள் அதிகாரபூர்வமான தகவலில் கூட தாவைக்கா வந்து அதிகமாக இருக்கு. ஏதோ ஆரம்பத்தில் போஸ்டல் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். இதில் நிச்சயமாக ரூரல் ஓட்டம் இருக்கு, நீங்கள் அதை புறக்கணிச்சிட முடியாது. ரூரல்னு இன்னும் எவ்வளோ தூரம் பார்ப்புறோம், ஏறக்குறைய வந்துடுச்சு அவங்களுக்கு 200 மேலே
0: முன்னிலை நிலவரம்
2: வெளியே வந்துச்சு.
0: அது தான் அதிமுக அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் சார். நீங்கள் முதல்ல பெட்டிகள் எந்த மாதிரி பெட்டி, சில பெட்டியில் சும்மா ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா சில பெட்டியில் திடீர்னு 2000 ஓட்டு இருக்கும்.
2: ஆனால் நீங்கள் தாவைக்காவை பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எங்கே எங்கேயுமே அவங்க லீடு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் லீடு இருக்கு பாருங்க,
1: பாஜக வந்து இதுவாக இருக்காங்க.
0: ஸோ பாண்டிச்சேரியில் வந்து சார் எப்பயுமே 1-1 டைரக்ட் ரிலேட்டட் கேண்டிடேட் சார். நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி,
2: இல்லை இவங்க அங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்றுத்தில் கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வரேன்.
0: ஆமாம், அந்த அதான் அங்கே ஒரு அரசியல் தெளிவு வேறு மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு உள்ளதாக இருக்குது புதுச்சேரி, ஆனால் அந்தளவுக்கு திரை மோகமோ ஈர்ப்போ அங்கே வந்து மயக்கலையோன்னு தோணுது. அதனால் அங்கே தான் அது 1-1 பாலிட்டி, சின்ன ஏரியா, அதனால் அந்த மாதிரியானதெல்லாம் தெரியுது.
1: இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சேனல்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பரில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 100 இடங்களில் முன்னிலையை பெற்றதாக வந்து வந்திருக்கிறது. இது வந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்திகளில் 169, அதில் கிட்டத்தட்ட தாவேக்கா 70, அதிமுக வந்து 60, திமுக 38 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு வேற ஒரு விஷயத்த சொல்லுது சார். ஆக்சுவலாக அதாவது இது வந்து தெளிவாக திமுக அரசு மீது அல்லது அவருடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனமாக இதை நம்ம முழுசா எடுத்துக்கலாமா சார்?
0: ஆமா சார், உறுதியா. இந்த கடுமையான அதிருப்தியில இருந்திருக்காங்க மக்கள், கடுமையான அதிருப்தின்றத விட கோபத்துல இருந்திருக்காங்க. அவங்க கோபத்துலதான் கண்ணாமன்னா நீ இதுக்கு போடாம வேற எதுக்காக போடுறதுலதான் போய் நிறைய இங்க விழுந்திருக்கிறாங்களே தவிர, இவங்க ரொம்ப அநியாயமான இது சார். எத்தனை சாராயத்துல எத்தனை பெண்களுடைய கொந்தளிச்சிருக்காங்க, மற்ற கடும் கோபத்துல இருந்திருக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், இளைஞர், அடுத்த பெண், குறிப்பா பெண்களுக்கு சார், அடுத்த தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள் எல்லாம் போதைக்கு ஆளாயிடுவாங்களோ, சீரழிஞ்சிடுவாங்களோ, நிறைய விதவிதமான போதைகள், வெறும் சாராயம் சிகரெட் இருந்த நிலைமையை தாண்டி என்னென்னமோ பேர் சொல்கிறான். அதெல்லாம் வந்து பள்ளிக்கூட அளவில் கல்லூரி அளவில் வந்ததெல்லாம் அடுத்த தலைமுறையை காக்க பெண்கள் கொஞ்சம் உஷாராகி தான் திமுக எதிரான கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை சொல்லிடுறேன். இது வந்து 160 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் வந்திருக்குன்னா, இதில் தாவேக்கா 68, அஇஅதிமுக 51, திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புதிய தமிழகம் தலா 1. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது.
0: இதுதான் சார் ரொம்ப முக்கியமான செய்தி. இது நீங்க கடைசியில் சொன்னது, இந்த தலைவர்

0: மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்துட்டாங்கன்றதுக்கு மக்கள் கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பொறுப்பு மிக்க தலைவர்கள். முதலமைச்சர் அதை தாண்டி பாருங்கள், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளோ பின்தங்கியிருக்காரு, மா சுப்பிரமணியன். நான் எவ்வளோ தூரம் சுகாதார சீர்கேடு, எத்தனை மரணங்கள், எத்தனை மருத்துவத்தில் மேம்படுத்த வேண்டிய இடங்களை விட்டு போட்டது. போன அதிமுக ஆட்சியில் சார் 11 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இந்த தடவை 5 கால ஆட்சி, அதுவும் அவர் இருந்தது கொரோனா காலம், 2 முழுக்க கொரோனாவில் போயிடுச்சு, 2 தான் அவர் முழுமையாக ஆட்சி பண்ணார். அப்பயே அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட 5 கொண்டு வரல. அப்போ மாசு மேலே கோபம், மக்களுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வெளிப்படுத்து. மக்கள் ரொம்ப கூர்மையாக அரசியலை கவனிக்கிறாங்கங்கிறதும் இதில் தெரியுது.
1: உமாபதி சார், ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவுண்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 ஆரம்பித்து இப்போ 8:10-10:20 ஆகுது, கிட்டத்தட்ட 2.5 மேலே பார்த்தீங்கன்னா, இன்னும் நாதாக்கா எங்கேயுமே ஒரு முன்னிலையே வகிக்கலை. இது வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன்னா, அவர் வந்து பெரும்பாலும் இந்த நாதாக்காவுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கக்கூடும் என்ற ஒரு என்ன வந்து இதுலேருந்து ஏற்படுது அவங்களுக்கு?
2: ஆரம்பத்திலேருந்து ஏதோ சீமான் மட்டும் முன்னிலைன்னு போட்டாங்க. எப்போவுமே அவங்க பாவம் முன்னிலை வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா, உதயநிதி பின்னடைவுன்னு போடுறாங்க. உதயநிதிக்கெல்லாம் அந்த தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் இது ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது சார் தாவேக்காவுக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டியை நோக்கி போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட், 171 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. அதில் வந்து தாவேக்கா 73, அஇஅதிமுக 54, திமுக 29, காங்கிரஸ் 5, பாமக 4, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியில் முன்னிலை இடம் பெற்றிருக்கிறாங்க.
2: பல இடங்களில் 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய கேண்டிடேட் வந்து ட்ரைலிங் பின்னடைவு, இவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்குமே எனக்குமே கூட இது புதுசாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இதுவரையிலும் வந்து நம்ம நிறைய தேர்தல் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வந்து தனியாக நின்று எந்த சப்போர்ட்டும் யாரும் போல அவரை அப்படின்னு அந்த ஸ்கிப் டயத்தூரும், யாரும் வந்து அவர் கூட போக தயாராக இல்லை அப்படின்லாம் நக்கலடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதுவும் ஒழுங்காக பிரச்சாரத்துக்கு போகலை, நிறைய குறைபாடுகள் அவர் மேலே சொல்லப்பட்டது. பட் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பல ஊருக்கு அவர் போவே இல்லைங்க. பல கேண்டிடேட் வந்து ஊர் பேரே தெரியாது.
0: இல்லை சார், மக்கள் அதிருப்தி தான் சார், மக்கள் கோபத்தில் இருந்துருக்கு.
2: இல்லை அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்குள்ளே போயிருக்கணும்
0: சார். அதை தாண்டி இவங்களுடைய இதில் வந்து என்னென்னா, புதுசாக வரும் இன்னும் பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாரோன்னு நம்பினாங்களோ என்னமோ, ஆனால் அது கடந்த ஆட்சி மேலே இருந்த கடும் கோபம் வெளிப்பட்டுருக்கு.
1: இப்போ பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா, உரத்தநாடில் வந்து அசோக், இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்கள். இவங்கெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மிக வலிமையான திமுக வேட்பாளர்கள் இருக்காங்க.
2: ரொம்ப அறிமுகமானவங்க.
0: எலெக்ஷனுக்கு அவங்க பண்ண அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்காம தான் இவங்கெல்லாம் வரவே விடக்கூடாது, அரசியல்லேருந்தே அப்புறப்படுத்தணுன்ற அளவுக்குலாம் கோபமாக சில பேர் பேசுனாங்க. இவங்க துடை தெரியப்பட வேண்டும்.
1: அப்போ உண்மையாகவே இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை பூர்வமாக தாங்க யாரை தேர்வு செய்யணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்கிறதா?
0: அதுதான் சார், அதுல ஒரு முக்கா வரைக்கும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எங்க தலைவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு, யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதில் மக்கள் முதல்ல தெளிவாகணும் தான் சொன்னது. அதுல ஆளக்கூடாது என்பதில் திமுக ஆளக்கூடாது, அதுல தெளிவா இருந்தவங்க யார் ஆள வேண்டும் என்ற இடம் போது அந்த இடத்துல
2: நமக்கு வரலன்றதுனால இல்லையா?
0: இல்ல இல்ல, அது நாங்க எடுத்த இடத்துல முக்காவாசி வெற்றி பெற்றோம். 80% என்னன்னா, இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதுதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல திமுக துடை தெரிய
2: 500 கீழே உள்ளதா? 45 தொகுதிகளில் முதல் 2 இடத்துல இருக்கிற,
0: அதான் எட்ஜில் நிறைய நிற்குது பாருங்க. அந்த அந்த அந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த 45 தான் தீர்மானிக்க போகுது.
1: இதுதான் இழுபறி தொகுதிகள்னு நம்ம சொல்கிறோம் சார். 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அதெல்லாம் இழுபறி வாக்குகள். அதாவது இதில் வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணால் ஒரு பெட்டியில் கூடுதலான வாக்குகள் கிடைத்தாலோ என்னானோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரே அப்படியே முழுசாக மாற்றமடைந்து விடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா, 177, அதில் அதிமுக 62, தாவேக்கா 74, திமுக 40 அப்படிங்கிற

0: ஒரு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஒரு
1: திமுக வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்கிறது.
0: அதே சமயத்துல நீங்க தாவேக்கா வந்து கணிசமான வேகத்துல வந்து அது வாக்குகளை வந்து கூடிக்கொண்டே போய் அந்த இடங்களை வந்து கூடிக்கொண்டே போகிறது. இப்போ பாத்தீங்கன்னா திருப்பியும் திமுகவும் தன்னுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. 42-43 அது படிப்படியா எண்ணிக்கை கூடுகிறது. சோ இது வந்து அந்த மாதிரியான தொகுதிகள்ல தன்னுடைய பலத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருது.
1: வெவ்வேறு பகுதி ஓட்டு
0: எண்ணும் வரக்கூடிய செய்திகள் தானே இதெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் திரு நிர்மல்குமார் தாவேக்கா முன்னிலை என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப
2: ஆக மொத்தம் சார், நீங்க இந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட்டம் மண்ணை கவிடுச்சு. என்ன தெரியாம இவங்க எல்லாம் அவங்கவுங்களுடைய ஆசை அபிலாஷைகளை வெளிப்படுத்தி அதனால வந்து அது அது மண்ணக்க விடுச்சு. இனி மக்கள் இந்த கணிப்புகளை நம்ப மாட்டாங்கன்றது ஒரு முடிவா இதுல வருது.
1: எப்பவுமே எப்படி அப்படி அவ்வளவு அக்யூரேட்டா எடுக்க முடியும் அது? பட் மத்த ஸ்டேட்ல எல்லாம் அது அவங்க சொன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாருங்க, நீங்க இத வந்து நீங்க அசாம்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்க எக்ஸிட் போலும் ஒபினியன் போலும் என்ன சொல்லுதோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாறி இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லீடில் இருக்கு, அஸ்ஸாமில் பிஜேபி லீடில் இருக்கு, பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் லீடில் இருக்கு, பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடுனாங்க பிஜேபி லீடில் இருக்கு.
2: அது நமக்கு அதான் சார். இப்போ இதே என்னுடைய மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, அதிமுக வந்து மித்த தொகுதியில் லீடு வந்து முன்னிலை வந்து ஆட்சிக்கும் தாவேக விஜய் எதிர்கட்சி தலைவராகவும் ஆவார்.
0: மாற்றாகவே நடைபெறுமோ என்ற ஒரு சூழ்நிலை.
1: இந்த லீட்லயே திமுக விட அது 100% அதிகமா இருக்கு. இது 42 அது 80, இது 65 அது 80.
2: இல்ல திமுக வராது சார், திமுக போயிடுச்சு சார் மூணாவது இடத்துக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. இதில் யார் இந்த உள்ள அடுத்த சுற்றுக்களில் ஏறும்போது அதிமுக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதான் ஒரு இது. அதுக்காக வந்து நம்ம விஜயோ தாவேக்காவினுடைய இதை வந்து நிராகரிச்சிட முடியாத அளவுக்கு அவங்க
0: இல்லை. இப்போ இன்னொன்று, இது வந்து இப்போ நமக்கு தேவை 117 அப்படின்னு பார்க்கும்போது 117 தான் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும். இதில் வந்து யாராவது தனிப்பட்ட அளவில் 117 தொடுறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவோ இல்லை தீ 118 தேவைப்படுது. 118 யார் டச் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க தாவேக்காவும் 118 தொடுமான்னு எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா 188-234 இன்னும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 12-34 தான் தொகுதிகள் வரணும் ஆக்சுவலா. சோ லீடு வரணும்னா நீங்க ஒரு ஒரு இன்னும் ஒரு 30-35 தொகுதி அல்லது ஒரு 40-45 தொகுதிகள் வெளியே வரணும். 45 தொகுதிகள் வந்ததுன்னா அதுல வந்து 118 தொட்டா வந்து அவங்க தான் முன்னிலை வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கே போகல. அந்த 118 எண்ணிக்கை கிட்ட
1: இல்ல உங்களுக்கு 188 நிறைய 234 எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுல கொஞ்சம் ஸ்லோவா வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு அதுவே எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே சில தொகுதிகளில் ஓட்டு எண்ணாமலேவா இருப்பாங்க. அது அது அப்படி யோசிக்கவே முடியலையே. நான் 10:30 ஆயிடுச்சு டைம், அதனால அங்கங்க எண்ணிருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம வேற ஏதாவது ஊடகத்துல இருந்து எத்தனை தொகுதி கவர் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம்.
0: இல்ல அப்படி வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள்ல பாத்தீங்கன்னா கூட தாவேக்கா வந்து 98, அதிமுக வந்து 70, திமுக வந்து 63 என்ற அளவுல தான் வந்திருக்குது. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்தத்துக்கும் இன்னும் புதுசா வரல.
1: 80 வந்துருச்சு, 234 வந்துருச்சு. அதுல
2: 234 எப்படி சார் உங்க பார்வையில ட்ரெண்ட் இருக்கு?
1: ட்ரெண்ட் வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டு இருக்கு.
0: ஆனா இதுல யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் தெரியுது சார் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து நீங்க இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையில 118 தொடணும்னா இன்னும் தாவேக்கா இப்ப முன்னிலை வைக்கக்கூடிய 98 சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட 98-100 கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 18 இடங்கள் தேவைப்படுகிறது.
1: இல்ல நிறைய தொகுதிகளில் பாத்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. என்னன்னா எஸ்பெஷலி டிஆர்பி ராஜா, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசப்பட்ட ஒன்று. அவர் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் கே.என். இது மாதிரி அமைச்சர்கள்லாம் பின்தங்கி இருக்கிறது. என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு காட்டுது சார்?
0: இல்லை, இப்போ இவங்களுடைய செயல்பாடுங்கிறத விட, தனிப்பட்ட செயல்பாடுங்கிறத விட, கட்சியினுடைய செயல்பாடை தான்

0: வந்து மக்கள் இந்த இடத்துல பார்க்குறாங்க. தனிநபர்கள் வந்து
1: அதில் சார் சொன்னதில் சார், இந்த தொழில் முதலீடு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய மோசடியான ஒரு அறிக்கை சார். அவங்க பல ஆயிரம் பல லட்சம் கோடின்னு சொன்னதெல்லாம் பொய். அதை நாங்கள் வந்து
2: திருத்தூரில் கூட தாவேக்கா முன்னிலைன்னு நம்ம டிவியில் வருது.
1: முதலமைச்சரை யார் தோற்கடிக்கிறாங்கன்றது ஒரு
0: ஆச்சரியமானதா இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவர செய்தி வந்து 193 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதுல வந்து தாவேக்கா வந்து 85, அஇஅதிமுக 61, திமுக 35, பாமக 5, பிஜேபி 2, காங்கிரஸ் தேமுதிக அமமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதிய தமிழகம் தலா ஒரு இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இதில் மிக முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் இதில் பல இடங்களில் தாவேக முன்னிலை வகித்து கொண்டே போகிறது. பல இடங்களில் வந்து இப்போ பாமக பார்த்தீங்கன்னா சோழிங்கல், பெண்ணாகரம், தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிக்கிறது. திமுகவும் நிறைய இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க ஒரு செய்தி என்னென்னா, இந்த போட்டி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. நம்ம இப்போ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த 234 வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, 118 அந்த மேஜிக் நம்பரை யாராலையுமே இப்போ தொட முடியாதோ என்ற இடம் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள்லே பார்த்தீங்கன்னா 199 வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 87 தான் தாவேக்கா, அவங்களும் அந்த 118 மேஜிக் நம்பர்கிட்ட வரல. அதிமுக 70 தான் இருக்குது, திமுக 41 தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியோடு சேர்த்து அப்படி பார்க்கும்போது தாவேக்காவால் கூட நீங்கள் அவர்கள் என்ன வேகமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் அந்த ஒரு இன்னும் வெறும் 34 தொகுதிகள் தான் வெளியே வர வேண்டும். தகவல்கள்
2: ஹங் அசம்பிளி நோக்கி போய்,
0: ஹங் அசம்பிளி ரெண்டு பேர் தான் இப்போ வந்து முன்னிலையில் இருக்க போகிறாங்க. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று அதிமுக தான் அதிகமான இடங்களை பெற்று வரப்போகிறார்கள். அப்போது அவங்க ரெண்டு பேரில் ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்க போகிறோம்.
2: இல்லை, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் விஜய் முதலமைச்சராகவும் எடப்பாடி துணை முதலமைச்சராகவும் மாதிரி தானே வருது.
0: சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம இந்த விவாதத்தை தொடர்வோம்.
2: நியூஸா?
3: இல்லை, உங்களுக்கு ஒரு பிரேக் வேண்டாமா?
4: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம். அதுவரை திரைப்பட பாடல்கள்.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆச்சரியத்துக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 214 தொகுதிகளில் வந்து இப்போ முன்னிலை நிலவரம் வந்து வெளிவந்திருக்கிறது. அதில் அதிமுக 71 தொகுதிகளிலும், தாவேக்கா 97 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும். அதாவது திமுக வந்து ஒரு டிஸ்டன்ட் இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 98, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தொகுதிகள் கிட்ட தான், 15-18-19 தொகுதிகள்லாம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரணும். என்ன இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 3-4 செய்திகள் இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இப்போ வந்து தாவேக்காவும் தனித்தாக தனித்து 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை வந்து அவரால் தொட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. ஆனாலும் அவர்களாலும் வந்து எவ்வளோ தூரம் வந்து வேகமாக தங்களுடைய எண்ணிக்கையை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய இப்போ வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து படிப்படியாக அந்த தாவேக்காவுடைய எண்கள் 100 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் வந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, பல அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள். இதையும் நம்ம கண்ணெதிரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உமாவதி சார், இப்போ இவங்களால வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை தாவேக்கா கூட பெறாது என்ற ஒரு நிலை இப்போ இருக்குதா தெரியுதா உங்களுக்கு?
2: இல்லை, இப்போ நீங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக,

0: ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாபாய்க்காவுக்கு போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சார் அவர் லைனில் இருக்கார். இந்தாங்க,
1: ஓகே
0: சொல்லுங்கள், இதுவும் போட்டுக்கோங்க.
1: இப்பொழுது நமது தொலைபேசியில் திரு கனக சபாபதி பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். வணக்கம்.
1: இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவரங்களை நீங்கள் தொடர்ச்சி பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரங்களில் 216 இடங்களில் வந்திருக்கு. அதில் வந்து தாவேக்கா 100 இடங்களும், அதிமுக கூட்டணி வந்து 71 இடங்களும், திமுக கூட்டணி வந்து 44 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறன சார். இப்போ இந்த தாவேக்காவுடைய ஒரு வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
2: அதாவது இந்த முன்னிலைகளை இப்ப பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும் போதுங்க, திமுக ஆட்சி மேல கூட்டணி மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்ப்பை வந்து இது வெளிப்படுத்துது. திமுக கூட்டணிய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல இப்போ ஒண்ணு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்தப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேக்கா 2 வருடத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பாக இந்த 4-5 மாதங்கள்லதான் செயல்பாடுகள் ஓரளவுக்கு இருந்தன. ஆனா அவர் வந்து பிரபலமானவர், அறிமுகமான நடிகர்ங்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து கணிசமாக வாக்கு வாங்குவார்ங்கிறது இப்ப நாங்கெல்லாம் இந்த தேர்தலும் போதும் தேர்தல் அன்றைக்கும் அதற்கு பின்னாலும் இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதியில போகும்போது, பிரயாணங்கள் போகும்போது கவனித்தோம். ஆனா அதிகமான எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அவருக்கான அந்த கட்சிக்கான வாக்குகள் இருக்கின்றன. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது, மூணாவதாக திமுக கூட்டணி வருகிறது. அதனால திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அது தோற்கடிக்கப்பட்டுவிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ரெண்டாக பிரிந்திருக்கின்றன. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாம் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா முடிவுகள் நமக்கு தெரிய வருங்க. அதனால எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு காரணமே நான் நினைக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பதை நாம் உணர்கிறேன்.
1: இப்ப இப்படி பார்க்கலாமா சார், இந்த அதிமுக அந்த அதிருப்தி வாக்குகளை, அதிமுக கூட்டணி அதிருப்தி வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்?
2: இல்ல, முழுமையாக அதாவது பிரிந்து விட்டனா என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்தது, அவர் பிரபலமான நடிகர், அதனால இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தார். பல இடங்கள்ல நாங்க போகும்போது சொன்னாங்க, என்னுடைய 10 வயசு பையன் சொன்னானுங்க, 15 வயசு பையன் சொன்னானுங்க, நீங்க விஜய்க்கு தான் போட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு, பாட்டி சொல்றாரு. ஆக அந்த தாக்கம் வந்து பல இடங்கள்ல இருந்ததை நாம பாக்குறோம். அதனால இப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு, ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இரண்டாக பிரிந்து விட்டது. அதுல வந்து இவர் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அறிமுகமான நடிகர் முகம் அப்படிங்கறதுனால அவருக்கு அதிகமாக போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனா
0: சார், ஒரு சின்ன கேள்வி, இப்போ இதுவரையில திமுக ஓட்டு போடலன்னா அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கும் போட்டாங்க. நிறைய நேரங்களில் வந்த மூன்றாவது ஒரு சக்தியை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டு கட்சியும் ஒதுக்கிட்டு மூன்றாவதாக வந்த விஜய மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லா கட்சி மேலேயும் ஒரு அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா?
2: இல்லை, மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து புதிய ஒரு நபருக்கு போட்டு பார்க்கலாம் என்று எண்ணம் வந்திருக்கிறது. அவர் பிரபலமான நடிகராக இருப்பதனால, அறிமுகமான முகமாக இருப்பதனால அவருக்கு வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் கருத்தாக தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்துல அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது

0: போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர் அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில் அவரை தேர்ந்தெடுத்துறாங்கன்னு நான் எனக்கு தோணுதுங்க.
1: இன்னொரு செய்தி சார், இப்போ அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிச்சிருப்பதை போலவே அதிமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியும் சரிச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரால் இவ்வளோ தூரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட 99 இடங்கள் வரைக்கும் அவர் வந்து முன்னிலை வைக்க முடியாது இல்லைங்களா?
0: இருக்கலாங்க. அதாவது திமுகவை அவர் அதிகமாக வாக்கு வங்கியை வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் அவருக்கு போயிருக்கலாம். இளைஞர்கள் இப்ப திமுக எதிர்ப்பு நமக்கு வர வேண்டிய வாக்குகளே கூட, இயற்கையாக வர வேண்டிய வாக்குகளே கூட அவருக்கு நிறைய போயிருக்குது. இல்லாட்டி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 99 இடத்துல வந்து முன்னிலை வகிக்கிறதுங்கிறது முடியாதுங்க.
1: அப்போ நீங்கள் முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் வந்து தாவேக்காவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கூட்டு வரணும்னு எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெற்றிருந்தா இன்றைக்கு வந்து இது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறியிருக்கும் இல்லைங்களா?
0: அதாவதுங்க, இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு வாரத்துல தான் அதிகமாக தெரிஞ்சதுங்க. முதல்ல வந்து அவர் தாக்கம் செய்வார் என்று இருந்தது, கடைசி ஒரு வாரத்துலதான் வந்து அவருடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரிந்தது. இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு இம்பாக்டே நமக்கு வந்து தெரிய வருதுங்க. நாம வந்து என்ன நினைச்சோம்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆகவே இது போதும் அப்படிங்கறதுதான் நாம நினைச்சோமுங்க. ஏன்னா அவருக்கு அவருக்கு வந்து அமைப்பு கிடையாது, பெரிய கொள்கைகள் அவர் வந்து விளக்கல. உங்களுக்கு தெரிய, அவருடைய வேட்பாளர்கள்ல பாதி பேர், 118 பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவருக்கு நேராக கூட அறிமுகமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுங்க. அதனால வந்து நாம இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இது வச்சு நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். ஏனென்றால் நம்ம கட்சிகளுக்கு எல்லாம் அந்த திமுக எதிர்ப்பு என்று இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கொள்கைகள்ல பெரும்பாலானதுல ஒத்து போற கொள்கைகளாக இருந்தது. ஆகவே நாம் இதை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேக்கா திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது.
1: இதுல ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தாவேக்காவும் கூட இன்றைக்கு தேதியில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 தொடுவாரா என்று தெரியவில்லை. அப்பனா இது ஒரு ஹங் அசம்பிளியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்?
0: ஆமாங்க, இப்ப அப்படித்தான் போகுதுங்க. அவர் வந்து மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆரம்ப கட்டத்துல தெரியறது. எது வேணாலும் மாறலாம், ஆனா இப்ப நமக்கு தெரியறது வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதுதானுங்க. அதனால இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னால என்ன செய்யலாம் என்பதை உட்கார்ந்து பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்துல நாம இருக்கிறோம். ஏன்னா அவரும் தனியா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
1: இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் உருவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாமா சார்? அப்படித்தான் தோணுது.
0: ஆமா, இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில இப்ப தொங்கு சட்டமன்றம் தான் இப்ப தெரியுதுங்க.
2: சார், இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியா மூன்றாவது அணியின் முன்வைக்கப்பட்ட போது, தேசிய கட்சிகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளோ எடுத்துக்கல, விஜய்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய பேராதரவு எதுக்கு சார் கொடுத்துருப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி?
0: அதாவது பெரும்பாலான இளைஞர்கள், பொது வாக்காளர்கள் வந்துங்க, அவங்க ஜனநாயகத்துல வந்து யார் விரும்பினாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனா அவங்க வந்து இந்த பாரம்பரியமான கட்சிகள்னு வச்சுக்கலாம், பல நாட்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை மீறி அவருக்கு போடுறாங்கன்னு சொன்னா அவருடைய தனிநபர் கரிஸ்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆளுமை, அதை வைத்துதான் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. ஆனா அந்த பர்சனாலிட்டி, தனிநபர் மூவி கரிஷ்மா வச்சுதான்
2: தொகுதிக்கு போல பிரச்சாரம் பண்ணல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு பண்ணாங்க. இன்னொன்னு, ஒபீனியன் போலும் எக்ஸிட் போலும் மற்ற 4 மாநிலங்கள்லயும் அப்படியே பிரதிபலிக்குது, தமிழ்நாட்டுல மட்டும் அது மாறி இருக்குன்னா?
0: இல்ல, மாறி இருக்குதுன்னா அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இருக்குதுங்க. திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறது தான் இது வந்து காட்டுதுங்க. அது கிராமப்புறமாக இருந்தாலும் முதல்ல பார்த்தா நகர்ப்புறத்துலதான் இருக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆனா நான் தேர்தல் போதே பார்த்தேனுங்க, இங்க கொங்கு நாட்டு பகுதி

0: கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க. அது குறிப்பா தேர்தல் அன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணும்போது தெரிஞ்சது. புதிய புதிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் டென்ட் போட்டு தாவேக்காவுக்கு இளைஞர்கள் உட்கார்ந்திருந்தது நானே பார்த்தேன். சில இடங்கள்ல 10-15 பேர் வரைக்கும் கூட இருந்தாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான்
1: நிதர்சனமான. 27 நிலவரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி சார் இருக்கு?
0: நான் இன்னும் தொகுதி வாரியா பாக்கலீங்க, நானும் வேற தொலைக்காட்சிகள் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப அகில இந்திய அளவுல பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அஸ்ஸாம்ல நாம 3வது முறையா பெரிய அளவு ஆட்சிக்கு வர்றோம். அதே மாதிரி புதுச்சேரியில 2வது முறையாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அனைவரும் பெரிய ஆவர்வலோடு எதிர்பார்த்த மேற்கு வங்காளத்துல நாம வந்து வெற்றி பெறுகிறோம். இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை. என்ன, மேற்கு வங்கம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், எல்லை மாநிலம். அங்கிருந்து வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அங்க வேலி அமைக்கிறதுக்கு கூட அந்த முதலமைச்சர் நமக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அரசியல் முழுவதுமே எதிர்ப்பு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்த்துல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பே கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆகவே மேற்கு வங்காளத்தை நாம முதன்மையாக எடுத்தோம். காரணம், அது தேசிய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்தது. அதற்கான அச்சுறுத்தல் வந்து வந்துட்டு இருந்தது. ஆகவே அதுல நாம வெற்றி பெறுவோம் என்பது மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி கேரளாவில் நாம் இந்த முறை குறைந்தது ஒரு 4-5 இடங்களாவது பெற வேண்டும் என்று நினைத்தோம். தொடர்ந்து கடந்த 15 வருஷத்துல வாக்கு சதவீதம் அங்க நம்ம பிஜேபிக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. அங்க நாம 3வது போர்ஸ் ஆஃப் தான் இருக்கிறோம். அதனால இந்த முறை அதிகமாகும் என்று உறுதியாக நம்புகிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையே நாம 19.4 விழுக்காடு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 3-5 சீட்டுகள் கூட வரும் என்று நினைக்கிறோம். ஆக மற்ற 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு என்கரேஜிங் டெவலப்மெண்டா இருக்குது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு வங்காளத்துல வென்றது அசாத்தியமான வேலை. மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் ரெண்டுமே நம்முடைய எல்லை மாநிலங்கள். அதனால வங்காளதேசத்திலிருந்து வந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுத்தது நமக்கு தெரியும். ஒரு 2 முன்னாலையும் கூட திருப்பூர்ல ஒரு தீவிரவாதி பிடித்தோம், அவர் வங்காளதேசத்திலிருந்து தப்பி வந்த ஆளு. ஒரு போன வாரம் வங்காளதேசத்தினுடைய ஒரு MP பேசியிருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம். அவர் சொல்லியிருந்தாரு பாரதிய ஜனதா
2: சார், ஒரு செய்தி சுருக்கம் வருது, உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம் சார்.
1: ஒரே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு TRB ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இதுவரை 216 இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதில் தாவேக்கா 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 35 இடங்களிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளையால் நீங்கள் லைனில் இருக்கீங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த தரம் வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறதுங்க ஐயா.
0: ஆமாங்க, ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது இல்லைங்க. தமிழகத்தையே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்து வந்ததில்லை. திரு MGR அவர்கள் உருவாக்கி இருக்கலாம், அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு. அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிக பெரிய மாற்றம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு புதிய கட்சி வந்து பெரிய மாற்றத்தை திருப்பி போட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்பதை பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம்.

0: ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம் ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்கிறோம். ஒரு விஷயம் ஆனா புலப்படுதுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கறதுதான். மக்கள் வந்து மிக பெருவாரியான மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம் குடும்ப ஆட்சி, ஊழல், நிர்வாகமின்மை, அப்புறம் போதைப் பொருள் பழக்கம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக போனது. இதனால மக்கள் வெறுப்பாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக ஆகியிருக்கிறது.
1: ஆக அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சித்தது என்பது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை, பலனை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதானே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஆமா, உண்மைங்க, உண்மை, மிக முக்கியமான உண்மை. அவருக்கு அது பெரிய பலனை தந்திருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குது. திமுகவும் வந்து அதிகபட்சமாக கட்சி ரீதியா கொள்கை ரீதியா தாக்காம அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அவருடைய குடும்ப ரீதியாக அதெல்லாம் வந்து தாக்குதல் செய்தது அவருக்கு மேலும் தனிப்பட்ட முறையிலும் கோபத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெரிய அளவுல புதுமுகங்களை நிறுத்தத்தை வைத்து யாருனே அடையாளம் தெரியாத ஆட்கள், அதுல பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், அவர்களை எல்லாம் நிக்க வைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது.
1: மிக்க நன்றி சார், நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
1: நன்றிங்க,
2: நன்றி சார். இப்போத்திய நிலவரப்படி முதலமைச்சர், துணை முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட்டு திமுக கோட்டையாக இருந்த சென்னையில் எல்லா இடங்கள்லேயும் தாவேகா முன்னிலையில் இருக்குது.
1: எனக்கு வந்து இது 1977 தேர்தலை தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. இவங்க வந்து பல பேர் அதை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொன்னாலும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா ஒரு வலிமையான சக்தியாக தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துலையே இப்போ பார்த்தீங்கன்னா சேகர்பாபு மாதிரியான ஒரு மூத்த அமைச்சரே வந்து இன்றைக்கி பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த செய்தி. இதனுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்தது, என்ன விதமான ஒரு ஆட்சி அமையப்போகிறது, என்ன விதமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மாற்றி இன்றைக்கு வாக்களித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ என்ற எண்ணம் தான் எனக்கு கிடைக்கிறது சார்.
2: சரி, தொடர்ந்து போகிறத பார்த்தா உங்களுக்கு அங்க அசம்பிளி மாதிரி கூட தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிட்டு போகுது. மற்றவங்க ரெண்டு பேர்த்தும் கூடுது குறையுது, பட் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு 5-6 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு வேளை தனி மெஜாரிட்டி அடையுமா சார்?
1: இப்படி தான் தெரியுது. இப்போது வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 228 முன்னிலை சொல்கிறாங்க. அதில் வந்து தாவேக்கா 105, அதிமுக வந்து 76, திமுக 46. எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்னென்னா, திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சிந்திக்கிறார்கள் என்ற செய்தி வந்து நம்ம ஆச்சரியத்தினுடைய இது. இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் இவ்வளவு தூரம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பார்கள் என்று தோணவில்லை. அந்த விமர்சனம் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கு வந்து தெரிகிறது. அப்போது இது வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு மனிதராக, ஒரு கட்சியாக தாவேகாவை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து நீங்கள் மதுரையிலேருந்து இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிகள் தாவேகா வேட்பாளர் 1999 வாக்குகள் முன்னிலை என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர், அவருக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சரி, இந்த மாதிரி
2: ஒரு நேர்மையான அமைச்சர்.
1: ஆமாம், பாருங்கள், கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் தாவேகா 4, அதிமுக 4, திமுக 2 என்று முன்னிலை வந்து இப்போ வருகிறது. அப்போது படிப்படியாக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகா இப்போ 106 இடங்களில் முன்னிலை வகிக்கக்கூடிய சூழ்நிலை,
2: தொடர்ந்து அது ஏறிட்டே போகுது. இன்னும் ஒரு 12 தொகுதி தான் உங்களுக்கு
1: ஆனாலும் என்னென்ன ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நம்ம வந்து 118 என்ற எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் தொடர்ச்சியான ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 130 இடங்களாவது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அப்போது இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு தொங்கு

0: சட்டமன்றத்தை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பெரும்பான்மை வகிக்க பெரும்பான்மை, ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இல்லாது போகும் பொழுது கூட்டணி ஆட்சியதற்கான ஒரு இடங்களை, அதற்கான ஒரு வாய்ப்பை தான் இது திறந்து விட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டணி அமையும் என்பதும் இன்னொரு
1: இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி ஆட்சின்ற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்னன்னா மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டு ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் குறைஞ்சினே தான் வருது. தாவேக்கா மட்டும் அது எப்பவுமே குறையில. 106 தொகுதியில் லீடிங் வருது தாவேக்கா. திமுக பார்த்தீங்கன்னா 46, இது 77 குறைஞ்சினே வருது. பட்டு தாவேக்கா பார்த்தீங்கன்னா லீடில் போயிட்டே இருக்கு. இப்போ செய்தி சுருக்கம்
0: வர வேண்டியிருக்குது.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதுவரை 225 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் தாவேக 101 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 67 தொகுதிகளிலும், திமுக 37 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, பவானிசாகர், சூலூர், கவுண்டம்பாளையம், உடுமலைப்பேட்டை, குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், துறையூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. வேலூர், அணைக்கட்டு, பர்கூர், ரிஷிவந்தியம், வீரபாண்டி, அந்தியூர், கூடலூர், வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், சீர்காழி, திருவாரூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, மதுரை கிழக்கு, திருமங்கலம், போடி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ்,

குளச்சல், திருவாடானை, விளமக்கோடு தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டியிலும், பிசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் கட்சி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து கலந்துரையாடலை கேட்கலாம். அதுவரை சில திரைப்பட பாடல்கள்.

மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து சித்ரா பாடியுள்ள பாடல் படம் பாடு நிலாவே.

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலந்துரையாடல் தொடரும் வரை திரைப்பட பாடல்கள் கே ஜே எஸ் தாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் படம் நினைக்க தெரிந்த மனமே.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான மக்கள் தீர்ப்பினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துவிடுவோம். அதற்கு முன்னால் இன்று நம்மோடு இந்த அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு குமார் ராமசாமி ஆதித்யன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துருவோம். இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அஃபீஷியலாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேர்தல் வெப்சைட்லேருந்து வரக்கூடியது. அதில் தாவேக்கா 104 இடங்களிலும், அதிமுக 67 இடங்களிலும், திமுக 40 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளிலும், விசிக தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து நமக்கு வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து தெரிய வருகின்றன. குறிப்பாக சார் ராமசாமி சார், குமார் ராமசாமி சார், ஒரு ட்ரெண்டு வந்து க்ளீனாக செட் ஆயிடுச்சு. என்ன விதமான ஒரு போக்கு வந்து இப்போ உருவாக போகிறது என்பது, முன்னிலை நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா, எப்படி சார் இதை பார்க்குறீங்க?
2: இப்போது இருக்கிற நிலவரப்படி 234 தொகுதிக்கு முன்னணி நிலவரம் வந்துட்டு, அதாவது 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. அவருக்கு வந்து 118 தானே வேணும், இன்னும் 10 தொகுதி தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு பல 40 மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 500 இருக்குது. சென்னை மட்டும்தான் விதிவிலக்கு. சென்னையில் முதலமைச்சர் உட்பட பல கிட்டத்தட்ட 30 அமைச்சருமே கிட்டத்தட்ட பின்தங்கிட்டாங்க. எல்லாமே வாக்கு வித்தியாசம் 12,000-14,000 போயிட்டுருக்கு. மற்ற ஊரெல்லாம் 2,000 அப்படி கூடிகிட்டுருக்கு. அதனால் இப்போ இன்னும் அடுத்த சுற்றுலாம் வரும்போது இன்னும் ஒரு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி முன்னணி நிலவரம் 115 வரைக்கும் இருந்துது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அதனால் தனித்து கூட ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னமும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி, தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு உரசல் போக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் 1-2 கட்சிகளுக்கு வருமா, 1-2 தொகுதி வந்தால் கூட அந்த கட்சிகள்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்தும் அந்த கூட்டணியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது. இல்லாட்டா அதிமுக வந்து 2வது பெரிய கட்சியாக, அந்த கூட்டணி 2வது பெரிய கட்சியாக வந்திருக்கு. போன தடவை மாதிரி அவங்க அதே இதை தக்க வச்ச மாதிரி இருக்குது. திமுக வந்து எதிர்பாராத வகையில் 3வது இடத்து தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா ஆண்டி இன்கம்பன்சி வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்க, ஒன்று. 2வது, திராவிட இயக்கத்துக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக மொத்த மொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி, பிற்பட்டோர், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள்லாம் ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு. அந்த ஓட்டு வங்கியை வந்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் உடைத்து எறிஞ்சிருக்கு, தகர்த்து எறிஞ்சிருந்தான் சொல்லணும். அது அந்த அளவு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 50 பிறகு மாற்றத்தை வந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது, அவர் கூட இடையில வந்தார். என்டி ராமராவ் ஆந்திராவில் பண்ணார், எடுத்த உடனே வந்து ஜெயித்தார். அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து விஜய் வந்து வந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இது.
3: சார், இதுவரையில் நான் கூட நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். 3வது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரும்போது ஏறக்குறைய அது ஜெயிச்சதே கிடையாது.
2: ஆமாம்,
3: பல கட்சிகள் சேர்ந்து அமைச்ச மக்கள் நல கூட்டணி கூட 6% மேலே தரல. விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது, கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது ஏற்படாத மாற்றம், இவர் மேலே என்ன நம்பிக்கையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க?
2: இல்லை, அதாவது இதுக்கு பின்னணி என்ன பார்க்கணுன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே அதாவது திமுக அதிமுகவை பிடிக்காமல் அதிருப்தி அடைஞ்ச பிடிக்காத ஒரு கூட்டம் வந்து ஒரு வாக்காளர் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் வந்து ரெண்டுக்குமே எதிராக ஒரு வாக்கு வங்கிய உருவாக்கி 8% வரைக்கும் கொண்டு வச்சுருக்காரு. அதுவும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு மாற்றம், அவரும் 2 எதிராக தான் பண்ணியிருந்தார். அது ஒரு வாக்கு வங்கி. இப்படி 2-3 வங்கி வங்கி அப்படி சேர்ந்துக்கிட்டே வரும்போது விஜய் வந்து 3வது வறும்போது ஒட்டுமொத்த இதை சேர்ந்து அவர் அறுவடை பண்ணிட்டார். அதான் அந்த அடிப்படையில் வந்துட்டார். இந்த இதுவரைக்கான 3வது அணிங்கிறது வந்து
3: கட்சி
2: அண்ணாமலையினுடைய வருகை, அவங்களாம் புது வாக்காளரை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க
3: ரெண்டுமே.
2: ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் நாம் தமிழரில் எங்கே 0 தான் வருது இன்னைக்கு,
3: எப்பவுமே
2: 0 இல்லை. வாக்கு வங்கி 8% வாங்கியிருந்தாங்க. ஓட்டு இடம் வாங்காட்டால் கூட ஓட்டு வாங்கியிருக்கோம், ஓட்டு வங்கி இந்த இடம் ஓட்டு வங்கியும் சரி இங்கே போயிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு. அதே மாதிரி தான் அந்த 3வது ஃப்ரெண்டுன்னு, இதுக்கு முன்னாலாம் 3வது ஃப்ரெண்ட் வர்ற தலைவர்லாம் விஜயகாந்த் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால். அவர் வந்து கடைசியில் இப்போ அவரும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டார். அதனால் அதை வந்து மாறி போச்சு. இதனால் அந்த இப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக பக்கம் எப்படி செய்ய போச்சு. இவங்க தான் அண்ணாமலை சீமான்

0: இவங்க தான் தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர் புது வாக்காளர்கள் இந்த மூணு. இது போக திமுகனாலே சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடப்பிடி, அதை வந்து தகர்த்துருக்கு. அதையும் விஜய் வந்து ஒரு
1: ரெண்டு பெரிய கட்சியும் ஒரு அலைன்ஸோடு இருக்குது. அதாவது ஒரு அலை, அதுக்கு அங்கே நிறைய கட்சி அலைன்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் அலைன்ஸ் இருக்குது. அந்த அலைன்ஸ் கட்சியினுடைய ஓட்டுக்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணாங்க. விஜய் ஏறக்குறைய தனியாக நின்னார். ஒழுங்காக எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் கூட பண்ணலைன்ற குற்றச்சாட்டு மேலே அவர் மேலே வச்சாங்க. எல்லா இடத்துக்கும் ஏறக்குறைய எடப்பாடி வந்து எல்லா ஊருக்கும் ரெண்டு தூரம் போயிட்டு வந்துட்டாரு. இதையெல்லாம் மீறி இவர் மேலே இவ்வளோ பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, வெறும் அதிருப்தி மட்டும் காரணம்.
0: சினிமா செல்வாக்கு பெரிய இது. முன்னால் வந்து ரஜினிகாந்த் வந்து பாட்சா படம் நடிக்கும்போது திரை உச்சத்தில் இருக்கும்போது அப்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமாக அந்த ஆரம்ப இறப்ப சொன்னார், இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க சிஎம் நீங்கள் தான், அவர் வரல. ஆனால் இவர் அதே மாதிரி உச்சத்தில்
1: இருந்து ஓய்வு மிஸ் பண்ணிட்டாரு,
0: மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இவரை வந்து அந்த ஓய்வு பெறுமாவது வரல. அவர் பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம ரஜினியை சூப்பர் ஸ்டார் சொன்னால் கூட ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான், தமிழில் வசூலில் எல்லாத்தையும் பார்த்து தான். அதை விட்டுட்டு வந்திருக்காது, அது செல்வாக்கு ஒன்று, அது பெருசாக அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் வந்து முன்னால் மாதிரி ரெண்டு கட்சி மட்டுமே இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து பெருகிட்டே போகுது. ஒவ்வொரு கட்சியிலையும் பிஜேபி அந்த மாதிரிலாம் வளர்த்து அவங்களுடைய ஓட்டு சேரெல்லாம் கூட்டிகிட்டே போகுது. இங்கேயும் கூடுதலாக சீட்டு, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு, சிறுபான்மை கூடுதல் தேமுதிக அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி பிரிஞ்சிட்டே வருது.
1: எல்லா ஓட்டு
0: ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா திமுக ட்ரெடிஷனல் ஓட்டை அப்படியே பிரிச்சுட்டே வராங்க. ஈவன் இப்போ திமுகனாலே முஸ்லீம் லீக்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ அதிலே 6 கட்சி இருக்குது, 4 கட்சி அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ எல்லாமே பிரிஞ்சது. இந்த எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார். இளைஞர்கள் ஜென்சி தலைமுறைன்னு சொல்லலாம், அந்த ஜென்சி தலைமுறையை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு.
1: இல்லை சார், பொதுவாக இப்போ சொல்லுவாங்க அது கூட ஒரு 8-12 தானே டோட்டல் பாப்புலேஷன் ஓட்டர்
0: பாப்புலேஷன். இந்த கூட ஒவ்வொன்றே கொண்டு வந்துட்டார்ல, ஒவ்வொன்று கொஞ்சமாக சேர்த்து
1: 108-110
0: இது போக
1: கிராஸ் பண்ணுவாருன்னு
0: நினைக்கிறேன். ஆமாம், இது போக ஆண்டி வச்சு பெரு தமிழ்நாட்டில் அந்த ஊழல், அந்த குற்றச்சாட்டு, இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பெண்கள் அதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம் இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் இது மாதிரி நேரில் போய் தான் இப்போ ஓட்டு கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து கிடையாது. டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவரை சொல்லி, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இருந்தப்பறம் தான் வந்திருக்கேங்க. அதே மாதிரி அந்த இதான் பிரச்சாரத்துக்குள்ள போகலை. இன்னொன்று பணபலத்தையும் முறியடிச்சிருக்காங்க. இந்த திமுக அதிமுக கூட்டத்தையும் வந்து பணபலம் பெரிய அளவில் விளையாடிச்சு. அதே இல்லாமல் இவங்க வந்து அந்த பணபலம் இல்லை, வேட்பாளரே யாருன்னு தொகுதி மக்களுக்கே தெரியாது,
1: நமக்குமே தெரியாது,
0: நமக்கே தெரியாது, அவருக்கே தெரியும். அவரே 105 வேட்பாளர் மற்ற கட்சியில் வந்தவங்களும் தான் கடைசி நிப்பாட்டினார். அவரே இந்த பல தொகுதி போகல.
2: ஒரு முக்கியமான செய்தி சார், பொதுவாக வந்து இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்கு எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பொதுவாக நேரடியாக அதிமுகவுக்கு தான் போனோம்.
0: அது இங்கே வந்துட்டு,
2: அது முழுசாக இங்கே வந்துருச்சு,
0: வந்துட்டு.
2: அப்போ இப்போ வந்து அந்த ஏன் வந்து அதிமுகவில் அந்த ஆன்டி இன்குமன்சி முழுசாக பெற முடியல சார்?
0: இல்லை, அவங்க எப்படின்னா அவங்க வந்து விஜய் அளவுக்கு அவங்களால களத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணலைன்னு சொல்ல முடியும். அவங்க பிரச்சாரம் ரீச் ஆகலை, பண்ணார், கஷ்டப்பட்டு எடப்பாடி பண்ணார். இல்லை ட்ரெடிஷ்னல் பிரச்சாரம், இவங்க வந்து புது மாடலில் இவங்க வர்றாங்க, இப்போ லேட்டஸ்ட் மாடலில் இவங்க வர்றாங்க, அது வந்து ரீச் ஆகிட்டு
1: சோசியல் மீடியா
0: நாள் விஜய் பேசின பேச்சு வந்து எல்லாரும் கடுமையாக ரீச் ஆச்சு. அந்த மாதிரிலாம் பிரச்சாரம் ஆச்சு. அதுதான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. ஒரு விஜய் ஒரு அவங்களாம் நம்ம நேரில் வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறோம். இவன் நினைச்சேன் விஜயனுடைய ஏலகிராம் வச்சு ஓட்டு கட்டாங்க, விஜய் கட்சி பொம்மை தூக்கி கொண்டு போய் ஓட்டு கட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க.
1: அதுதான் சொல்கிறேன்,
0: அந்த இதுதான் அவர் ரீச் ஆகிட்டார். இன்னும் அவர் நடிகர், ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது, அது ஒரு இது. இன்னொன்று தமிழக மக்கள் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் கொண்ட 10-56 வருஷத்தில் பாருங்கள், மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை இவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மத சிறுபான்மை, அதுவும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. இன்னொன்று திமுக அதிமுக உருவாக்கி வச்ச கலாச்சாரமும் அதுதான், தமிழ்நாட்டில் வந்து மத சிறுபான்மையில் ஒரு ஆளை வந்து யாரும் பின்பாயின் பண்ணி பேச மாட்டாங்க, அது அவருக்கு பெரிய ப்ளஸ்.
1: இல்லை, திராவிட இயக்கங்களுக்கு இது ஒரு புல் ஸ்டாப்னு நினைக்கலாமா?
0: புல் ஸ்டாப்னு அது பேர், ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய ஓட்டு இந்த ஆதரவை தக்க வைக்கிறாங்கிற பொருள், அது ஞாபகம் பார்க்கணும். இப்போ அடுத்த
1: வாக்குறுதிகள் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு.
0: இல்லை, வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த இலவசம்லாம் நம்ம சொல்கிறோம், மக்கள் அதை போட்டாவே கருதலையே, 8000 கூப்பன் வேண்டாம்.
1: அவருமே கொடுத்துருக்காரு, அவருமே
0: கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அதை யாரும் கருதுன மாதிரி தெரியல. இவர் தருவார், ஏன்னா கொடுத்தவங்கள ஏற்கனவே கொடுத்தவங்கள தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா அவர் 30,000 தரனார், அவர் பல்லவில் பிரசாத் பையன், இவங்க 10,000 கொடுத்தவங்க ஓட்டு போட்டாங்க. அதை பின்படி தான் இவங்க ஒன்று 5,000 கொடுத்தாங்க, அது ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா அதில் கொஞ்சம் அவங்களை ஓட்டு விழுந்திருக்கும். ஆனால் இதில் என்னென்னா மும்முனை போட்டியில் 3வது முனையில் வர்றவங்க 10% ஒரு நாள் வாங்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட 35-45 வாங்கிட்டார். அது எல்லாம்.

0: திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு மெயினா இவருக்கு போயிட்டு, அது சிறுபான்மையினர் ஓட்டு முக்காவாசி போயிட்டு, பாதிக்கு மேல போயிட்டு. ஏன்னா திருமாவளவன் ரெண்டு பேரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் ஓட்டு கடுமையா போயிட்டு, இளைஞர் இளங்கும் பேரெல்லாம் அவங்க ஈவன் சர்ச்சில் சொன்னால் கூட யாரும் கேட்க மாதிரி இல்லை, அவங்களாம் அந்த இதில் போட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பெண்கள் மத்தியில் குறிப்பாகவே, அதனால் அவர் அது வந்து அவருக்கு ஒரு ஆதரவு பெற்று கொடுத்தோம்.
1: ஸோ இப்போ அது வந்து இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது சார். இப்போ 118 அவர் டச் பண்ணணும், இப்போ 118 டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து என்ன சிக்கல் வரும்னா, இப்போ 118 கூட போதாது. என்னன்னு நீங்கள் முழுசா ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 118 தொடரணும் ப்ளஸ் அதுக்கு மேலே குறைஞ்சபட்சம் 130 தேவைப்படும். அப்போ 130 தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் யாராவது வந்தால் போக வாய்ப்பு இருக்கு, அண்ணா திமுக கூட்டணியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி தனியாக
2: கட்சி கூட போக,
0: விஜயகாந்த் அன்புமணி அவங்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு
2: இருக்கு.
0: ஆமா, அவங்க ஏன்னா அவங்க தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியும் அவர் நம்ம தேமுதிகவும் அவர் பாடாளுமன்ற கட்சியும் ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்க
1: மாதிரி 7 தொகுதிகளில்
0: வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. பிரேமலதான் பையன், ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் வாங்கியிருக்கப்போ அவங்களில் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கூட சொல்லலாம், ஆட்சியில் பங்கு கொடுத்தா துணை மூலம் கொடுத்தா போயிடுவாங்களே. அந்த மாதிரி இப்போ அவரே யாருன்னு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு தானே வந்தார். ஈவன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, பட் அவங்க ஒன்று ரெண்டு பேர் ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் முன்னாலேயும் பிரச்சனை, அமைச்ச பிறகும் பிரச்சனை, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி நினைச்சது அவர் ஏற்கனவே சொன்னார், இங்கே தான் போகணுன்னாரு. லோக்கல் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பா சிதம்பரம் அணியெல்லாம் அதை விரும்பலை. இப்போ அவர் சொன்னது தான் சரியாக போச்சு. அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருப்பாங்க காங்கிரஸும், அவங்களும் ஒரு புது எழுச்சி வந்திருக்கும் அவங்களுக்கு. காங்கிரஸ் அதை கைவிட்டாங்க, இன்னமும் அநேகமாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தலைவர்லாம் செல்வ பிறந்தவை கூட பின்னணியில் தான் இருக்காரு.
1: ஆமாம் ஆமாம். இப்போ என்னென்ன இல்லை, இப்போ இதில் என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கூட்டணிகளில் பெரிய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய இப்போ கூட்டணி கட்சியினர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எல்லாருக்கும்.
0: ஆமாம், கட்டாயம் போகும்.
1: அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 125 இடங்களாவது கண்டிப்பாக நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்?
0: ஆமாம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ நம்ம அந்த லீடிங் வந்து சரி, இப்போ எடப்பாடி வந்து 200 ஓட்டில் 200 ஓட்டில் ட்ரெயிலிங்கில் இருக்கான்னு சொல்கிறோம், மாறுது சில இதில் 500 ஓட்டிலே மாறிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் தான் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்கு வித்தியாசம். அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், 10 ஹவர் 1 ஹவர் பார்த்தா தெரிஞ்சிடும்.
1: ஆமாம், ஏன்னா பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு 5000 வாக்குகள் மேலே போன இடங்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கே தவிர, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ளே தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது கடைசியாக
2: ஒரே ஒரு கேள்வி, பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டு ஏறக்குறைய ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் விஜய்க்கு விஜய் அங்கேயும் தானே தெரிஞ்சிருப்பார் வீட்டுக்கு வீடு.
0: ஆமாம்,
2: ஒன்றுத்தில் கூட லீடிங் கூட இல்லையே சார்.
0: பாண்டிச்சேரி கல்ச்சர் வந்து வேறு, அங்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் தான் அங்கே பெரும்பாலும் இருக்காது. ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்லை. அன்னொன்று ஆட்சி காசு வாங்கிட்டு மாறுறது எல்லாம் அதெல்லாம் நடக்கும், தேர்தலுக்கு போகிற கட்சி தவறெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி போகிறோம் அந்த மாதிரி இல்லை. ஏடிமிக்க ஆளே இல்லாமல் போயிட்டு இருந்த கட்சி, அங்கே இல்லாமலே போயிட்டு இருக்கு. ரெண்டு சீட் தான் இருக்கிற நிலமுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
2: அந்த சார் இப்போ தமிழ்நாடு ரொம்ப படித்தவங்க அது இதுன்னு சொல்கிறோம்.
0: ஆனால் தமிழ்நாடுதான்
2: இப்படி ஒரு, அதாவது ஒரு ஒரு எம்ஜிஆர் வந்தார், ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவருக்கு, ஏற்கனவே ஒரு பாலிடிக்ஸில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது.
0: ஆமாம்,
2: எதை புரிஞ்சு இதை ஏற்றுக்கிட்டாங்க?
0: மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம், அதாவது மக்களும் பாதிக்கு பாதி மக்கள் வந்து அவரை ஏற்ற மாதிரி கிடையாது. 30-35% தான் அவருக்கு கிடைச்சிருக்கோம். ஏன்னா மீதி இவங்க ஒரு 30% வாங்கியிருப்பாங்க. அப்படி தான், மூணில் ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காரு.
2: அவர் பிரிப்பாரு, நாங்கள் எதிர்க்க எதிர்த்து ஓட்டை இப்போ இவரு பிரிச்சுட்டாரு.
0: இவர் வந்து திமுக ஓட்டை அதிகமாக பிரிச்சுட்டாரு, அதான் மெயின் இருப்போம். அது பெரிய
1: இப்போ முக்கியமான செய்தி சொல்கிறீங்க. அதாவது இப்போ பொதுவாக இவர் வந்து ஆன்டி இன்குமன்சி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொன்னால், இப்போ கோர் திமுக வாக்கையுமே இவர் பிரிச்சிருக்கதா
2: தானே? இவங்க பிரிச்சிருக்காங்க விஜய் ஓட்டை ஆயிடுச்சு.
1: இல்ல இல்ல, இப்ப அதுதான் இப்ப இப்ப வந்து இவங்க இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, திமுகவுடைய வாக்கையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக வாக்கையும் பிரிச்சிருக்காருன்னு தான்
0: நான் எடுத்துக்கேன். திமுக தான் அதிகம் பிரிச்சிருக்காரு.
1: ஆமா,
0: திமுக ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்
2: எடுத்திருக்காரு.
0: ஆமா, அதாவது திமுக ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் ஓபிசி,
2: சென்னை
0: எஸ்சி எஸ்டி,

0: முஸ்லீம்ஸ். இதை வந்து கண்டிப்பாக அவர் பட்டியல் மக்கள் வாட்டை கண்டிப்பாக ஏன்னா திருமாவளவனுடைய தான், அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து குழப்பமான கருத்துக்களை தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிகிட்டே வந்த காரணம் அவர் இங்கே போக வேண்டியவர் தான். அதை ஒரு அங்கேயே தான் கூட்டிகிட்டு போனோம்னு வந்தார், முடியல எப்படியோ பிடிச்சி நிப்பாட்டினா காங்கிரஸ் நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த ஓட் பேங்க கொண்டு போயிட்டாங்க அங்கே, ஏன்னா கிராமங்கள்ல அங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மீனவர் பகுதியில் தான் போட்டுக்கெல்லாம் கலர் அடிச்சிட்டான், அப்போவுமே விசில் தேவகர்கள்லாம் அடித்து ஓட்டிட்டான். அந்த கடற்கரை நம்ம கடற்கரை மாவட்டங்களுக்குள்ள அந்த கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரைக்கும் அந்த ஃபுல்லாக
1: அவங்க ஒரு அந்த பஞ்சாயத்துலேயே முடிவெடுத்ததாக சொன்னால்.
0: ஆமாம், முடிவெடுத்துகிறாங்க அப்படி தான். அவங்களாம் அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னால் கன்வெர்ட் ஆனவங்க, இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு முன்னாலே
1: பண்ணவங்க,
0: அவங்க மத்தியில் வந்து பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருக்கு.
2: இல்லை இப்போ இதில் பெரிய ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்டில் இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நாம் சந்திக்கிறோமோ சார்?
0: ஃபோர் கார்னர் சொல்கிறோம்,
1: தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்லை, எப்பவுமே மூணாவது வந்து ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாடு மூணாவது தூக்கி மேலே வச்சிருக்கு, மற்ற ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்தில்
0: வச்சு. அதான் அதுக்கு வந்து பாதிக்கு போய் எனக்கு பக்கம் விஜயனுடைய தனிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் சினிமா நடிகர் ஒரு அதனுடைய பெரிய செல்வாக்கு பெரிய முக்கியம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால தான் அவர் வந்திருக்காரு
1: நினைக்கிறேன். இவருக்கு இதை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்காது,
0: தக்கன்னா இப்போ எப்படி ஆட்சி நடத்துகிறா போகுது, ஏன்னா அடுத்து எடுத்த உடனே மாநகராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரும், அடுத்து பார்லிமெண்ட் வரும், அதில் அவர் என்ன பிளான் பண்ண போகிறாருன்னு தெரியணும்.
1: அங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து
0: கொடுக்கணும் அப்படி இருக்கலாம்.
2: இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்ன சார், இப்போ நம்ம வந்து தாவேக்கா மற்றவங்களாம் பார்க்குறோம், நாத்தாக்கா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து முன்னிலை வகிக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த இளைஞர் வாக்குகள் அல்லது அவர் வந்து எதிர்பார்த்த அல்லது வந்து இத்தனை நாளாகவும் கட்டுக்காத்த அந்த இளைஞர்கள் வந்து முற்றிலும் வந்து இன்றைக்கி மாறியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்?
0: இல்லை, அவர் 10-15 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டே வந்தார், சித்தாந்த அடிப்படையிலையும் அவங்களை வளர்த்துட்டு வந்தார். வெறுமனே ஒரு இவர் மாதிரி சினிமா கவர்ச்சி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது, அவர்கள் ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த இளைஞர்கள்லாம் 20 வயசுல அந்த கட்சிக்கு வந்தவன், 30 வயசு 31 அவனோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கட்சியில் என்ன பலன் கிடைக்கிது, எப்பவும் தனித்தனியே தோத்தே போனால் என்ன ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியல. அப்போ அவருக்கு இடையில ஏதாவது கட்சியில் கூட்டணி ஏதாவது பண்ணியிருந்தாருனா அவர் பண்ணியிருக்க ஒரு வின் பண்ணியிருக்க முடியும், அதனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னொன்று, அவர் கட்சியில் அதிகம் இருந்தவங்க வந்து இதே மாதிரி தான், இந்த திமுகவுடைய ஓட் பேங்க் மாதிரி அவரும் இஸ்லாமியர்கள் தலித் மக்களும் அதிகம் இருந்தாங்க.
1: இல்லை சார், இப்போ நீங்கள் பெரிய பத்திரிகை அனுபவம் உள்ளவர், நான் கேட்குறேன், அடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி போவோம்?
0: இல்லை, விஜயை வச்சு மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் போக முடியும். ஏன்னா இப்போ வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கம் வந்து இப்போ பாஜக வந்து ரொம்பவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை வச்சு பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை இடையில மாற்றினது பெரிய ஒரு அவங்களுக்கு சர்க்கிள் ஆகிப்போச்சு, அது ஒரு பெரிய அவங்க பண்ண தப்பு. அதனுடைய அதை வந்து அந்த இதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர் ஒரு குரூப்பை வந்து அவங்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், விசிலுக்கு போடுறோம் தான் சொல்லிட்டு.
1: கடைசியில் அண்ணாமலையே ஒரு பெரிய இதுன்னு தான் சொல்லியிருந்தோம்.
2: இப்போ நம்ம வந்து நம்முடைய அரங்கத்தில் திரு வினோபா பூபதி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய கூட்டணியினுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க.
1: எத்தனை தொகுதியில் சார் முன்னணியில் இருக்கிறீங்க?
3: இன்னும் ஃபோர்த் ரவுண்ட், மேக்ஸிமம் ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல, ஸ்டில் அனதர் 10 more rounds இருக்கு நிறைய இடத்துல. ஆவரேஜாக வி ஆர் வெரி பாசிட்டிவ், எங்களோட கவுண்ட் வந்து 10+ வரும் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க எல்லோரும் பேசியிருப்பீங்க ஏற்கனவே, இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றாங்க. டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி நல்ல ப்ளே ஆகிருக்குது, நல்லா விசிபிளாக தெரியுது. பீப்புள் வந்து திமுக ஆளுகிற திமுக அரசு மேலே ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்கன்றது தான் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ். இது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா நிறைய அமைச்சர்கள் குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து
1: இல்லை, முதலமைச்சர் துணை முதல்வர் உட்பட எல்லாமே ட்ரையலிங் தான்.
3: ஆமாம், அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். அதாவது ரூலிங் பார்ட்டி பீப்புளோடைய மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸில் வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லாருமே பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்போ புதிய கட்சியான தாவேக்கருக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 மேலே தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியுன்றது எங்க என்னுடைய
1: இது இது ஒரு இண்டிகேஷனா நீங்க ஏத்துக்கிறீங்க
3: இண்டிகேஷன் பட்

0: ஸ்டில் அனதர் 10 மோர் ரவுண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கான்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன். ஹோப்ஃபுல்லி 3000 to 4000 நோட்ஸ் டிஃப்ரென்ஸில் சிலர் இருக்காங்க, சிலர் 1000 நோட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அதாவது தாவேக்காக்கும் அதிமுகவுக்கு இருக்கிற தொகுதிகளில் பல தொகுதிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொகுதிகள். நான் என்ன நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம்
1: அடுத்த
0: ரவுண்ட்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகி வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
1: ஸோ அந்த ஒரு 1000 or 2000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் வரும்னு நம்புறீங்க?
0: நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா இன்னும் அதாவது 10 more ரவுண்ட்ஸ் இருக்குது. 10 more ரவுண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரவுண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு பூத்லேயும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரேஷனலைஸ் த பூத் டூ ஆல்மோஸ்ட் 900 to 800 ரூட்ஸ். இப்போ
2: காலையிலிருந்தே சார் இந்த லீடிங் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே ஈக்குவலாக வந்தது, தாவேக்கா கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு கன்சிஸ்டண்ட்டாக அது அப்பர் ஹேண்ட் எடுத்துனே இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இது அதிகமாக அது குறையுது. இப்போ தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறது, அவங்க போய் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு அந்த மேண்டேட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலையோ?
0: இன்னும் இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு இப்போ நீங்கள் ரொம்ப சீனியர்ஸ், யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், பார்த்துருப்பீங்களே கண்டிப்பாக. நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock 11:30 ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 சீட்ஸு, இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்கள வந்து 140, 150, 160 பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே மார்ஜின்லேருந்து ஒரு 40 seats, 50 seats அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கூட்டணியோடு சேர்த்து. ஆனால் இப்போ அந்த நிலைமை
2: இல்லை.
0: ஸோ அப்போ என்னென்னா, ஸோ வெரி நம்ம டெக்னிக் அகடமிக்காக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, பொலிட்டிக்கல் இல்லைனா அகடமிக்காக பேசினா கூட 180 ரிக்குவயர்ட் நம்பர் நமக்கு வந்து வேணும். இன்னும் வந்து ஆஃப்டர் ஈவன் 4 ரவுண்ட்ஸில் கூட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம அந்த கன்க்ளூஷனை விதின் 1 or 2 hours ஆகும் அப்படின்றது தான் என்னோடது. அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு 1 or 2 hours நம்ம வி கேன் வெயிட் ஃபார்
1: ஃபைவ் டு சிக்ஸ்
0: ரவுண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்றது நான் அகடமிக்காக சொல்கிறேன். பட் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் கிவன் அ மெசேஜ், ஒரு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளியர் மேண்டேட் ஃபார் அ பர்டிகுலர் அலையன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு பீப்புள். ஒரே ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்க வந்து அந்த அந்த அந்த அலையன்ஸுக்கே வந்து கம்மியாக கொடுத்தது வந்து ரொம்ப ரேரு. அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு 2006 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ரிக்வயர்ட் மெஜாரிட்டி வந்தது அப்படி இருந்தது. ஒரு அது ஒரு அக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது இருக்குது. இப்போ இது இப்போ இதில் வந்து உங்களுக்கு 140, 150 ஒரு பார்ட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்போ நம்ம வி கேன் கம் டு கன்க்ளூஷன். இப்போ அப்படி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏர்லின்னு சொல்கிறது ரொம்ப ஏர்லி இல்லை, வி ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் 1 or 1.5-2 hours, அனதர் ஃபார் 4-5 rounds நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக தட் வில் பி அ.
1: இதே 110 அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் லீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து
0: இன்னொரு 4-5 rounds அதுக்கப்புறம் அந்த லீடோட மார்ஜின் என்ன? இப்போ லீடோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ டிஃபிகல்ட் கேஸ். லீடோட மார்ஜின் வந்து 1,000 to 2,000, 3,000 இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ், வி ஹவ் டு அனலைஸ். ஓகே, அது அந்த அந்த என்ன
2: நவ் இது ஃபோர் கார்னர் கண்டெஸ்ட்னால உங்களுக்கு லீடிங் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா? ஈவன் 300 ஓட் கேண்டிடேட் டிசைட் இல்லையா?
0: இல்லை நம்ம ஃபோர் கார்னர் ஃபைட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸு, தாவேக்கா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஃபோர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் இது ஃபோர் கார்னர் ஃபைட்டு.
2: பெருசாக லூஸ் பண்ணி
0: 28% 29% வில் மேக் அ
2: இல்லை
0: மார்ஜின். இப்போ அது என்னன்னா அவரு நாம்தாள் கமிஷன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு இந்த ஃபோர் கார்னர் ஃபைட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் நாம் தமிழில் வேறு ஏதாவது முக்கியமான தலைவர் இருக்கிறதுல 1 or 2 கான்ஸ்டுவன்ஸில் பார்க்கலாம். மீதி கான்ஸ்டுவன்ஸில் 4 கார்னர் ஃபைட்ஸ் இல்லை, 3 கார்னராக இருக்கிறதுனால குறிப்பாக அர்பன் கான்ஸ்டுவன்சிஸில், என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன சொல்ல முடியும்னா அர்பன் கான்ஸ்டுவன்சியில் ட்ரைஃபர்கேட் ஆயிருக்கு, கிளியராக தெரியுது, விசிபிளாக தெரியுது ட்ரைகார்ஃபேட். அது வந்து இந்த பேலன்ஸ் இஸ் டில்ட்டிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா. இப்போ நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் நார்தன் தமிழ்நாடு. ஒரு விஷயத்தில் என்ன புரியுதுன்னா அதிமுக அலையன்ஸ் நார்தன் தமிழ்நாட்டில் சேஃபாக இருக்காங்க இப்போ இருக்கிற நம்பர்ஸ்.
2: ஸோ உங்களுடைய ஸ்ட்ராங்காக நிற்கிது
0: அதிமுக ப்ளஸ் பாமக, இந்த அலையன்ஸோட அந்த இன்டாக்ட், இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இந்த அலையன்ஸோட இது வந்து விசிபிளாக ரிசல்ட்ல எப்போ தெரியுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தமிழ்நாடு சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய சீட்ஸ் இப்போ அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோடு சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியராக புரியுது என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபரை அழகாக அதிமுக

0: திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
1: அவங்க ஓட் பேங்கையும்
0: நமக்கு ஆமாம் தக்க வைக்க முடியுது, தக்க முடிக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு விசிபிளாக தெரியுது. இன்னும் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் இருக்கு. ஆயிரம் ஓட்டுனு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஒரு மிஷினுக்கு 14 மிஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த ஃபைவ் ரவுண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ண ரொம்ப அதிக நேரம் இல்லை. இன்னொரு 1 ஹவரில் நமக்கு 1.5 ஹவர்ஸில் நமக்கு ஒரு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான
2: வாய்ப்பு.
1: முதலமைச்சரே
2: 4000 ஓட்டுல பின்னால இருக்காரு, அதனால இந்த ட்ரெண்ட் இப்படிதான் போயிட்டு
1: இருக்கு. திமுகவுடைய ஹிஸ்டரி இல்ல சார், சிஎம் தோத்துதான் இருக்கா
0: போனாங்க. க்ளோஸ் ஃபைட்டு, க்ளோஸ் கண்டெஸ்டாக இருந்தது 2011. ஸோ இஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் ட்ரெய்லிங் பை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட், தென் இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த தமிழ்நாடு பீப்புள். ஏன்னா ஹீ வாஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட்,
1: தி என்டையர் மினிஸ்ட்ரி
3: எல்லாருமே
2: ஒவ்வொரு வாரமும் சிஎம் வந்து அந்த தொகுதி போவார்.
1: அது ஒரு ஸ்டார் சார், ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. உதயநிதியும் அதான் பண்ணாரு, ஆனாலுமே இவங்களையே தோப்பிகள் வெறுப்பு இருந்துச்சோ,
2: மோரி மாத்தி அங்கெல்லாம் போயிருந்தாங்க, சலுகையெல்லாம் கிடைக்கல,
1: அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ அந்த தொகுதியை வந்து
2: அவருடைய
0: போட்டியில் அவங்களுடைய
2: 505
0: வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார். இதுல 63 வாக்குறுதிகளை தான் அவங்க முழுமையா நிறைவேற்றினாங்க, மீதி 63 வாக்குறுதிகளை அவங்க வந்து அறகுறையா நிறைவேற்றினாங்க. நீங்க ஒரு 100 மார்க்ஸ்க்கு அதை பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 13 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ்னா அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்கள் வந்து பீப்புளோட மேண்டேட்டை கிளைம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2016 to 2021 கோவிட் ஏராக்கு அப்புறம் பெரிய ஹோப்ஃபுல்லாக இந்த சிஎம்க்கும் இப்போ இருக்கிற மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும்.
1: பட் கம்பேர்ட் டு அதர் இந்தியன் ஸ்டேட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் இல்லையா?
0: ஐ ஆம் நாட் டினைங், சர்டன் இண்டிகேட்டர்ஸ்
1: அதெல்லாம் தானே வந்துட்டு
0: இருக்கு. சர்டன் இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு இஸ் டாப்பிங் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ், ஐ எம் நாட் டினைங் இட். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தும் புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர் வென் யூ ப்ராமிஸ் மோர் டு த பீப்புள். நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க, உங்கள் ப்ராமிஸ் தான். நீங்கள் வந்து அவங்க யூபி இப்படி இருக்குது அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்ல மாட்டாங்க.
1: கம்பேரிசன் சொல்றேன்,
0: தட் இஸ் வாட் நீங்க கம்பேரிசன். அவங்க ப்ரீவியஸ் எலெக்ஷனை, ப்ரீவியஸ் எலெக்ஷனை பார்ப்பாங்க. லாண்ட் ஆர்டர்ல, லாண்ட் ஆர்டர்ல என்சிஆர்பிக்கே வந்து இவங்க டேட்டாஸை 2 வருஷமா கொடுக்காம இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த அளவுக்கு ஸ்பைக் இன் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், அத்துமீறல்கள், குற்றச்செயல்கள் எவ்வளோ ஏறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு டேட்டாவை இவங்க வந்து என்சிஆர்பி இருக்க கொடுக்கல. லாண்ட் ஆர்டர்ல, பிரைமரி லாண்ட் ஆர்டர், ஒரு ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட்டை போனால் இட்ஸ் ப்ரீ கண்டிஷன் இஸ் பீஸ்.
1: இல்லை நான் பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறேன், லேர்னர்டு பர்சன், இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த கிரைம் இருக்கு இல்லையா, இது இண்டிவிஜுவலினுடைய ஒரு வக்கரமும் சேர்ந்து தானே
0: சார்.
1: இது கவர்மெண்ட் அலோன், கவர்மெண்ட் கேன் இதுவாது இல்லையே எல்லாமே எல்லாமே.
0: வாட் இஸ் த லா, லாஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு, ஹவு ஃபார் த லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ்டு, வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் யூ ஹேவ். இப்போ நீங்கள் போஸ்கோ ஆக்ட் இருக்குது, போஸ்கோ
1: இல்லை, அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் சொல்கிறது.
0: ஆமாம், நீங்கள் கன்விக்ஷன் ரேட் ஃபார் போஸ்ட் கமிட் அஃபென்சஸ் பாருங்கள்,
1: எல்லாத்துலேயும் கம்மி தான்.
0: அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?

0: உங்களுடைய ப்ராசிக்யூஷனு, உங்களோட விமன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க நீங்க?
1: இல்லை எல்லா ஸ்டேட்லையும் இது கம்மி, எல்லா நாட்டிலையும் கம்மி.
0: இந்த பெயிண்டிங் எல்லா ஸ்டேட்லையும், இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும்
1: எல்லாத்துக்கும் கம்மி. என்னன்னா கன்விக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, அது மாறிடுது, எல்லாத்துலேயும் மாறிடுது. இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பீரியடில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கினே நீர்த்து போச்சுறாங்க.
0: 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தன் வீட்டிலேயோ தன்னுடைய கிராமத்திலேயோ வாஷ்ரூம் வசதி இல்லாமல் வெளியில் போகும்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் என்பது நம்ம எல்லாருக்கும் தலைகுனிவா இல்லை?
1: ஆமாம்.
0: முக்கியமாக யாருக்கு தலைகுனிவது? ஆளுகிற அரசாங்கம். சமூக நீதி என பேசிக்கொண்டு கடந்த 60 ஆண்டுகளாக பெண் விடுதலை என பேசிக்கொண்டு உங்களால் வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க முடில, போதை வஸ்துக்களை உங்களால் குறைக்க முடில, எதையுமே நிர்வாகத்தில் எதையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து தனி மனிதர்கள் மேலே வந்து பொறுப்பை தூக்கி போடுறதுன்றது அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காதுன்னு தான் என்னுடைய அனுமானம்.
1: நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து
0: எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டேக், எவ்ரிபடி ஹேஸ் அ,
1: அதுதான்.
0: அதிகமாக யாருக்கு ஸ்டேக் இருக்குது? நீங்கள் நல்லது நடந்தால் கவர்மெண்ட் கிளைம் எடுத்துக்கிறீங்களா? ஸ்டேக் எடுத்துக்க கிளைம் எடுத்துக்க, நாங்கள் தான் எங்களால் தான்றீங்களா? அப்போ தப்பு நடக்கும்போது யார் எடுத்துக்கணும்? அப்போ எல்லாருமே அதில் பொறுப்பு இருக்குது, பேரண்ட்ஸு, தனி மனிதர்கள் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, நம்ம தவறு நடந்தால் உடனடியாக நமக்கு வழக்கு பதியப்படும், அந்த வழக்கு உடனடியாக 3 மாத காலங்களுக்குள்ள அந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையை வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் பல பெண்களுக்கு குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளை வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆயிடுது, அப்போ ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணியிருக்கீங்க?
1: அதுதான் கேட்குறேன். அது எல்லா கவர்மெண்ட்லையும்
2: இது வந்து தேசிய குற்ற ஆவணத்தை
0: என்சிஆர்பி
2: அந்த பெர்சன்டேஜோட தமிழ்நாட்டில் குறவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒப்பிட்டு சொல்கிறத விட நம்ம என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒழிய எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் ஏற்கனவே டெவலப் ஆகாத ஸ்டேட்டு, அங்கே அதிகம் நடக்க தான் செய்யும். நம்ம வந்து டெவலப்மெண்ட்
3: சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து இப்போ புதுசான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் மீது இப்போ எது விதமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அதனால இந்த கூடுதலான ஒரு வாக்குகள் அவருக்கு விழுதா? ஏன்னா இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கங்கிறதுனாலையும் அதனால ஒரு அதிருப்தியும், அதே சமயத்தில் நீங்கள் புதுசாக வரக்கூடிய ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கூடுதலான இடங்களும் கிடைப்பதுக்கு அந்த ஒரு புது நம்பிக்கை தான் முக்கியமான
2: காரணம். எப்பவுமே புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஆதரவு. இப்போ நம்ம முன்னாலே உதாரணம் இருக்குது, நாம் தமிழர் அண்ணாமலையில் அவங்க புதுசாக வந்தாங்க, அவங்கள மேலே எந்த இதுவும் அவ்வளவு புதுசாக தலைவர் வந்து நம்மளை எல்லாம் கொண்டு போவார்னு மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றத்துக்கு விரும்புகிற மக்கள். அதுக்கு அந்த சரியான வாய்ப்பை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு, அவங்களால கொடுக்க முடியல. அவங்க அங்கங்கே இடையிடையே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த விதைச்ச விதையை வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டார்.
1: சரி, இப்போது இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இது இது ஒரு சேஞ்சுன்னு எடுத்துக்க முடியுமா?
2: ஆமாம், அது வந்து விஜய் கொண்டு மக்கள் மாற்றத்தை வந்து எப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும்.
1: ஏன்னா ஒரே நம்ம பீப்புள் மைண்டட் தான் அல்டிமேட். அது அதற்கு
2: சேஞ்சு வந்து நம்ம எதிர்பார்த்த, ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி உள்ள மாற்றங்கள் உண்மையிலேயே வருமாங்கிறது அவர் எப்படி ஆட்சியில் அமைச்சு எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவரால் பண்ண முடியல, கட்சியை கலைச்சி போயிடலாம்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த உள்கட்டமைப்பு பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனால் இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க, ஏடிவி செங்கோட்டை வந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி நடத்த யார், அரசியல் தேர்தல் நடத்துகிற தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்துகிறாங்க தேர்தலில். அதில் ஜான் ஆரோக்கியமன் சாமி தான் அவர் அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சு அதே மாடலை செஞ்சு கொண்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க.
3: இல்லை பட் எனக்கு என்னென்னா சார், இப்போ இதில் நம்ம வந்து என்ன பின்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்டம். ஆனால் அடிப்படையில் மக்கள் நம்பிக்கையே அவர்கிட்ட அவ்வளோ அதிகமாக இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் ஆக்சுவலாக எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவருக்குலாம், அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளோ பேரை வந்து வாக்களிக்கிறாங்க
1: அப்படிங்கிறது.
2: அதாவது 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஜென்சி தலைமுறை, இவங்கெல்லாம் வந்து இவர் மேலே தான் நம்புகிற நம்பிக்கை வைக்கிறாங்க, வச்சிருக்க வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீனியர்லாம் அவங்களாம் அந்த
1: ரெண்டு ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் மேலே அது எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு.
2: அடுத்து போயில 60 வருஷம் பார்த்துட்டோம்ல.
1: இல்லை அந்த கட்சிகள் மட்டும் இல்லை, இப்போ இந்த பாமக இருக்குது. ஆனால் உங்களுடைய இன்ட்ரோடு எதுவும் பெருசாக பாதிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல
0: ஆக்சுவலி இட் ஆட்ஸ் வேல்யூ டு ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நார்த்தன் தமிழ்நாட்டில்
2: அதெல்லாம் திமுக பண்ணியிருக்காங்க. திமுக
0: ஒரு தொகுதி தான், ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதி லீட்ல இருக்காங்க.
3: ஒரே ஒரு நிமிஷம் நான் இப்போ முன்னிலை நிலவரம் மட்டும் திருப்பி சொல்லிடுறேங்க. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதி

0: 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 62 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 5286 தொகுதிகள் முன்னிலை வகிக்கிறார். குளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பட்டியல்கள் வருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னன்னா, நீங்க விஜய் வந்து
1: விஜயினுடைய வருகை அதிமுக அலையன்ஸை பெருசா பாதிக்கல. ஏறக்குறைய அந்த
2: ஆனா அவங்க இப்ப இந்த பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. அந்த படமாட்டு சொல்லணும். இப்ப கூட இப்போ நம்ம காங்கிரஸ் 5 இடம் வந்துட்டு சொல்கிறீங்க, அவர் தனி மெஜாரிட்டி வரலன்னா சப்போஸ் காங்கிரஸ் போகலாம்,
1: பாமக போகலாம்,
2: துணை முதல்வர் கொடுத்தாருன்னா அவங்க ஏன்னா ஆட்சியில் பங்கு எல்லாருமே வற்புறுத்துறாங்க.
1: அவரும் ஆட்சியில் பங்கு ஒத்துன்னு இருக்காரு.
2: ஆமாம், அதனால் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பிஜேபி அணியில இருக்காங்க.
1: போஸ்ட் எலெக்ஷன் வந்து வேற மாதிரி
0: ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 15 இடங்களில் வந்து தாவேகா முன்னிலை வைக்கிறதா செய்திகள் வருது. இப்போ இது வந்து அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கோட்டையை வந்து
2: மட்டும் இல்ல, சென்னை சுற்றியுள்ள காஞ்சி,
1: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே தாவேகா தான்.
0: அப்ப இயல்பா அந்த பழைய சொன்னப்பட்ட திமுக கோட்டைங்கிறது இப்ப
2: தகர்ந்து
0: போச்சு.
1: அப்போ அது தமிழ்நாடு முழுக்கவே தான் தகர்ந்து போயிருக்கு. திருச்சியில
2: கோட்டையை சுனாமி போல போய் தகர்ப்போம்னு சொல்லியிருந்தாரு.
3: சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் திருநெல்வேலியில ஏர்லி ட்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப காலையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இட் வாஸ் வெரி விசிபிள். நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்றது. பட் ரூரல் ஏரியாஸ்ல இப்ப நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், சில இடத்துல அர்பன்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு
0: உங்களுக்கு
3: ஒரு கான்ஸ்டுவன்சில வந்து சில கான்ஸ்டுவன்சி வந்து அர்பன் கேரக்டரா இருக்கும் வித் ரூரல் ஏரியாஸ், சிலது ரூரல் கேரக்டர் வித் அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொன்னாங்க, இன்னொரு 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டாகவும் நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பயஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஐம் நாட் ஈவன் டினையிங் இந்த ட்ரெண்டு தான் என்னன்னா, ஒரு 5-6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா பேசும்போது இன்னும் கொஞ்சம் கான்க்ரீட்டாக நம்மளால வந்து ஓகே இப்படி தான் காமிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும்.
0: இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் புரியுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து தாவேகா 110 போச்சு, திருப்பி 108-109 மேலே இங்கேயும் போயிட்டுருக்கு. அதிமுக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 72-70 படிப்படியாக ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வருது. திமுக கூடவே இல்லை, அப்படியே 52 நிற்குது. ரொம்ப வருஷம் ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக. அப்போ என்னென்னா அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக அந்த இடத்துல
3: இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆன மினிஸ்டர்ஸே நீங்கள் கேம்பெயின் அப்பயே பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க தொகுதியை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியல. அவங்க தொகுதியை தாண்டி பல தொகுதியில் வந்து மினிஸ்டர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஆனால் பக்கத்து தொகுதி இல்லை அவங்க மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி, அவங்க தேவர் லாக்ட் இன் தேர் ஓன் கான்ஸ்டுவன்சிஸ். ஸோ அது வந்து விசிபிளாக தெரிஞ்சுது, கேம்பெயின் அப்பயே நிறைய தெரிஞ்சுது. இவங்க என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ரூல் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது அது வந்து
1: நியூஸ் நியூஸ்
0: ஒரே ஒரு செய்தி சுருக்கத்தை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
4: வணக்கம். தேர்தல்

சிறப்புச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் தெரிய வந்துள்ளன. அதில் 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 63 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 4011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டிநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, திருவெறும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பவானி, அந்தியூர், பவானிசாகர், சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்.
சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம்

கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. ஷோலிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:06 ஆகாஷ்வாணி. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய விவாதத்தை தொடர்ச்சியாக இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வந்து ஒரு 3-4 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல தொகுதிகளில், குறிப்பாக தாவேகா பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், 5000-க்கும் குறைவாக 2000 அல்லது 1500-க்குள்ளே பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு என்ற ஒரு கணிதம் வந்து இப்போது நம்ம போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய சுற்றுகளில் எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அந்த எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது தெரிய வேண்டும், ஒன்று. அதே சமயத்தில் இப்போது திமுக தன்னோடது எண்ணிக்கையை பெருமளவு கூட்டிக் கொள்ளவில்லை. அதிமுக சிறுகத்தான் அது வந்து கூடிக்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 4-5 சுற்றுகள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையில் சிறிது வேறுபாடு ஏற்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான முடிவுகளை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பார்கள் என்பதில் தான் இனி வந்து நம்முடைய கவனம் வந்து மாறப்போகிறது. குறிப்பாக திரு பத்திரிகையாளர்கள்
2: சார், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது.
3: அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே நிலைமையில் போச்சுன்னா ஒருவேளை தனியாக ஆட்சி அமைக்கல வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்.
2: இல்லை, இந்த நிலையிலே பேசுங்களேன்.
3: திமுகவில் உள்ள காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க வந்து மனதளவில் பிரிஞ்சு தான் இருக்காங்க.
2: மனதளவில் தாவக்க கூட இருக்கிறாங்க.
3: ஆமாம், அங்கே போயிட்டாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணார், முடியல. இனிமேல் கட்டாயம் அவங்க போகிற வாய்ப்பு இருக்குது. அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒன்று சீட்டர்மா வரும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களும்
2: இல்லை, இப்போது பாமக வந்து ஒரு 6 தொகுதி அப்படி முன்னிலைன்னு காட்டுறாங்க சார். பாமக ஏற்கனவே வந்து ஆட்சியில் பங்கு தருவங்கக்கிட்ட நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க.
3: ஆமாம்,
2: அப்போது ஆட்சியில் பங்கு எடுக்கிறதுக்கும் சௌமியா அன்புமணியும் லீடிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர்
3: கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமையிருக்கு. ஒரு வாய்ப்பு இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்குது.
1: மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிங்க, நம்ம 2006 அனுபவம் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து என்னென்னா திமுக ஆட்சி, பட் பிற கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு.
3: பாமக மெயினாக பாமக ஆதரவு
1: வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து
2: காங்கிரஸ்
1: ஆமாம் கொடுத்து, பட் ஆனால் அன்னைக்கு அது சிறுபான்மையினர் ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஜெயலலிதா சார். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல், இன்னும் சரியாக சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு முன்னோட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்னைக்கு வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்கள் விவரம் கூட நீங்கள் வந்து திருமாவளவன் கூட அதை பற்றி மிக குறிப்பாக பேசினார். ஆக்சுவலாக இப்போ அதற்கான வாய்ப்பு கணிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து இது மாதிரியான வெளியிலேருந்து ஆதரவுங்கிற சூழ்நிலை இனிமேல் வராது இல்லையா?
3: ஏன்னா இப்போ விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாருங்க வரும்போது விஜய் ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டாரு, கட்சி ஆரம்பித்த உடனே அதை இதை பண்ணிட்டார். கட்டாயம் அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பாரு. அதனால இப்பவுமே பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பாங்க. இன்னைக்கே கூட
2: இப்போ ஸ்டேட் பிளேயரே 3 பிரிஞ்சிட்ட பிறகு திமுகவும் ரொம்ப வீக்கன் ஆகல, 52 சீட்டில் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகல, 73 சீட்டில் இருக்கிறாங்க. விஜயும் தேசிய கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி 109 இருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி ஒரு

0: அலையன்ஸ் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுறோன்ற நிலமை வருமா? இனிமேல் 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜயகாந்த் மாதிரி 8% நிக்கல.
1: இது பண்ணாதான் திமுக வந்து இருக்கும்போது அண்ணா திமுக பிரிஞ்சிச்சுல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணி பிரிச்சுட்டு அவங்க வர்றதுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் தேசிய கட்சியே வர முடியல. ஏன்னா திமுக அதிகம் ஒரு கத்திரிக்கோள் இரு முனை மாதிரி நடுவில் புது கட்சி வர முடியாது, வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய்.
0: மூணு கட்சி ஆயிடுச்சு,
1: கட்டாயம் கூட்டணி தான் வரும்
0: இனிமேல்.
1: ஆமாம், இனிமேல் கூட்டணி ஆயிடுச்சுங்கிறது தவிர்க்க முடியாது.
0: தவிர்க்க முடியாத
1: நிலைமை போச்சுன்னா அது விஜய் வந்து தன்னுடைய ஆதரவையும் ஓட்டை எப்படி

0: முடியாது வெட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய் ஆதரவையும் ஓட்டை எப்படி தக்க வைக்கிறாங்கன்னா ஓட்டு வாங்குறது பெருசு இல்லை, அதை தொடர்ந்து வலிப்போம்
1: அந்த நம்பிக்கை
0: ஏற்படுது. இப்போ ஆல் இந்தியா அளவில் பிஜேபி பாருங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சு உறுதியாக்கி அப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பல ஸ்டேட்டில். அதே தான் விஜயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ண
1: அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி.
0: ரெண்டு கட்சி இருக்கு எதிர்ப்புக்கு, அவங்க திமுக வந்து
1: ஆளுநர் வாக்குறுதி வர பெருசா இருக்கு தாவக்கா
0: கொடுத்து கணக்கு போடும்போது அதிக பட்ஜெட்ல அதிக செலவார வாக்குறுதி வந்து விஜய் கட்சி
1: விஜய் கொடுத்ததுதான்.
0: அது கொடுக்க முடியாது, அதனால நிறைவேற்ற முடியாது.
1: இப்படி ஒன்று போகும்போது என்ன நிலைமை வரும்?
0: ஆமா, அதனால நிறைவேற்ற முடியாது. அதனாலும் ஒன்று ரெண்டு கொடுப்பாரு, எப்படினாலும் கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே உள்ள திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கே அவருக்கு வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
2: இன்னொரு ஒரு செய்தி சார், இப்போ கிட்டத்தட்ட 108 பேர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்கலாம் வெளி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சேர்ந்தாங்க, அவங்களுக்கு தான் இடங்கள் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இன்டாக்டா அவரோட இருப்பாங்கன்னு நம்பிக்கை
0: இருக்கா? அதுல எவ்வளவு பேர், அதாவது 105 பேர் என்னமோ வந்தாங்க,
1: அது எவ்வளவு பேர்
0: வந்தாங்க?
2: போன வாரம் கூட பேசும்போது நீங்க எல்லாம் நாளைக்கு இருப்பீர்களா என்னோட அப்படிலாம் வேற வந்து அவரு விஜய் பேசினாருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா?
0: இல்லை, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 120 ஒரு 50 இருந்தானா அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மற்றவங்க இந்த போச்சிங்க்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ அதிக ஓட்டு ஒரு சீட்டு வாங்கும் போது அவங்களாம் வெளியே போக முடியாது. கட்சி தாவச்சு அடைஞ்சிட்டு
1: சார் ஆரம்பத்தில் போக மாட்டாங்க. இப்போது அந்த 115 பேரில் எத்தனை பேர் லீடிங் தெரியல,
0: தெரியல. அதான்
1: அது ஒன்று. இவர் ஒரு ஒரு வருஷம் ஆட்சி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அதை பொறுத்து பிஜேபின்னு ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது.
0: விஜய் தான் வெற்றி தமிழ் வெற்றிகளா அவரு பண்ண மாட்டார். அவருக்கு அவங்க ஆதரிக்காரலாம் இதை வச்சுட்டே ஆட்சி நடத்தலாம், மைனாரிட்டி கவர்மெண்டாவே நடத்தலாம், மற்ற கட்சி வராட்டா கூட.
2: ஏன்னா
0: திமுக அதிமுக சேராதுங்கிற ஒரு இது, அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா
1: வேற. இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா கவர்னர் கூப்பிடணுமே.
0: மாமல்லபுரத்துல ஒரு
2: விவாதிக்கிறது
3: சொல்ல முடியும். இப்போ நம்ம கையில் இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா 5000 ஓட் டிஃப்ரென்ஸில் தவாக்கா வந்து 45 சீட்ஸ் இருக்காங்க. 30 சீட்ஸில் வந்து 2000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 15 சீட்ஸில் வந்து 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ புட்டுக்கொதிரை இந்த 45 சீட்ஸ் இருக்குல்ல, இதோட இந்த சீட்ஸோட அனதர் 5 ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை வேணால் நம்ம வந்து ஓரளவு கன்ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை விட குறைவாக,
2: அதாவது 30+15 45 சீட்டுகள் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது.
3: 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. அந்த 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, நம்ம அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகளை பார்க்கும்போது பாமக வந்து வலுவாக இருக்கிற பகுதிகளில் வந்து அதிமுக வந்து தோற்கடிக்கப்படவில்லை, அதிமுக ஜெயிச்சிருக்குன்றதுனால நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, பாமகவுடைய சப்போர்ட் அண்ட் அதிமுகவுடைய அந்த அந்த அது வந்து ஓரளவு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணோம். அதே மாதிரி அந்த பகுதியில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெறலை, முக்கியமாக அது ரொம்ப முக்கியம். திமுக வந்து வெற்றி பெறலை, ஏன்னா குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் திமுக வந்து மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. நாங்கள் இப்போ தரோம் அப்புறம் தரோம், 2022 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் மாநில அரசுக்கு இருக்குது. சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை ஏற்றலாம், மாநில அரசு தேவையான தரவுகளை

0: தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க.
1: 10.5%
0: ஆமா அதுதான் சொல்றாங்க. அது உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவு பாட்டாளி மக்கள் கட்சியை, குறிப்பா இந்திய சமுதாய மக்களை திமுக அரசு நம்ப வைத்து கழுத்தறுத்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் படி நீங்கள் தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ், அப்புறம் 3 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லி காலத்தை வந்து கடத்தி அவங்க இப்போ பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொல்லிட்டார், இதுக்கு வரப்போகிற சர்வே கேஷ் சர்வே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்கள் பேக்வர்ட்னஸ் சர்வே எடுங்க, டேட்டா இல்லாமல் உங்களால் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. பாலிசி ஷுட் பி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், எவிடென்சஸ். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசி மேக் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா எடுங்கன்னு. திமுக அரசுக்கு நன்றாக தெரியும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சட்டம் இயற்றலாம், அவங்க வந்து கணக்கு எடுக்கலாம், பேக்வர்ட்னஸை பற்றி சர்வே எடுக்கலான்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடல, வேணும்னு ஈடுபடல. அப்போ நீங்கள் ஈடுபடல, நீங்கள் சமூக நீதின்னு எங்கே போனாலும் நாங்கள் வந்து சமூக நீதி பேசிட்டு, நாங்கள் சமூக நீதி ஆட்சி, நாங்கள் சமூக நீதி மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒரு துரும்ப கூட தூக்கி போடாமல் அதில் வந்து மக்களை ஏமாற்றும் போது வடதமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியில் திமுக வந்து தோற்க பிடிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்களே, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருக்கு போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம், 10.5 இல்லை 15% கொடுக்க போகிறோம்னு பேசினாங்க. ஆனால் செயலில் என்ன நடந்தது, அதை கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்.
1: அது வந்து உங்களால் போய் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு அவங்க?
0: 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முதலமைச்சரை 2 முறை சந்தித்து, பல முறை வந்து கடிதங்கள் எழுதி, பல போராட்டங்களை நடத்தி, கவனயீர்ப்பு போராட்டங்களை என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, இது வந்து ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு முன்னேறணும்னா பின்தங்கிய வகுப்பினர் வந்து முன்னேறினா தான் தமிழகம் முன்னேறும். இல்லைன்னா தமிழகம் வந்து என்ன ஒன்று, என்ன தான் சொன்னாலும் தமிழகம் முன்னேறாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. மற்ற மாவட்டங்களை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இந்த டேட்டா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த பகுதியில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது? ஏன் இந்த பகுதியில் மட்டும் அதிகமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்? ஏன் இங்கே மட்டும் அர்பனைசேஷன் நடக்குது? ஏன் இன்னும் வந்து ராமநாதபுரம், தருமபுரி, பெரம்பலூர், இன்னும் வந்து கிருஷ்ணகிரி, இந்த ஏரியாலாம் ஏன் வந்து, கிருஷ்ணகிரி கூட ஹொசூர் சிப்காட்ச் அதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண
2: போறீங்க? -91 சார், தாவேகா 109, மெஜாரிட்டி சீட்டு இங்கிருந்து தான் எடுத்துருக்கிறார். ஏடிஎம் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க.
0: சிறுபான்மையர் மக்களை, சிறுபான்மையர் அதாவது குறிப்பாக கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஏமாற்றினார்கள். அவங்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் திமுக அரசு பார்க்குது.
3: கம்யூனிஸ்டுகள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடது கம்யூனிஸ்டாக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஈஸியாக கூட்டணி ஆயிடுச்சு, இந்த கேரளா ஸ்டைல்
2: விட்டுட்டு இந்த அலையன்ஸும் உடைய ஆரம்பிக்கும் இல்லையா?
3: ஆமா ஆமா.
1: இல்ல ஏடிஎம்கேவே கூட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில இவங்க அத்தனை பேருமே கூட இப்ப ஒருவேளை பாஜக மத்திய அரசு மத்திய தரப்புல இருந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்னா இன்டையர் பாஜகவே நீங்க வந்து தாவேக்காக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அல்லது யாரெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்து அவங்களோட ஆட்சி அமைய ஆட்சியில பங்கெடுத்துக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களாம் செய்யலாம்.
2: பாஜக வந்து இவரு சேர்ப்பாரா?
1: இல்லைங்க சார், இல்ல அதாவது
2: அவரு வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு.
1: கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு, பட் ஆனா நடவடிக்கை அப்படி
2: பாமகவோ காங்கிரஸோ பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே கூட பிரச்சனை இல்லை விஜய்க்கு இல்லையா?
1: ஆனால் என்னென்னா இது வந்து இப்போ இதில் ஒருவே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா சார், ஒரு நிலையற்ற ஆட்சியாக ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான்,
3: அந்த பாதைக்கு போகுது,
1: அந்த பாதைக்கு போதுன்ற பயம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 118ங்கிறது அந்த மேஜிக் நம்பர் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் 118க்கப்புறம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 125 இல்லை 130 வச்சிருந்தா தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 ஆண்டுகளாக முழுசாக கவர்மெண்ட் நடத்த முடியும். அப்போது இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி மேன், ரெண்டாவது அவங்க வெளியே போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை முழுசாக அவங்களோட இருந்தால் தான் முடியும். அப்போது அதற்கான ஒரு முயற்சியில் இன்னைக்கு வந்து விஜயை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுமே திருப்பி போராடி
3: எல்லாருக்குமே கூட்டணி திருப்திப்படுத்துகிற வேலையாக இருக்கும்.
1: அந்த சூழ்நிலை உருவாகிடுமோங்கிற ஒரு
2: உள்ளுக்குள்ளேயே எனக்கு மந்திரி சார் ரொம்ப புது

0: யாரையும் பார்க்க மாட்டாரு நினைச்சது, அவரு இஷ்டப்பட்டு வர்றாரு, அந்த மாதிரி ஒரு இதை செட்டப் வச்சிட்டு
1: இருக்காருவாங்க.
0: ஆமா, அதிமுக பழக்கமா இருக்கும், ஏற்கனவே ஜெயில் தாட்டி இந்த மாதிரி
1: நடந்துச்சு. அதே பழக்கம் இல்ல, கொஞ்சம் பேர் கூட அங்க போலாம் வாய்ப்பு இருக்கு.
2: ஒரு முன்னிலை நிலவரத்தை மீண்டும் ஒரு தூரம் பார்த்து விடுவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள், 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4014 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.
1: தாவேக்கா இல்லை சார்,
2: தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பொதுச்செயலாளர் திரு திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை.
3: ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 சீட்ஸில் 2000 5000 டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 26 சீட்ஸில் 0-2000 இருக்காங்க. இந்த 109 திடீர்னு டிப் ஆனது 104 வந்ததுக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த பார்ட்டிஸ் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அனதர்
0: 4-6 ரவுண்ட்ஸ் டு இது பண்ணுறது. பட் அந்த பாமக வந்து அந்த கூட்டணி வந்து நல்ல ஜெல்லாயிருக்கு அவங்க தொகுதிகளில்,
3: அதிமுகக்கும்.
0: ஆமாம், தேமுதிக, அதே மாதிரி திமுக தேமுதிகம் தேமுதிகம் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்டில். மற்ற இதுலலாம் இப்போ அவர் சிறுமாவளம் சொல்லியிருக்காருல, ரெண்டு கட்சிக்காரங்களே ஓட்டு போடல.
3: விசிகே ரெண்டு சீட்டில் லீடிங் பை 500 ஓட்ஸ் இன்டூ 500 ஓட்ஸ் தான் ரெண்டு சீட்லேயும் இசியோட டேட்டாஸில் பார்க்குறேன். இசியோட டேட்டாஸ் அக்கார்டிங் டு இசி டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா,
2: இல்லை நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா 60 தொகுதி,
3: ஒரு தொகுதியில் வந்து ஒரு பண்ருட்டியில் வந்து 810 மார்ஜினு, காட்டுமன்னார் கோயிலில் 538.
1: ஈக்குவலாக 70-70-70 போவாங்களோ இல்லை சார்? ஆமாம், அப்படி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு பாருங்க.
3: அப்போ காமாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ் தே ஹவ் ப்ரெடிக்டட் 70 ஆல்மோஸ்ட் 68-70-80 அந்த மாதிரி.
1: அவினாசிலேயே 1000 தான்.
0: ஆமாம்,
2: இல்ல சார், இந்த முறை வந்து நீங்க வெறும் ஒரு நூறு சில நூறு வித்தியாசங்களே
0: வழக்கு போட்டு இருப்பாங்க.
1: யார் அந்த நூறு,
2: யார் அந்த கூடுதல்?
0: முதல் ரெண்டு

0: 500 ரொம்ப இன்னும் மாறுறதுக்குலாம் சான்ஸ்
1: இருக்கு, சான்ஸ் இருக்கு.
2: இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 29+26 கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு
1: less than 5000
2: இருக்குது. அதில் வந்து நிறைய மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இது. பட் ஆனால் எனக்கு 2-3 விஷயங்கள் சார், இப்போ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல ரவுண்ட்ஸ் இன்னும் போனால் தான் நமக்கு தெரிய போகுது. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ இந்த இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இது எதுவுமே இந்த தரம் எடுபடலையா சார்? ஏன்னா திமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, அதிமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, விஜய் கொடுத்த வாக்குறுதியை விட அவருடைய முன்னிலை வகுத்து
0: வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போடவே இல்லை விஜய். ஒன்லி விஜய் விசில் டிவிக்கு இந்த மூணு தரம் அவன் கட்சிக்காரன் எதையும் பேசாமல்
3: தெரியல, அவனுக்கு எதுவும் தெரியாது
0: தெரியாது அப்படிதான் நம்ம. ஆனால் நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்
3: பண்ணாங்க.
0: அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க நேரடியாக என்ன பண்ணாங்க எதிர்கட்சியெல்லாம் தற்கொலை அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை போட்டாங்க, அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பண்ணதாங்க. அது ஒரு இதாக ரிவர்ஸ் ஆகிட்டு பெண்கள் மத்தியில் ஒரு
1: ரூலிங் டிஎம்கே மேலே இருக்கிற ஆங்கர்
0: அதிருப்தி,
1: அது வந்து அவங்க அவங்க வந்து மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஒரு ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடு. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவா, இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, கிராமப்புறில் இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா டேட்டா தெரியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்காவது தெரியுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது,
0: 116
1: எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு A4 ஒயிட் ஷீட் எடுத்து அதை காமிக்கும் போது, அதை நம்ம அரகன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை இக்னரன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னன்னு எடுத்துக்கிறது. நீங்கள் வந்து எதிர்கட்சி கூட சொல்ல வேண்டாம், யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணோம், இந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவ்வளோ ஜாப் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ ப்ரைமரி செக்டரில் இவ்வளோ, செகண்டரி செக்டரில் இவ்வளோ, டெர்ஷரி செக்டரில் இவ்வளோன்னு சொல்லி இவங்க தே ஹாவ் த ஆப்ளிகேஷன். அவங்க மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஒயிட் ஷீட்டை வெறும் ஒயிட் பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவங்க ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு ஒரு
3: சர்காஸ்டிக்,
1: அதை வந்து அது அது நீங்கள் அந்த அந்த ஆட்டிடியூடை எப்படி சொல்லுவீங்க நீங்கள், அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூடை வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? அது அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் ஏற்கனவே சொன்ன, அது தாண்டி நடுவில் ஒரு தடவை இந்த டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சது, அங்கே வந்து கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு என்னென்னா 6 மாதம் 4 மாதம் விவசாய பயிர்களை
0: ஃபஸ்ட்டு
1: நம்ம வந்து நிலத்துலேருந்து கொண்டாந்து கொள்முதல் நிலையம் கொண்டு வரும்போது அங்கே எல்லாம் பயிர் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்கு. உங்களால் வந்து பயிரை பாதுகாக்க முடியாத ஒரு நாடு என்ன, ஒரு ஃபுட் செக்யூரிட்டியில் எங்கே போயிருப்போம் நம்ம? ஸோ அப்போ
2: ஒரே விஷயம், தமிழ்நாட்டில் தாவேக்கா முன்னிலையில் உள்ள 104 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலை.
1: 15 நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், நம்ம டிஸ்கஸ் பண்ணது அது தான்.
2: ஆமாம்,
1: இன்னொன்று சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா.
2: ஆமாம், அதான் 105 தொகுதியில் 63 திமுக 45 முன்னிலையில் இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 தொகுதிகள் தான்
1: 500
2: ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் ஸ்விங் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கக்கூடிய தொகுதி.
1: எனிதிங்
2: மேன் ஹேப்பன். ஆமாம், அந்த அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி 29+26 அதையும் சேர்த்துக்கணும், அதில் என்ன வேணால் நடக்கலாம்.
3: ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்கு
2: சார், அந்த வாய்ப்பே இல்லை இன்றைக்குமே, அது சாத்தியம் இல்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பட் என்னென்ன
3: 120-130 வருது,
2: அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதில் எத்தனை பேர் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து
3: நடக்காதா சார் கேட்கலாம்,
0: எது
3: டிஎம்கே திமுக
0: ஃபியூச்சர் நடக்கல, ஏன்னா எடப்பாடியினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி வைக்கும்போது கட்டாயம் அந்த கட்சி குழப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு குரூப் இருக்குது, பிஜேபி ரொம்பவும் பிஜேபி சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்குது, அதனால அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு.
1: அதே மாதிரி திமுக
0: அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த குங்கு மண்டலத்தை
1: அதே மாதிரி திமுகலையும் வந்து
0: திமுக வந்து
1: தமிழகோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து திரும்பி
0: இருக்காங்க. ஆனால் திமுக வந்து உடனடியாக வராது,
1: அங்கே அதிமுகவில் அந்த ரிவோல்ட் பண்ண எல்லாரும் வெளியே போயிட்டாங்க.
2: ஆமாம்,
1: நோபடி இஸ் தேர், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு, அங்கே வெளியே போயிட்டு அவங்க திமுகலே சேர்ந்துட்டாங்க. அவங்க திமுகலே சேர்ந்த உடனே அங்கே வந்து இன்னமும் லீடர் வந்து, நான் வந்து அதிமுக பேசலை, நான் அகாடமிக்காக சொல்கிறேன், ஒரு ஒரு அகாடமிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்தளவுக்கு இல்லை. இப்போ உடையணும்னா இப்போ பெரிய டிவைஸில் 3 பெரிய பவர் சென்டர் திமுகவில் தான் இருக்குது. மருமகனா நீங்கள் வந்து கனிமொழி அவங்களா இல்லை மகனான்னு சொல்லிட்டு 3 பெரிய அகல் அங்கே தான் இருக்குது, அவங்க உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற
3: தான் சார் இருக்கு. உங்களுக்கு இப்போது டெல்லியில் நடக்கிற ஒரு விஷயம் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர்எம்பி போனது, எல்லாமே வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாங்க முன்னாடி.
1: சார் ஆம் ஆத்மி பார்ட்டி 2000
0: ஒரு பெரிய
1: நீங்க 2000

0: ஆம் ஆத்மி கூட சப்போர்ட் பண்ணலாம்.
1: ஆம் ஆத்மியையும் நம்ம இவங்களையும் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா, ஆம் ஆத்மி வந்து இன்ஸ்டிடியூட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு கவர்னன்ஸை நடத்தி அதுக்கப்புறம் முழு மெஜாரிட்டியில் டெல்லிக்கு வந்து அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பஞ்சாப்லேருந்து செலக்ட் ஆன ராஜ்யசபா எம்பிஸ் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே போகிறது ஒன்று. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க போகிறது பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போகிறது ஒன்று. இப்போ புது கட்சிகிட்ட போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அங்கே, அதை நம்பி போவாங்களா?
0: இப்போ பதவி தானே,
1: we don't know, we cannot and ரெண்டு சிச்சுவேஷன கம்பேர் பண்ண முடியாது. we cannot compare apples and pears. அதுதான் நான் சொல்றேன், we can do different situation, அத கம்பேர் பண்ண முடியாதுன்றது என்னோட ஹம்பிள் ஒபினியன்.
0: என்னோட இல்ல இருக்கும் எதுவும் நடக்கலாம்ன்றதுதான் அரசியல். இல்ல
2: இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா சார், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ஊரு இந்த ஷிஃப்ட் வந்து அதிமுக திமுக அப்படியே நிற்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து சரிவுங்கிறது தேவைக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அவங்களுடைய அதாவது திமுக அதிமுகவுடைய கோர் வாக்காளர்கள் அந்த கோர் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்ட்ரெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போ இப்போ அதில் வந்து மாற்றம் வரணும்னா இந்த தேவைக்காவுடைய எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக. பட் என்ன இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இது நாளை மறுநாள் இப்போ இவங்க அத்தனை பேருமே அவங்களோட கூட இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு
0: வணக்கம்.
2: இப்போது நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த அஇஅதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், இன்னைக்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. இது வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூடுதலான இடங்களை பெற்று இன்னைக்கு முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் எப்படி இந்த ஒரு ட்ரெண்டை பார்க்குறீங்க சார்?
3: அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டுக் கழகத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது அந்த குடும்பத்திற்கான ஆட்சி என்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதையே எங்கள் தேர்தல் பிரச்சாரமா வச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியா போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சிட்டு அவங்க அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன செய்ய முடியும்ன்றத அதை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சு அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு சரியான ஆட்சி அமைச்சணுன்றதுல கவனமா இருந்தவரும் மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத்தை ஆட்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டமிடல்களையும் செஞ்சு நாங்க தேர்தலை சந்தித்தோம். ஆனா திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு விஜயினுடைய அந்த ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பால் அது திமுகவுக்கு திமுகவை வீழ்த்தணுன்ற நோக்கத்தை அவங்க பயன்படுத்தி அது அதிகமான இடங்கள்ல அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது எங்களுக்கு இன்னும் பெரிய தோல்வி இல்லை, எங்களுடைய இடம் தொடர்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை தந்திருக்க எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக குடும்ப ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்த அந்த ஆட்சி இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2வது இடம் கூட வர முடியாத நிலைக்கு அது ஒரு சரிவை நோக்கி மிகப்பெரிய சரிவை நோக்கி திமுக போயிருக்கு. அந்த வகையில் நாங்க வந்து எங்களுடைய முயற்சி முழு வெற்றியை பெறலன்றது உண்மைதான். ஆனா எங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம், அந்த உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தந்ததாக ஒரு போதுமான இடத்தை தந்திருக்காங்க. அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி
0: சார். மகிழ்ச்சி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதிமுக போன எலெக்ஷனை விட 2 தொகுதி தான் மைனஸா இருக்கு இதுவரையில வந்த லீடிங்ல. ஆனால் மக்கள் திமுகவுக்கு எதிரான மண்ணிலை இருந்த மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்காதது ஏன், எதுக்காக விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க சார்?
3: அதுதான், அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்தித்தது, ஆனால் அது வந்து திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவருடைய விளம்பரத்தை அவருடைய

0: இன்னும் சொல்ல போனா அவருடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஒரு திட்டமிட்டு அது இந்த இளைஞர்கள் பெண்களிடம் அவர்கள் அதை அந்த பிரச்சார யூகம் வியூகம் ஒரு புதுமையான வியூகத்தை அவங்க வகுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சீரியல் பார்த்து சினிமா பார்த்து பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு ஈர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அது போல இன்னைக்கு சீரியலை பார்த்து அடுக்கிற பெண்கள் நிறைய இருக்கும். அதனால குடும்பத்தை குடும்பத்துல கூட சீரியல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பெண்கள் அந்த அளவுக்கு எப்படி சீரியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியோ அது போல இவங்களுடைய மீம்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களும் பயன்படுத்தி அவங்க விஜயம் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியா அதை கொண்டு போல சினிமா தனமா அவங்க கொண்டு போய் அந்த வியூகம் சரியா வகுத்து அதை கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீதியில இருந்து அரசியல் நடத்திட்டு இருந்தோம். எங்களுடைய அரசியல்லாம் வெளிய வீதியில இருந்து அரசியல் ரீதியான ஒரு களம் எங்களுக்கு எங்களுக்கு களமா இருந்தது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க இந்த சினிமா தரமான களத்தை அவங்க தேர்ந்தெடுத்து புதிய ஒரு முயற்சி பண்ணி அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து அரசியலோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கலோ அதுல இல்லை. எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்து அவங்க செய்யப்பட்ட அந்த வியூக விளம்பரங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை அது இல்லை. தமிழ்நாட்டினுடைய தேவையில்
1: சார் ஒரே ஒரு கேள்வி, இதுவரையில வந்து திமுக அதிமுக தவிர்த்த மூன்றாவது அணியில் யார் வந்தாலும் அவங்கள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு தேசிய கட்சியில் இவர் ஒரு மாநில கட்சியாக தான் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டிலிருந்தே வந்திருக்காரு. ரெண்டு பெரிய கட்சிகளை மக்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை. ரெண்டு கட்சி வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கா?
0: உங்களுடைய கேள்வி சரியானது ஆனா பொருள் உள்ளது இல்லை. என்னன்னா நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல. திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல அதுக்கு மாற்ற அவங்க தாவேக்காவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேக்கான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியானது செய்யறதா வந்துட்டு இருக்கு. இனியும் எப்பவும் சொல்றோம் அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெறல. அதுல எத்தனை பேர் அது அரசியல் ரீதியா அரசியலமயப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் என்ன கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அவங்ககிட்ட இருக்குன்றதெல்லாம் ஆட்சிக்கு அவங்க வர சொல்ல தெரியும். அதனுடைய இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில இருந்து பல்வேறு போது கலாச்சாரம்
1: போன்ற இந்த வாய்ப்பு வந்து தாவேக்காவுக்கு போறதன் மூலமா அடுத்த வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் சார், எப்படி யூகிக்கிறீங்க?
0: இல்ல அதுதான், இந்த வாய்ப்பு தாவேக்காவுக்கு போயிருச்சா இல்லையான்றது தெரியல. அதை இறுதியில தெரியும். அப்படி போனாலும் அதை அவங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு அல்லது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமையோ அல்லது கட்டமைப்போ இருக்காங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இல்லை. அதுக்கான அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியோ அதுக்கப்புறம் தான் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த வெற்றி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க யாருன்றதை காட்டி
1: சார் ஒரு செய்தி சுருக்கத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.
2: மக்களவைத் தேர்தல் 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலை தமிழ்ச் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாவளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சி.

உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவைக்கா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவைக்க தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவைக்க வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவைக்க முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரிய குளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுவலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி.
விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார்கோவில்

தொகுதியிலும் தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும் புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும் கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும் பிஜேபிஎம் ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்டங்கள் நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிபூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராப்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தர்பாரா தொகுதியிலும், செல்வி தீபிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் திமுக தலா 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், RSP 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும், புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி கேரளம் காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கணபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும், ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும், யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரிடங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 ஆகாஷவாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: ஆவடிகுமார் சார் வணக்கம், இருக்கீங்களா லைன்ல சார்? ஆவடிகுமார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு இல்லைங்களா? ஆ சார், வெங்கடேஷ் பேசுறேங்க. ஹலோ, ஆ கேக்குதுங்க சார். சார், ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இப்ப பார்த்தோம்னா சார், நீங்க கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து நீங்க இழந்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அல்லது லீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் சார் இருக்கு. நீங்க அதே திமுக வந்து கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு கோர் வாக்கு வங்கி அல்லது கோர் இடங்கள் அப்படிங்கிறத நீங்க அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டிருக்கதா புரிஞ்சுக்கலாமா சார் இதை? அதாவதுங்க திமுக இழந்திருக்கக்கூடிய இப்போ இந்த லீடு வந்திருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி சாக நீங்கள் இழந்திருக்கக்கூடியது 4 இடங்கள் தான் இழந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. உங்களுடைய கோர் வாக்குகளையும் உங்களுடைய கோர் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்கிறதாகவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்?
2: இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு கட்டமைப்பு பலகீனப்பட்டு போச்சு, அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் பிளவுபட்டதுனால இல்ல பிரச்சனைகளை சந்தித்ததுனால இது பழைய நிலைக்கு திரும்பாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது உறுதியா இருக்குன்றதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை காட்டியிருக்கு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் சரிவு இல்லைன்றது மட்டும் இல்ல, கட்டமைப்பு சரியா இருக்குன்றத நாங்க உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு சரியா இருந்ததுனாலதான் நாங்க வந்து இந்த சூழல்ல கூட நாங்க எங்களை தக்க வைக்க முடிஞ்சது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி, 54 ஆண்டுகள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எந்த நிலையில இருந்த பலத்தோட இருந்தாலும் அந்த பலத்தோட இன்னைக்கு இருக்கு. களம் எங்களை விட்டு போகல, களம் எங்ககிட்ட தான் இருக்கு. இது வெற்றி தோல்விகள் சில இடங்கள்ல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும், அது இந்த முடிவுகளுக்கு இறுதிக்கு பிறகுதான் அது ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த திமுகவினுடைய தோல்வி என்பது நாங்க விரும்பியது எதிர்பார்த்தது, அதை வந்து நாங்க சரியா அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருந்திருக்கோம், அல்லது எங்களுடைய அணுகுமுறையில சில தவறுகள் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சோம். அது போலவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலகீனப்படுத்துவதை விட நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
3: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமதிப்பு இருக்கு, மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
2: திமுகவினுடைய ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு, அவங்க உள்ள வரவிட மாட்டோன்றது மட்டும்தான் எனக்கு டெல்லிக்கு எல்லாம் தேர்தல்னு சொல்லி
3: மாறிட்டு
2: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கிறதுனா அதுக்கு காரணம் அதிமுக போல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்கா மாறிடுன்றதுனால இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான வாக்கு அதை மாற்ற முயற்சியில
3: அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அலைன்ஸ் வச்சதுனால சில ஓட்டு அங்க போயிடுச்சுன்னு சொல்றீங்களா?
2: இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குனா அது கிடைக்காம இன்னொரு கட்சிக்கு போச்சுன்னா நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால எங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு வராம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டா மாறிடான்ற

0: உங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டதனுடைய விளைவு அந்த முடிவு வந்திருக்கிறான் என்னுடைய யோகம்.
1: சரி, இப்போ ஒரே ஒரு கேள்வி, இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதிமுக வந்து தாவைக்காவோட ஒரு அலைன்ஸ் வைக்க ரெடியாகவே இருந்தாங்க, அது சில இடங்களில் எடப்பாடியே பேசியிருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் விஜய்க்கு குறையிற சீட்டுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அப்படி ஏதாவது கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இல்லை, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு சரியானது, உறுதியானது, இறுதியானது. எங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் நோக்கம் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போன்றதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. அதை ஒட்டி ஏதாவது சூழல் மாறுச்சுன்னா அதுக்கு நாங்கள்
2: இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்பினேன் சார். இப்போ இத்தனை நாளாக நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஒரு தலைமைக்கு ஒரு எப்போதுமே சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டே இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கி அவர் தான் தனிப்பட்ட அளவில் இன்றைக்கு வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக திரு எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சார்?
0: நிச்சயமா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அந்த ஒற்றை தலைமையில் அதிமுக இருந்ததோ அது போல இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம். அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்ற வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஆட்சியை அமைப்பதை பற்றி யோசிப்போம். அது இல்லைன்னா அந்த நிலைக்கு கூட நாங்கள் போகுவோம்.
3: இல்லை அண்ணா, அதிமுக வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் அமருமா, இல்லை தொடர்ந்து விஜய்க்கு இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்குமா, இல்லாட்டி ஆட்சியில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க வாய்ப்புலாம் இருக்குதா? ஏன்னா பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆதரவு அவங்க விஜய் அழைத்தால் அதை பற்றி பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு.
0: இல்லை, நாங்கள் வந்து ஆண்டிச்சேரி வந்து இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்குற நிலையில் அதிமுக இல்லை. ஏன்னா அதிமுகவை நம்பி தமிழகத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து போதை புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரான மட்டும்தான் முடியும்ன்றத நாங்கள் உறுதியாக நம்புறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தவர்களுடைய வேறு எந்த விதமான ஆட்சியையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுக்கு என்ன கட்டளை இருக்காங்களோ, என்ன ஆதரவு தந்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் சிறப்பாக செய்வோம். அந்த வகையில் நாங்கள் இருப்போம். நாங்கள் ஆட்சியில் போகணுன்றதுக்காக யார் பின்னாலேயே போக வேண்டிய அவசியம் அதிமுக இல்லை.
3: திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமர்சி இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வந்து எதிர்கட்சியான அதிமுக ஏன் அந்த இதை அந்த இடத்த நிரப்பாமல் கடைசியில் விஜய்க்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிட்டா?
0: ஏன்
3: இல்லை, திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமர்சி கடுமையாக இருக்கு, எதிர்ப்பலை இருந்திருக்கு. அந்த வாய்ப்பை ஏடிஎம்கே ஏன் பெறாமல் விஜய்கை கைப்பற்ற அளவுக்கு ஏன் அதிமுக அப்படியே விட்டு கொடுத்ததுன்னு, விட்டு கொடுக்க நிலைமைக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு?
0: இல்லை, நாங்கள் விட்டு கொடுக்கல. மக்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு தராங்களோ நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இப்படிதான் செயல்படணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு அவங்க என்ன எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம்.
1: சரி, இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மூணாவது ஒரு கட்சி அப்படி மூன்று முனை போட்டின்றது நிரந்தரம் ஆயிடுச்சா?
0: இல்லை, நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி புதுசா வந்திருக்குன்றத நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அது கட்சியான்றதே எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு. அது கட்சியா ஆட்சியான்றதை அவங்களுடைய செயல்பாடுகள்
1: மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியவே கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சொல்ல முடியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமல்ல இந்திய அரசியல்லயே எப்பவும் இருந்தது இல்லை. நேற்றைக்கு முந்தின நாளையே வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே நேரடியாக வெற்றி பெற்ற உடனே இங்க வந்தோம்னா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அந்த வேட்பாளர்கள் மேல இப்பவே எவ்வளவு ஐயம் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல் ஒவ்வொரு வேட்பாளரோடையும் ரெண்டு பவுன்சர்களை போட்டு அவங்களை கண்காணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு இணக்கம் இல்லாம கட்சி கொள்கை ரீதியான ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லாத யாரோ வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை
3: அதிமுக ஜே அணியா உடையும் போது இதே மாதிரி எம்எல்ஏக்களை விருதுநகர்ல கே கே எஸ் பஞ்சம் இல்ல அடைச்சு வச்சு பாதுகாக்க தான் செஞ்சாங்க.
0: நீங்க அதாவது நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. இது அதிமுக மேல இந்த ஊடகங்கள் கற்பிக்கின்ற பழைய பிம்பங்கள்ல இருந்து மறுபடியும் நீங்க அதை சொல்ல வரீங்க. அதிமுக ஜார்ஜியின் உடைய

0: சார் ஒரு ஒரே நிமிஷம் சார், நம்ம இது செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம செய்திகளுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம் ஐயா. நன்றி.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளிலும் தெரிய வந்துள்ளன. அதில் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ ஒன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக 5 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 13,574 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 7,490 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,974 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 36,769 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 7,488 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 5,820 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், சோழிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்

0: சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடை மருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும், பிஜேபி தளி, நாகர்கோவில் தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி மற்றும் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக பண்ருட்டியிலும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் விருதாச்சலம் தொகுதிகளிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 1:30. மக்கள் தீர்ப்பு 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நமது இங்கே அரங்கத்திற்கு இருக்கக்கூடிய விவாதத்தை தொடர்வோம். இப்போ திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த இடைவெளியானது படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பியும் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா 68-70 அது படிப்படியாக சரிந்து 65 வந்திருக்கிறது. திமுக 55-56 இது 61 என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தாவேக்கா 108 இடத்தில் இப்போது முன்னிலையில் அப்படியே தொடர்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், இதெல்லாம் இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் வந்து திமுக தன்னுடைய ஒரு வலிமையை காண்பித்து வருகிறதோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இது வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு இது ஒரு ஷிஃப்ட் ஒன்று மொல்லமாக நடக்குதோ சார். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி இப்போ சிட்டியில் சென்னை திருப்பியும் வந்து தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து திருப்பியும் அந்த இடங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்களா சார்?
3: சென்னையில் வந்து ஆனாலும் இப்போ அந்த அதிக எதிர்பார்த்தல ஒரு ஒட்டுமொத்தமாக 16 சீட்டு வந்து அந்த அளவுக்கு வருமா திருப்பி வருமா தெரியல. ஏன்னா பெரும்பாலான இடங்களை வந்து அவங்க தேவைக்க வந்து வெற்றி பெற்று வெற்றி முன்னணியில் வந்திருக்கு. அதனால் அந்த அளவுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்களான்னு தெரியல. இண்டிவிஜுவலாக அமைச்சர்கள் வந்து அந்த பாக்கெட் வந்து மாறுறதுக்கு சென்னையில் சில பாக்கெட்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில சமயம் கடைசினதை கூட தூக்கி விடும். அந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதே போல வெளியூர்கள்லையும் ஒரு சில இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அதிமுக ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் வந்து திமுக அதுவும் இடைவெளி தான் 5 சீட் தான் இடம் இருக்குது. ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கும்
4: ரெண்டு பேரும் எதிர்கட்சி யார் என்ன போட்டி
3: எதிர்கட்சி யார் என்ன போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தால் தான் அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் யாராவது அதில் பாதி உடஞ்சவர் நேரடியாக இப்போ விஜய்க்கு ஆதரிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எதிர்கட்சியாரங்களும் தான் அடுத்த வாய்ப்பு.
2: இல்லை, இன்னொரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த 2000 வாக்குகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ற எண்ணிக்கையும் நம்ம வந்து இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மார்ஜின் சேஞ்ச் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார்?
4: கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலி பிஜேபி கூட பெரிய டிக்ளைன் இருக்குது. 4-1 தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க பிஜேபி.
5: கண்டிப்பாக வந்து 500 ஓட்ஸ் மார்ஜின் உள்ள சீட்ஸு, 1000 ஓட்ஸ் மார்ஜின் உள்ளது, டில் 3000. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய 14 ரவுண்ட்ஸ் உள்ள சென்னையில் இந்த சேகர்பாபு அவங்க மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு தான் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 8 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் இப்போ ஹாஃப் வே அல்லது 1/4 ஆர் 1/3 அந்த அளவுக்கு தான் இப்போ கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி இப்போ இருக்குது. அப்போ ரிமைனிங் 2/3 அல்லது 3/4 கான்ஸ்டுவன்சிஸ் பூத் வந்து எண்ணணும். அப்போனா இந்த முன்ன மாதிரி 15,000, 20,000, 25,000 லீடு யாருமே இன்னும் இல்லாததுனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். அதுதான் வந்து ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோம், 52-60 டிஎம்கே கிராஸ் ஆயிருக்கு. இது வந்து 72-64 அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை வந்து அதை ஃபேக்டர் இன் பண்ணணுன்றது தான் என்னோட.

0: நம்மோடு இன்றைக்கு இப்போது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் லைனில் இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களுடைய ஒரு பார்வையில் இப்போ இன்னைக்கு படிப்படியாக நீங்கள் அதிமுக தன்னுடைய வலிமையை அப்படியே தக்க வைத்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது. திமுக தன்னுடைய வலிமை இழந்திருக்கிறதோ என்ற ஒரு

0: கேள்வி எழுகிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை?
1: இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு தேர்தல் களத்தைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிற வகையில்தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு

0: நட்பை காட்டுகிற வகையில் தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் என்பதை இன்றைக்கும் இந்த தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய முடிவை பார்க்கிற போது ஒருவேளை சாய்ஸ், அதாவது தவறான முடிவை நோக்கி தமிழக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், தமிழக மக்கள் விழிப்புணர்வு உடையவர்கள், அறிவாளிகள் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர்கள். இப்பொழுது இந்த முடிவை எடுக்கிற போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையை கொடுத்திருப்பதை போல இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த பொம்மையை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பொம்மையை அந்த குழந்தை போட்டு உடைத்து விடுமோ என்ற அந்த அச்சமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் தேர்தல் முடிவு தெளிவாக வரவில்லை. இரண்டாவது இடத்திலே இருக்கிற நாங்கள், அதாவது என்டிஏ கூட்டணி, முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் சரியான முடிவு எடுத்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அது மக்களின் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் வருகிற அல்லது ஆட்சி அமைக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற கட்சியாக, இயக்கமாக, தலைவர்களாக இருக்கிறது.
1: சார், ஒரே ஒரு கேள்வி
0: என்னுடைய ஆசை.
1: சார், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மூன்று துருவ அரசியலை நோக்கி நகர்ந்துச்சா?
0: அதாவது இப்பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் மூன்று, அதாவது நீங்கள் சொன்னதை போல இது இரு துருவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா, இதுதான் இந்த தேர்தலிலே மக்கள் முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிற தாவேக்கவர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். எனவே இது இரு அந்த நீங்கள் சொன்னதை போல, அதாவது மூன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கருதுகிறேன். ஆக திமுகக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிற கட்சிகளுடைய வெற்றியாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி எதிர்கால அரசியல் அதனுடைய போக்கு போகிறதோ என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
2: ஒரு சில இடங்கள்ல இப்போ சசிகலா அவர்களுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரித்திருப்பதாகவும் பேச்சு வருகிறதே சார், அதை நீங்க வந்து ஒரு த்ரெட்டா பார்க்கலையா சார் அந்த அம்மாவை?
0: இல்ல இல்ல, அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் இப்போ வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் சரி, அல்லது வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்க இது ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். 2016 நாங்க தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த போது எங்களுடைய கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 41%. அதே 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் எங்களுடைய இயக்கம் பெற்ற வாக்கு சதவீதம் 39.71. எனவே எங்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கு சதவீதம், எங்களுக்கு விழுகிற வாக்குகள், அது எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவு கூட எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய இயக்கமும் சரி, என்டிஏ கூட்டணி கட்சிகளும் விரும்பின. அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் வாய்ப்பை இழந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அல்லது
1: இப்போ இப்போ விஜய்க்கு
0: ஆதரவு

0: எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு அசைக்க முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிலே வீரர்களை போட்டுக் கொண்டிருக்கிறது.
1: சார், ஒரே ஒரு கேள்வி, இப்ப விஜய்க்கு வந்து போதுமான அளவு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதிமுக அதை ஆதரிக்குமா சார், வெளியில இருந்து ஆதரவு தர?
0: அது எங்களுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்தவரையிலே முன்பு கூட இந்த தாவேக்காவை ஒரு கூட்டத்திலே அந்த கொடி பறக்கிற போது கூட எங்களுடைய பொதுச்செயலர் சொன்னது, எங்க அந்த எங்களுடைய கூட்டணிக்கு அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததால் அந்த ஒரு புள்ளியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில் நாம் இணைய மாட்டோமா என்ற அந்த அடுத்த கருத்திலும் அந்த அர்த்தத்திலும், அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலர் அன்றைக்கு அதை வெளிப்படுத்தினாரே தவிர, நாங்கள் கட்டாயம் அந்த கூட்டணியிலே அவளை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தலும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை போல ஒருவேளை தாவேக்காவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகளுடைய துணையை நாடப்போகிறது, எந்தெந்த கட்சிகள் அதில் இடம்பெறும், எப்படி அந்த ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அமையும் என்பதை இப்பொழுது ரகசியமாக சொல்ல முடியாது. ஏன், இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த சின்னத்திலே நிறுத்தியவர்கள் அவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் கூட இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது எப்படி
1: சார், ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி
0: எடுக்க வேண்டிய முடியும்
1: சார், ஒரே ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி சொன்னாரு விஜய் நம்ம கூட வராங்க, பிள்ளையார் சொல்லிப்போ, ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியும் அலைன்ஸ்ல இருந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு?
0: மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுல என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில், எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலே, காரணம் பொன்விழா கண்ட கட்சி, 31 காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எனவே இந்த கட்சி தான் தலைமை தாங்கும் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் விஜய் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய கூட்டணியிலே அவர் சேர்ந்திருந்தால் யாரும் அதை ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டிக்கொண்டார், அதே போல தங்களுடைய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் வந்து இணைய வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு அதீதிய நம்பிக்கையிலே அப்படி அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே தான் அந்த கூட்டணி அமைப்பு
1: அதுல அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் அலையன்ஸ் கட்சி இருந்தது, தனியாவே நின்று 110 தொகுதிகளில் இதுவரையிலும் முன்னணியில் இருக்கிறாரு.
0: இல்ல, அப்படி என்னுடைய இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இப்ப இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒரு 30-35 தொகுதிகள் 500 வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்பொழுது அந்த லீடிங் போய்கொண்டு இருக்கிறது. எனவே அந்த வித்தியாசம் உடனடியாக மாறக்கூடும். எனவே என்னை பொறுத்தவரை தாவேக்கா கூட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிச்சயமாக பெறாது. வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சி, எப்படிப்பட்ட கட்சி என்பதை காலம்தான் தீர்மானிக்கும்.
2: ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒரு முழு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என வரும்போது, இந்த ஆட்சியினுடைய ஒரு வலிமையோ இல்லை இந்த ஆட்சியினுடைய நீடித்து தன்மையோ, இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமாவே மாறலாம் இல்லைங்களா?
1: திமுக அதிமுக
2: இல்ல, அதாவது என்னன்னா, இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ஆட்சி. இப்ப 118 அவங்ககிட்ட இல்லை, அதே சமயத்துல அவங்க குறைஞ்சபட்சம் 125 வைத்திருந்தால்தான் நீங்க வந்து சட்டமன்றத்துல தொடர்ச்சியா நீங்க வந்து ஆட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி அப்போ இயல்பாகவே இப்ப என்ன ஆகும்னா, யார் யாரெல்லாம் வந்து போய் இப்ப விஜயோட தங்களை வந்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து போய் இணைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது கூட்டணி கட்சியினரை அன்றைய தேதியில் அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே வந்து பிரதான கட்சியினுடைய வேலையாக மாறிவிடாதா?
0: ஆமா, வேற வழி இல்லைங்களே. அதாவது தான் ஆட்சி அமைக்க வேண்டும், தான் முதலமைச்சர் வேட்பாளர், தான் தான் தன்னுடைய கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தன்னுடைய அந்த பதவிக்காக அல்லது அந்த முதலமைச்சர் நிலையை எட்டுவதற்கு அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளை சேர்க்கிற போது

0: வேறு சூழ்நிலைகள் கால அந்த கால ஓட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அது நிலைக்குமா நிலைக்காதா, அல்லது யார் அந்த இடத்தை நிரப்ப போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
1: இது வந்து ஒரு வகையில் இன்னொரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில் கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் இதை பேசும் போது இதற்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையோ அல்லது உதவியோ நீங்கள் செய்யக்கூடும் அல்லவா?
0: அதாவது உதவி யாராவது கேட்டால் தானே செய்ய முடியும்.
1: சரி,
0: கேட்காத பட்சத்தில் நாங்களாக வழியை சென்று விட முடியாது. இருந்தாலும் எங்களது அதாவது கடந்த ஐந்தாண்டுகள் ஆட்சியில் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக என்னுடைய இயக்கம் செயல்பட்டது. அதாவது அந்த எதிர்கட்சிக்கு உரிய அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையிலே யாரையும் நாங்கள் அதாவது மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தோ அல்லது சொல்லிக் கொடுத்தோ இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வராது. காரணம் எங்களுடைய இயக்கம் ஒரு தனித்துவமான இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எந்தவித மாசும் ஏற்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக வழிநடத்தி செல்வார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒரு நல்லாட்சியை தருவார், ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கிற ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அந்த பக்கையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், செய்வோம். அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பொறுப்பிலுமே தங்களுடைய தனித்தன்மையை நிச்சயமாக நிலைநாட்டுவார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்.
1: ஒரு முக்கியமான செய்தி இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு சொன்னது என்னன்னா, இதனால் வரை திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து வந்தவர்கள் அல்லது அவருடைய அவரால் அந்த கட்சியை வந்து பலப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரையும் வாயடைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவ தலைவராக எம்ஜிஆருக்கு பிற்பாடு செல்வி ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு தன்னை ஒரு தனித்த தலைவராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு விட்டார் என்று எடப்பாடியை சொல்ல முடியும் இல்லையா சார்?
0: ஆமா, நிச்சயமாக. அந்த அதாவது இவரை ஏளனம் பேசியவர்கள் எள்ளி நகையாடுவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூச்சு மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அது நான் சொன்னதை போல இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார், வாக்கு வங்கியும் தக்க வைத்திருக்கிறார். அதுவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர எங்களுடைய வளர்ச்சியிலே திமுகவினுடைய இந்த தேர்தல் முடிவை பார்க்கிற போது அவர் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, வளர்ச்சி தான். எனவே அந்த வளர்ச்சி போக போக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு தளர்ச்சி என்கிற அந்த நிலைமை நிச்சயமாக வராது. நீங்கள் சொன்னதை போல எங்கள் அதாவது இந்த இயக்கத்தை சரியான முறையில் அதாவது இந்த தேர்தலில் கூட அதாவது எங்களுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர்கள் எதிர்முகாமிலே சென்று இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சில தலைவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டணி வரக்கூடாது என்பதற்காக திருமதி சசிகலா, பாமகவுடைய முன்னாள் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் எல்லாம் அதாவது எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்தார்கள். இதெல்லாம் ரகசிய உறவு, திமுகவினுடைய ரகசிய அதாவது திமுக ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்தார்கள். ஆனால் அவர் என்ன மீடறவில்லை, அதாவது நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வலையை பின்னினாலும் அதிலும் நாங்கள் சிக்காமல் இன்றைக்கு தப்பித்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு தனி தலைவராக அதுவும் புரட்சி தமிழராக இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கமும் வலுவான இயக்கம். இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று பொதுச் செயலாளரும் ஒரு வலுவான தலைவர் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னாலும் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: நன்றி ஐயா, உங்களோட பேசியதுக்கு மிக்க நன்றி ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், நன்றி.
1: இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: சார், உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளோ வலிமையாக முன்னுக்கு வந்திருப்பது என்பதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க?
2: முதல்ல ஒரு மூணு மாநில

0: விதத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வேறு மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இனியும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி சார் உங்களுக்கு அதிக இடத்துல முன்னணியில் இருக்கா பாஜக போட்டியிட்ட இடங்களில்?
1: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிர்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து மிகச்சிறிய கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சீரிய கட்சியாக மலர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை சிந்திக்காத ஒரு தேர்தல் காட்சிகள் இந்த களத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனால், ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லாரும் எங்கள் இந்திய கூட்டணியில் இணைந்தது வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று எங்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது. எங்களுக்கு அது முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து ஒரு சாதாரண தோல்வி சந்திக்கவில்லை. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தால் ஊடகங்கள் மேலும் மற்ற இடங்கள் மேலும், அதாவது நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லும்போது பரிசில் பெறும் புலவர்களை வைத்துக்கொண்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுமாரி ஊடகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் பரிசல்கள் மூலம் பாராட்டுங்கள் என்று சொல்லி அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தெளிவாக சொன்ன இந்த இடிப்பாறை இல்லாத ஏமராமன் போல இன்று திமுக கெட்டு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். முதல் விடயம் இதில் கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று எங்களுக்கு ஏராளமான ஒரு வாக்கு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சி மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர் மனநிலை இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இந்த முறை அதை எல்லாம் கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கிறது, ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னா திமுக கோட்டையாக காலம் காலமாக சொல்லப்பட்ட சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், இங்கெல்லாம் துடை தெரியப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருவர் தவிர மற்ற அத்தனை பேரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்க கூட சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல்வர் தோற்று போகிறார். அதனால இந்த ஒரு நிலை வந்து ஒரு மிக மோசமான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு இதை விட மிகச் சிறந்த சான்று இருக்க முடியாது. ஆனால் இந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் வந்து எங்கள் இந்திய கூட்டணியை விட தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்க வேண்டும். முழு மரியாதையோடு ஜனநாயகத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். அந்த ஒரு விடயத்தில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற புதுச்சேரியில் அதே தாவேக்காவுடைய இந்த செயலாக்கம் இல்லை. ஒற்றை இடங்களில் கூட அவங்க முன்னிலை கூட பெறவில்லை. அவங்க இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் இங்கே நாம் தமிழர் எப்படி காணாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து தேட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளே தான் இருக்குது, அதே தமிழ் மக்கள் தான், அதே அந்த நடிகரின் தாக்கம் அந்த இடத்துல அதிகம் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் அது வெளிப்படவில்லை. அதனால் இதை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்னா, அங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்றிருக்கிறது. அப்போ வந்து அந்த ஒரு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி தான் நடந்திருக்கிறது. ரங்கசாமி அவர்களுக்கு மக்கள் மீது அந்த இடத்துல ஆன்டி இன்குமென்சி இல்லை. அந்த இடத்துல அப்போ வந்து மக்கள் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தாவேக்கா அங்கே வந்து புறக்கணிக்கப்படுகிறது, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இந்த நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மக்கள் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, அவங்க தீர்வுகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ நமக்கு கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் அடுத்து யார் ஒரு தெளிவான இதில் ஆட்சி அமைப்பார்கள்.
0: ஒரே ஒரு கேள்வி, இப்போது மக்கள் வந்து ரொம்ப கோபமாக இருந்திருக்கிறாங்க. திமுக பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்துச்சு, அதிமுக இந்திய கூட்டணியில் ஒரு அலைன்ஸ் இருந்தது. இந்த ரெண்டு அதையும் விட்டுட்டு தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு அலைன்ஸையும் அவங்க நம்பலையா, இதுக்கு மாற்றாக நினைக்கலையா?
1: நம்பவில்லை எப்படி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஏன் என்று கேட்டால் வந்து புரட்சி தலைவர் அவர்களும் மேடம் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதன் பிறகு நடந்த ஆட்சியிலும் கூட மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் சென்றிருக்கிறது. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. அந்த மாதிரி எளிமையாக அதிமுக, இது வந்து மாநில தேர்தல், எங்கள் தேர்தல் இல்லை, அவர் தலைமையில் தான் நாங்கள் இதை சந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வலிமையை நம்ம புறந்தள்ளிவிட முடியாது. அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய அலைவீசியும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க போன தடவை வாங்கின வாக்கு இது எந்த தொலைக்காட்சியும் நான் பார்க்கல,
0: பத்து தொகுதி குறைச்சலாம் இருக்காங்க. இது மாதிரி டிடி தான்,
1: டிடியில் இருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கிறது. 10 இடங்களில் நம்ம முன்னிலையில் இருப்போம். திமுக 48 தான் இருக்குது. இப்போ தான் நான் காரில் வர பார்த்துட்டு வந்தேன்.

0: அதனால் என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா, வெறும் 500,000 குறைவான வாக்குகளில் தான் இந்த வித்தியாசங்களும் இருக்கிறது. இப்போ தாவேக்கா முன்னிலை என்றால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-42 தொகுதிகளில் இந்த வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு ஒரு 16-17 இடங்களில் தான் முன்னிலையில் வந்து 500 கீழே இருக்காங்க. அதே மாதிரி திமுக முன்னிலை வைக்கிறது கூட 10 இடங்களில் வந்து 500 கீழே தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 25-30 இது ஸ்விங் வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினாரியாவே மாறிடும். நான் வந்து என்னுடைய கட்சி சார்பாக நான் யோசிக்கிறேன், இது ஒரு ஊகம் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இது நீங்க கணிக்கவே முடியாது. கடைசி சுற்று நடைபெறும் வரை
1: ஒரு காலையில இருந்து ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவில் ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, பட் தாவேக்கா வந்து கன்சிஸ்டண்டா அது மேல போயிட்டு தான் இருக்கு காலையில இருந்து. இதை ஒரு ட்ரெண்டா எடுத்துக்க முடியாது?
0: கண்டிப்பாக ட்ரெண்டா எடுத்துக்கணும். உங்களுடைய பார்வை மிக சரியான பார்வை, நான் மறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மறுக்கல. ஆனாலும் அதில் இருக்க வாக்கு எண்ணிக்கைங்கிற இதை நீங்கள் பார்க்கும்போது, வாக்கு எண்ணிக்கை வந்து தான் நம்மளுடைய சீட் கன்வர்ஷனாக நம்ம பார்க்கும்போது, சீட் கன்வர்ஷனுக்கு அது எவ்வளோ தூரம் வருன்றது பார்க்கணும். இன்றைக்கி அந்த 500 கொஞ்சம் பின்னாடி போய் நாங்கள் 505 வாங்கினா கூட வெற்றி எங்களுடையதாகிடும். அதனால் அதற்காக தான் சொல்கிறேன், நம்ம கடைசி சுற்று வரைக்கும் அது இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், கோவை தெற்கு தொகுதியில் வந்து ஜெயக்குமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் போட்டியிடும்போது அந்த ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் போட்டி இருந்தது. மூன்றாவது வேட்பாளராக திருமதி வானதி அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்களும் கூட மூன்றாவது இடத்துல தான் இருந்தாங்க. கடைசி ரெண்டு சுற்றுல பார்த்தீங்கன்னா அவங்க முன்னிலை எடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனால் கடைசி சுற்று நடைபெறும் வரை நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான ஒரு உறுதி வந்து இறுதி செய்யப்படாது.
1: இன்னொன்று உறுதிப்படாத தகவல் தான், நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். தாவேக்காவை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க, அப்போ இந்த வெற்றியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: இந்த தாவேக்காவின் வெற்றியில் எங்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. தெளிவாக நான் சொல்கிறேன், நான் வெளிப்படையாக உள்ள கிடக்கே தெளிவாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தால் திமுக ஒற்றை இடம் கூட கிடச்சிருக்காது இன்னைக்கு. அதுதான் நிலைமை. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க 42 நாங்கள் 60
1: இப்போ அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ 61 62 மறுபடியும் இது போயிருக்கு, கீழே வருது, அப்டேட் ஆகிட்டு இருக்கு.
0: ஆமாம், அது
1: 64 ஆயிருக்கு.
0: இது வந்து நம்ம கிடைக்கிற தரவுகள் பொறுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் மாறும். எலெக்ஷன் கமிஷனை பேஸாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 1:3:4 தான் இருக்கு ரேஷியோ. அதாவது 8 பங்கில் 3 அதிமுகவும் 4 தாவேக்காவும் தான் எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் படி இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 12% மக்கள் தான் திமுக வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க அந்த கட்டமைப்பு இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.5% பேர் வந்து திமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
2: ஒரு முக்கியமான செய்தி நாம இந்த தேர்தலில் சொல்லணும் சார். ஆக்சுவலா என்னன்னா, கடந்த 4 தேர்தலாக 3 2019 21 24 எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா, இந்த மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை பெரும்பாலும் வைத்து கொண்டிருந்தது. இந்த முறை அந்த பிரச்சாரம் ஆனது எடுபடவில்லை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா?
0: மிகச்சரியான பார்வை உங்க பார்வை. அதாவது அவங்க எப்பவுமே 3 எதிர்ப்பு வைப்பாங்க. ஒன்று வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வைப்பாங்க, அது மும்மொழி கொள்கை எதை வேணா அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்து எதிர்ப்புப்பாங்க. இந்து எதிர்ப்பு இன்னும் தெளிவாக சொன்னால் பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க அதில். அதே மாதிரி மூன்றாவது விஷயம் இந்திய எதிர்ப்பு, இந்து அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இந்து, அப்புறம்
2: ஹிந்துஸ்தான்,
0: இது மூன்றையுமே எதிர்க்க. இதை வைத்து தான் திமுகவுடைய எப்பவுமே எப்பப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது, அது மூன்றில் ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்கைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்காலம் முழுமைக்குமே பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நிதி வரலை, அது வரலன்னு பொய்யுரைகள் எல்லாம் தொடர்ந்து உரைத்து மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துவிடக்கூடாது என்பதை தடுத்து இந்த ஆட்சி வந்து எப்பவுமே ஒரு புலம்பல் அரசாகவே இருந்தது, புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆட்சி 5 காலம் முழுக்க ஆளுநரை வைத்தோ இல்லாட்டி மத்திய அரசை வைத்து ஒரு புலம்பலை மட்டுமே முன்வைத்தார்கள். மக்கள் அதை ஏற்கவில்லை என்பது மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இதில் வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உன்னுடைய திறமையின்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சி திறனற்ற அரசாகத்தான் இதை பார்த்து இருக்கிறார்களே தவிர, ஒரு மக்கள் வந்து அப்படி இருந்தால் ஓரளவாவது வாக்களித்திருப்பார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த அரசுமே 3 இடத்திற்கு தள்ளப்பட்டது கிடையாது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளின் நிலைமையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆதரவோட உயிர்ப்போடு இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம பின்னுக்கு போறாங்க. அதை விட நீங்க 5 மாநில தேர்தல்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்துல வந்து மேற்கு வங்கத்திலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் கம்யூனிசம் உயிரோட இருந்தது. இன்றைக்கு அந்த 2 இடத்துலையுமே அந்த ஆட்சி வேண்டாம் என்று மறுத்து இருக்கிறார்கள். 3 மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது மற்ற மாநிலங்களில். அப்ப பார்க்கும்போது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது எங்களுடைய தத்துவம், திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வைக்கிறது வந்து பாரத தேசத்தை வளர்ச்சி அடைந்த பாரதமாக, ஸ்வச்சித் பாரத்தை நாங்கள் எடுத்துட்டு போறோம், விக்சித் பாரத்னு எடுத்துட்டு போறோம். அதனால நாங்க வந்து வைக்கிற வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற தத்துவம் வந்து மக்கள் கிட்ட ஏற்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நீங்க அழகா நீங்க ஒரு புள்ளி சொன்னீங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இப்ப இல்லாம மோடி அவர்களை வந்து மக்கள் ரொம்ப அன்போடு பார்க்கிறார்கள், ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கிறார்கள், அவர் ஏற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா மொடக்குறிச்சியில் இப்போ வந்து சிவகிரிங்கிற ஊரில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது அவருக்கு பேசுறதுக்கான திட்டமிடல் இல்லை, ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு போறதாரு தான். ஆனால் அங்கிருந்த மக்கள் கூட்டம் எந்த அளவுக்குன்னா ஒரு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் இத்தனை பெரிய மக்கள் பெருக்கத்தை அவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போ அவர் என்ன சொன்னார், கீழே நிற்கிற என்ன கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னாரு. நீ தயாரானாரு, ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது, அவரும் தயாரா இல்லை. அவர் ஸ்பான்டேனியஸாக அவர் ஹிந்தியில் பேச பேச நான் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து ரொம்ப உற்சாகமாக அவர் பேசினார். அதாவது அந்த இடத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்னாடி ஹிந்தி தெரியாத நம்ம மாநிலத்தில் கூட மக்கள் அவர் உணர்வை புரிந்து கொண்டார்கள். நான் மொழிபெயர்க்கு முன்னாடியே கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தார். எதற்கு இது சொல்கிறேன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆங்கிலமே தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்களாகட்டும், தமிழுக்காக அவர் செய்த பணிகளாகட்டும், மோடி அவர்கள் செய்த பணிகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் காசி தமிழ் சங்கத்திலேருந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், திருக்குறளுக்கு செய்தது அப்படின்னு.
2: இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அதாவது நீங்கள் NDA கூட்டணி வலிமை பெற்று தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க.
0: கண்டிப்பாக.
2: ஆனால் நடந்தது என்னும் முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்போ ஆனால் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் போதுமான இடங்கள் இப்போதைக்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 110 தான் இன்னி வரைக்கும் காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால தேவைப்படக்கூடிய இந்த மேஜிக் நம்பரான 118 அவங்களால பெற முடியவில்லை. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய NDA கூட்டணிக்கு இருக்குமா?
0: இல்லை, இது வந்து ரொம்ப ஊகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவு தருவதோ அவங்களை ஆதரிக்கிறதோ அதெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள் எடுப்பார்கள், என்னால் அதற்கான கருத்து சொல்லவும் முடியாது. ஆனால் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால், இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போறதில்ல. திமுகக்கு இப்போ டிடியில் வரதே நம்ம பார்த்தோன்னா நமக்கு 234 இப்போ வந்துடுச்சு, 60-64 அந்த 110 கூட்டிங்கன்னா 234 வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு 10 சீட்டு எங்கே வேணால் ஸ்விங் ஆகட்டும், ஆகினா கூட இன்னும் இந்த இடத்துலேருந்து ஸ்விங் ஆனால் கூட அவங்களுக்கான 118 வரப்போகிறதில்லை. அதனால் அதில் அவங்க அதை விட குறைவாகத்தான் போகிறார்கள். அதனால் அப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு தத்துவம். அந்த
1: இன்னொரு சேஞ்சும் வந்திருக்கு. இதுவரையிலும் 2 முனை போட்டியாக இருந்தது தமிழ்நாட்டில், 2 பார்ட்டி தான் மாறி மாறி. இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்ட்டி, தாவேக்கா ஸ்டேட் பார்ட்டியை தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இவங்களும் களத்தில் வந்து முதல் தடவை அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, லீடிங் அவங்களும் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க.
0: மூணு இருக்கிறாங்க.
1: 3 துருவ அரசியலை நோக்கி தமிழ்நாடு போதா?
0: 3 துருவ அரசியலை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து விட்டது என்பது போகிறதா இல்லை போய்விட்டது என்பதற்கான தரவுகள் நம்ம கண்முன்னாய் காட்சியாக இருக்கிறது. இது 3
1: இங்கே தான் என்னுடைய கேள்வி. இங்கே பிஜேபியினுடைய அடுத்த கட்ட மூவா என்ன இருக்கும்? இப்போது நீங்கள் பிடிக்க வேண்டிய இடத்த இப்போ விஜய் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அவங்க வந்து ஒரு 3வது கட்சி வந்து நம்ம எடுக்கிற NDA எடுக்க வேண்டிய இடத்த எடுத்தது எப்படி பார்க்குறீங்க?
0: மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் தான் முதல் முறை கூட்டணி அறிவித்தோம். எல்லாருக்கும், எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி நாங்கள் அறிவித்தோம். 25 ஏப்ரல்லையே வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அந்த அந்த மேடையில் மொழிபெயர்ப்பாளராக நானும் இருந்ததுனால எனக்கு தெளிவாக தெரியும். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த தேர்தல் வந்து அதிமுக தலைமையில், திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிறது. இட் இஸ் நாட் ஆர் எலெக்ஷன், இது வந்து மாநில தேர்தல். மாநில கட்சிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய இதுபடி தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் துணை தான் இருக்கிறோமே தவிர

0: நாங்கள் வந்து முன்னிலை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதில் அதிமுகவுக்கு நாங்கள் முழு பலத்தோடு துணை நின்றோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டு முயற்சியில் தான் வரும், இது தேர் இழுக்கிற மாதிரி வடத்தை வந்து எல்லாரும் பிடிச்சு இழுத்துருக்குறோம். பாமக நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஓரளவு
1: இங்கே பிஜேபி இது வரவங்கிறது மேலே 3 தொகுதி மைனஸில் வருது, ஏடிஎம்கே 9 தொகுதி
2: மைனஸ் ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா 44 தொகுதிக்கு மேலே மைனஸில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னென்னா அவங்க நிறைய இழப்பு வந்து அதிகமாக சந்திச்சு.
1: 88 திமுக தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க, இந்த அலையன்ஸ் தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் டேமேஜ் இல்லை, பெரிய டேமேஜ் இல்லை, கொஞ்சம் அவங்க
0: கூடுதல் தான் இருக்கும், ப்ளஸ்
1: இல்லை இல்லை ப்ளஸ் இல்லை தனியாக வந்து. ஆமாம் அது 10 தொகுதி 56 இருந்திருக்காங்க லாஸ்ட் டைம், இது வந்து ப்ளஸ்ஸு. இதில் வந்து பிஜேபி இருக்கு
2: பாருங்க, மைனஸ் வந்து அது பாருங்க 83 சீட்டு கிட்ட இருக்கு,
1: 83. அந்த அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் முழுக்க விஜய் எடுத்திருக்காரு. அப்போ அங்கேருந்து டிஃபீட் ஆன எதுவுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வரல,
0: எல்லாமே வந்து
2: மாறி இருக்கு.
0: இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவோட பாதிப்பு என்று எடுத்தால், நம்ம எல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்ததுனால என்னுடைய கணிப்பை எல்லாம் தாண்டி எல்லா செபாலஜிஸ்ட் அத்தனை ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் எக்ஸிட் போல் என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அத்தனை
1: தரவு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி
0: இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கிற பாத்தீங்கன்னா விஜயோட இம்பாக்ட் யாருக்கு பாதிக்கும்னு எல்லாரும் பேசணும். ஆனா இப்ப முடிவுகள் வச்சு பார்க்கும்போது, டெமோகிராபி வைஸ் பார்க்கும்போது, நான் சொன்ன மாதிரி வடசென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரி திமுக கோட்டைகள் எல்லாம் டெமோகிராபி படி திமுக அடி வாங்கியிருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இனத்தின் படியாக நீங்க பாத்தீங்கன்னா விசிக்கு அடி வாங்கியிருக்கு இனத்தின் படி. கட்சியின் படி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அடி வாங்கி, கட்சி ரீதியாக அவங்க பாதிப்பு, இனத்தின் ரீதியாக விசி கேக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரியவர்கள் வாக்காளர்கள் இப்படி பிரிக்கிறீங்க, எனக்கு ஏஜ் ஃபேக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளையோர் எல்லாருமே எல்லா கட்சியிலேருந்து போய் அங்கே போட்டிருக்காங்க. அதனால இது வந்து கன்சாலிடேஷன் ஃப்ரம் ஆல் செக்மெண்ட்ஸ். நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்களோ, ஓட்டிங் ஸ்பெக்ட்ரம், எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் அவங்க ஒரு கை வச்சதுனால தான் இன்னைக்கு
1: அவர் மேல ஒரு குற்ற
2: ஒரே ஒரு இது. உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்க வந்து பங்கெடுத்து கொண்டு எங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம படிப்படியாக காலையிலேருந்து ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில வந்து நம்ம வந்து என்ன ஒரு மிக முக்கியமான பாடத்தை நம்ம வந்து பார்க்கிறோம்னா, இன்னும் பல சுற்றுகள் வந்து எண்ணப்பட வேண்டி இருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அந்த எண்ணங்கள் அந்த எண்ணிக்கை வரும்போது பல கட்சிகளுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய பல சுற்றுகள் வந்து இன்றைக்கும் வந்து அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் போது இல்லை நிச்சயமான ஒரு மாறுதல் ஏற்படும். இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி தாவேக்கா வந்து 109 தொகுதிகள், அதிமுக ப்ளஸ் வந்து 64 தொகுதிகள், திமுக ஒரு 61 தொகுதிகளில் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிளேயராக நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் வந்திருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவருக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு வந்திருக்க அவருக்கு நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் சார்பில் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வந்த அத்தனை வாசகர்களுக்கும் அத்தனை நேயர்களுக்கும் எனது இனிய நன்றி வணக்கம்.
0: நன்றி.
1: நீங்களும் காலையிலேருந்து நிறைய போயிருப்பீங்களே.
3: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை மாநில செய்திப்பிரிவு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலை

0: நிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் INR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அஇஅதிமுக 57 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. நடந்து முடிந்த தமிழக தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தாவேகா 110 இடங்களில் முன்னிலை பெற்று அக்கட்சி தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்தங்கியுள்ளார். 10வது சுற்றின் இறுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபுவை விட 7975 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்தங்கியுள்ளார். பெரும்பாலான இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் அஇஅதிமுக திமுக கட்சிகள் 2வது 3வது இடங்களில் உள்ளன. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 73,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை விட 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். திமுகவின் காசி 19,000 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை கிடைத்த முன்னணி நிலவரங்களின்படி தாவேகா 110 இடங்களிலும், அஇஅதிமுக 56 இடங்களிலும், திமுக 49 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 4, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, பிஜேபி 1 இடத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தாவேகா முன்னிலையில் உள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயில், திருவொற்றியூர், அரக்கோணம், ஏற்காடு, கிணத்துக்கடவு, முசிறி, சிவகங்கை, உசிலம்பட்டி, கிளியூர் உள்ளிட்ட 110 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக திருத்தணி, மதுராந்தகம், காட்பாடி, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, ஆத்தூர், எடப்பாடி, நாமக்கல், பவானி, அரியலூர், லால்குடி உள்ளிட்ட 56 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திமுகவின் பல அமைச்சர்கள் பின்தங்கியுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சில அமைச்சர்கள் முன்னிலையில் உள்ளனர். சேப்பாக்கத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டையில் ஆர் காந்தி, கோவை தெற்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆத்தூரில் ஐ பெரியசாமி, வேடன்சந்தூரில் திரு சாமிநாதன், குன்னத்தில் எஸ் எஸ் சிவசங்கர், திருவிடை மருதூரில் கோவிச்செழியன், திருமயத்தில் ரகுபதி, போடி நாயக்கனூரில் முன்னாள் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஆவடியில் நாசர், ஈரோடு மேற்கில் முத்துசாமி, காட்பாடியில் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறை, திருவாடானை, குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அஇஅதிமுகவும், 5 தாவேகாவும் முன்னிலை வகித்து வருகின்றன. திருச்சியில் திமுக வசமிருந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், துறையூர் தனி, திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் 18வது சுற்றில் திமுக வேட்பாளர் திரு கே என் நேரு 4450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 11வது சுற்று இறுதியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலையில் உள்ளார். திருவரம்பூர் தொகுதியில் 7வது சுற்றில் தாவேகாவின் நவல்பட்டு விஜி 601 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் 13வது சுற்றில் தாவேகாவின் ரமேஷ் 16885 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முசிறியில் 14வது சுற்றில் தாவேகாவின் விக்னேஷ் 12453 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். துறையூரில் தாவேகாவின் ரவிசங்கர் 2196 வாக்குகளுடனும், மணப்பாறையில் 12வது சுற்றில் தாவேகாவின் கதிரவன் 8046 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரையில் தருமபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6வது சுற்றுகளின் முடிவில் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது. தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் சௌமியா அன்புமணி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில்

0: கே பி அன்பழகன் பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில், பாடி செல்வம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில், மரகதம் வெற்றிவேல் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் சம்பத்குமார் முன்னிலையில் உள்ளார். அரூர் சட்டப்பேரவை தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் இரண்டாவது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இப்ராஹிம் பாஜக வேட்பாளர் போஜராஜனை விட 2,227 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை இருக்கிறார். குன்னூரில் திமுக வேட்பாளர் கே எம் ராஜு அதிமுக வேட்பாளரை விட 1,666 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை விட 22,345 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். உதகையிலிருந்து சரவணன்.
1: நாமக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம், பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு அடுத்த இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வந்தது. ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கட்சி முன்னிலையில் உள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன், குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் 9வது சுற்று இறுதியில் தாவேகா 3,371 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 11வது சுற்று இறுதியில் தாவேகாவின் திரு செங்கோட்டையன் 9,275 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பெருந்துறையில் 13வது சுற்றில் அஇஅதிமுக 5,280 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவிசெழியன், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சண்முக பிரபு, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த விஜய் சரவணன் முன்னிலையில் உள்ளார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை முன்னிலையில் உள்ளார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த கோவி இளங்கோ முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: திண்டுக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
5: திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5ஆம் சுற்று முடிவில் 4 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் தாவேகவும் முன்னிலை வகிக்கின்றன. பழனியில் 913 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஆத்தூரில் 3,845 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டஞ்சத்திரத்தில் 9,232 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. நிலக்கோட்டையில் திமுக முன்னிலையில் உள்ளது. நத்தத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல்லில் 194 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. வேடசந்தூரில் திமுக
1: தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளத்தில் அஇஅதிமுகவும், வாசுதேவநல்லூர், தென்காசியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் 6 தொகுதிகளில் குளச்சல், விளவங்கோட்டில் காங்கிரசும், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியில் திமுகவும், கிள்ளியூரில் தாவேகாவும், பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை வகித்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும், மக்கள் முன்னணி கட்சி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் லோஹர்ட் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவைகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 189 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 92 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி 15,494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 39 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்கள்

களில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 இடங்களிலும் கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு இடத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 2792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 2 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக 2 இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஐஎன்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் த மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். BJP heads for landslide victory in West Bengal, leads on 193 seats out of 293, Trinamool ahead on 95 seats. In Assam, BJP set to return to power for a third term. In Tamil Nadu, actor turned politician Vijay's party TVK delivers a super hit on debut, ruling DMK on third spot, Chief Minister MK Stalin trails. In Keralam,

0: ட்ரீட்மென்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபினியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCH-ல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபினியன் கேம்ப் April 20 முதல் May 6 வரை, காலை 9 மணி முதல் 2 மணி வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட் கால் 8754887568.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இப்பொழுது திரையிசை பாடல்கள் கேட்கலாம். திரையிசையின் முதலில் வெள்ளை ரோஜா படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

கேட்ட பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியது. திரை இசையின் நிறைவாக நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். நேரம் 2:30.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள்.
2: அந்த இருதய நலன் சார்ந்த விஷயங்கள் பத்தி நேத்து நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க. அதற்கான அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், காது மடலுக்கு கீழே தொப்பலுக்கு மேல நம்மளுக்கு பெயின் வந்தாலே அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. முதுகு பகுதியில பல்ல இதுல கூட பெயின் வந்தா கூட சுகரும் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சுன்னா இருதயத்துல வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க. அதற்கான சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி ஏற்படும் மேலும் சில விஷயங்கள் தான் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம். அதுல முதலாவதா கேட்கக்கூடியது என்னன்னா, இப்ப வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருதயத்தினால பாதிக்கப்படுவாங்க, இருதய நலம் ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நேற்று நிகழ்ச்சியில பெரியவர்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க, இப்ப இந்த குழந்தைகளுக்கும் கூட ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வருங்களா?
3: பேராசிரியர் டாக்டர் தர்மராஜன், நான் ஓய்வு பெற்ற மருத்துவ பேராசிரியர், அரசு மருத்துவமனை கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன். கேட்ட கேள்வி வந்து குழந்தைங்களுக்கு உண்டாகிற இருதய வியாதிகளை பத்தி கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, பொதுவாக வந்து குழந்தை பிறக்கும் போதே ப்ளூ பேபி அப்படிம்பாங்க, அது ஒரு சீரியஸான கண்டிஷன். உள்ளார ஏதோ காம்ப்ளெக்ஸ் பிளாக்கேஜ், அது ஹார்ட் பிளட் ஃப்ளோவில் ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். சில குழந்தைகள் பிறந்த உடனே கூட நம்ம இழந்தக்கூடிய சூழ்நிலை வரும், காரணம் வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசீஸாக இருக்கலாம். அது பொதுவாக எப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க, அக்கா மக, அக்கா மக, மாமா மக, மாமா மக, அத்தை மக, அத்தை மக, இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்லி

கல்யாணம் பண்ணாக்கா ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது, வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ நீங்கள் டிஸ்டன்ட்டில் ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது டிஸ்டன்ட் பீப்புள், பக்கத்து ஊர் பக்கத்து ஏரியா இல்லை பக்கத்து ஏதோ வேறு எங்கேயோ தெரியாதவங்கள, முன்னால் தெரியாதவங்கள, சொந்தமல்லாத கல்யாணம் பண்ணும்பொழுது வர்ற இருதய தொந்தரவு கூட சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்களாக்கா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இருதய தொந்தரவு ஜாஸ்தி. ஸோ குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே அட்வான்ஸ் ஆகிடுச்சு, குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுதே குழந்தைக்கு உண்டாகிற நிறைய பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வசதியெல்லாம் வந்திருக்கு. அதனால தான் அடிக்கடி போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது ஆன்டிநேட்டல் ஸ்கேனிங்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போல்லாம் ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராம்னு ஒன்று இருக்குது, அதாவது குழந்தைக்கே வெளியிலிருந்து ஹார்ட்டை பார்க்கக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது இப்போ, அதிலேயே ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி குழந்தை ஆரம்ப நிலையிலேயே ஏதாவது செய்ய முடியுமானா செஞ்சுக்கலாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உண்டாகிற வியாதி வந்து பிறக்கும் போதே ஓரளவுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், ஒரு சீரியஸான வியாதி அப்படின்னா பிறக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா ப்ளூ பேபின்னு சொன்னேன் இல்லையா, நீளம் பூத்துறது, குழந்தை நீளத்தோடு பிறக்கும், சரியாக கத்தாது, வெயிட்டு சரியாக இருக்காது, டல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கையில் உடனே டாக்டர் அலர்ட் ஆகி செக் பண்ணி பார்க்கும்பொழுது குழந்தைக்கு உள்ளார ஏதாவது வேர்வல் பிளாக்கேஜ், ரத்த குழாய் அடைப்பு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஓட்டை, பெரிய ஓட்டை, அதில் ரத்தம் சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு, அந்த அசுத்த ரத்தம் சேரும்போது தான் அந்த ப்ளூ பேபின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வருது. இதெல்லாம் பிறந்த உடனே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சில குழந்தைங்களில் வந்து அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மொதல் 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ ஏதாவது மருந்துகள், அதாவது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமலே கூட மருந்துகள் சாப்பிடும்பொழுது அந்த மருந்து கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த மீசில்ஸு, பின்ன அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும், சிக்கன் பாக்ஸு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வருதுன்னு சொன்னோம்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சமயத்தில் குழந்தைய பாதிக்கும். அடுத்தப்பில் வந்து அம்மா அப்பாவுக்கு வயசு ரொம்ப கூடுதலாக, அதுவும் முக்கியமாக அம்மா 30 வயசுக்கு மேலே ஒரு குழந்தை உண்டாகிற பாக்கியம் வருது. தள்ளி வருதோ அது தானாக வருதோ இல்லை அவங்களே தள்ளி போட்டுக்கிறாங்களோ எப்படி பண்ணாலும் வயசு கூடும்பொழுது குழந்தை பிறக்கிற குழந்தை ஒரு பிறவிலேயே ஒரு சின்ன டிஃபெக்டோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும்னா சின்ன வயசில் கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிறது, அதே மாதிரி எந்த தேவையில்லாத மாத்திரையும் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறது, அதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸு வேறு ஏதாவது தொந்தரவு இந்த மொதல் 3 மாதத்தில் வருது அப்படின்னா உடனே போய் பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைக்கும் செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களாலே ஓரளவுக்கு பெரும்பகுதி, ஓரளவுக்குன்னு இல்லை பெரும்பகுதி, நீங்கள் வந்து குழந்தைக்கு உண்டாகிற அந்த பிறவி இருதய வியாதின்னு சொல்லுவாங்க, கன்ஜினிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படிம்பாங்க, அந்த டிசீஸை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய வழி, இந்த மாதிரி வழிகள் இருக்குது. ஸோ இதை பண்ணாலே போதுமானது. ஆனால் ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும், அது இல்லையே. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், குழந்தைக்கு உண்டான தேவையான டெஸ்ட்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓட்டை இருக்குதா இல்லை வேறு ஏதாவது வேல்வ் அடப்பு இருக்கா, அந்த ஹார்ட்டோட சேம்பர்ஸே மாறி இருக்கா இல்லை ரத்த குழாயே மாறி இருக்குதா, தமனி சிறை இதெல்லாம் சொல்லுவாங்க அது மாறி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு நார்மல் அடல்ட் மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துடும். தள்ளி போகும்போது தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சில பேர் கண்டுபிடிக்காத சூழ்நிலை போயிடும், அப்புறம் வரும்போதே காம்ப்ளிகேஷனோட வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வயசு ஆகிடுச்சு, சில ஓட்டைகள்லாம் 5 வயசுல வரைக்கும் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் அது காம்ப்ளிகேட் ஆகிடும். அந்த ஹோல்ஸ்லாம் வந்து 40 வயசு கூட சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஹோல்ஸுமே எல்லாம் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. எங்கே இருக்குது, அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குதா இல்லையா, சின்ன சைஸா பெரிய சைஸா, அதெல்லாம் பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்போலாம் வந்து ஆப்ரேஷன் இல்லாமலே நிறைய வெளியிலிருந்தே இந்த வயர் வழியாக க்ளோஸ் பண்ணுறது, இப்போ பலூன் போட்டு நம்ம ஸ்டென்ட்லாம் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பெரியவங்களுக்கு, அந்த பிளாக் வர கொலஸ்ட்ரால் பிளாக் வரவங்களுக்கு, அதே இது குழந்தைங்களுக்கும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயரை செலுத்தியே ஓப்பன் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணாமல் சின்ன குழந்தைக்கு ஹார்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை, வயர் மூலமாகவே அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணக்கூடிய வழிகள்லாம் நிறைய இப்போது புது கண்டுபிடிப்புகள் நிறைய வந்து. ஸோ அதனால் குழந்தை வளரும்போது நார்மலாக வளரும், அதுக்கு ஒன்றுமே இல்லை, 100% நார்மலாக. அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்க, எந்த விதமான ஹோல் அது எந்த விதமான பழுதுன்றதை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சிறு வயசுலேயே கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட். இது வந்து முதல்ல குழந்தை என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோட வரும்னா, சப்போஸ் பிறவியில் கூட கண்டுபிடிக்காம ஏதோ வகையில் தவறிடுச்சு, ஸ்கூலில் குழந்தை போய் விளையாடும் பொழுது அந்த ஸ்கூல் டீச்சரே கண்டுபிடிச்சிருவான், குழந்தை சரியாக விளையாடுறதில்ல, மற்ற குழந்தைங்களாம் நல்லா விளையாடுறாங்க அந்த குழந்தை சரியாக அதுவும் கூட மிக்ஸ் ஆகுறதில்ல, விளையாடுறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, டயர்டாகிடுது, பெட் ஆகுது குழந்தைக்கு அன்னெசரியாக. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸ்க்கு சொல்லும் பொழுது அதுவே கூட ஒரு ஆரம்பக்கட்ட கண்டுபிடிப்புக்கு வழியாக இருக்கும். இது போக பேரண்ட்ஸே கூட கண்டுபிடிச்சிக்கலாம், அதாவது சிம்டம்ஸ் இருக்குது, மூச்சு வாங்குது, படபடக்குது, குழந்தை அடிக்கடி சோர்ந்துருது,
ஆகிடுது, எக்ஸசைஸ் பண்ணால் விளையாடினா

0: இந்த மாதிரி இருக்கும்பொழுது குழந்தைய போய் செக் பண்ணி பார்க்கையில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பல வகையில் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கு எக்கோகார்டியோகிராஃபிங்கிற ஒரு அருமையான கருவி. உள்ளற ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ல ஹோல்ஸ் நான் சொன்ன அந்த எல்லாமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைங்களை பார்க்கறதுக்குன்னு தனியா பீடியாட்ரிக் கார்டியாலஜின்னு ஒரு டிவிஷனே இருக்கு. அப்படின்னா குழந்தைகளை பார்க்கற இருதய நலத்துறை நிபுணர் அவரே பார்த்து எல்லாம் பண்ணிடுவாரு. அவரே சீர் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் இப்ப நிறைய ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு உண்டான பொதுவான ஒரு அறிவுரை தான்.
1: இந்த கர்ப்ப காலங்கள்ல முதலாவது உருவாகிறதே வந்து இந்த இருதய துடிப்பு தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஆரம்பிக்கும் போது வந்து அந்த இருதய துடிப்பு நின்றுது அப்படிங்கிற மாதிரி சில கர்ப்பிணி பெண்களும் வந்து அந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்றாங்க. இது எதனால? அதே மாதிரி வந்து நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்றதுனால இந்த மாதிரி இருதயம் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்களே.
0: சொந்தத்துல கல்யாணம் பண்றதுன்றது வந்து எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வர்றதில்லை. ஆனா வரக்கூடிய வாய்ப்பு மற்றவங்களை விட கூடுதல். அது ஜெனட்டிக் சம்பந்தப்பட்டது தான். அது நம்ம அதை ஒன்றும் தடுத்து நிறுத்துறதுன்றது கல்யாணத்துக்கு முன்னாடியே முடியாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கு. பட் அதோட பெஸ்ட் வந்து அவாய்டு க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் அந்த மாதிரி இருக்கிறது. கன்சாங்குனிட்டியும் வாங்க அவாய்டு கன்சாங்குனல் மேரேஜ்ன்றது தான் பெஸ்ட் வே. நோ காம்ப்ளிகேஷன் நத்திங். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா கேர்ள்ஸ்க்குலாம் வந்து த பெஸ்ட் ஏஜ் ஃபார் ப்ரெக்னன்சி வந்து 21 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் சொல்லுவாங்க பொதுவாக. அதுதான் பெஸ்ட் ஏஜ் பிகாஸ் அவங்க ஹெல்த் வைஸ் உடம்பு வாகு அதெல்லாமே வந்து அந்த சமயத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பிறந்ததுனாக்கா காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது ஒரு ரெண்டாவது விஷயம். ஒன்று கன்சாங்குனிட்டி, ஒன்று ஏஜ் ஏர்லி ஏஜ். இந்த ஓல்டு ஏஜில் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். இன்றைக்கி இருந்தாலும் சில மாத்திரைகள் நான் சொன்னது அந்த மாத்திரைகள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுதான் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரே வழி. ஸோ ஒன்ஸ் ப்ரிவென்ட் பண்ண முடியல பிறந்துடுச்சு குழந்தைன்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு அதை பண்ணித்தான் ஆகும். அது ஒரு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக நம்ம பண்ணுறதுக்கு இல்லை. ட்ரீட்மெண்ட் தான், என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ அதை பண்ணி கொண்டிதான். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லைன்னா நம்ம வயர் வழியாக சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அது நான் சொன்னது தான். அந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸும்பாங்க இல்லையா, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருந்தது இல்லைன்னா அதோட சீரியஸ்னஸ் அதிகமாக இருந்தது. ஒரு இடத்த பிளாக் இருக்குது, ஒரு இடத்த ஹோல் இருக்குது, ஒரு இடத்த மாறி இருக்குது இருதயம், அந்த மாதிரியான பல தரப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா கர்ப்ப காலத்திலே கூட அது தவறிடலாம். அம்மாவுக்கு அபார்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கலாம். இல்லை பிறக்கும் போது இறந்து பிறக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்போஸ் அதை வந்து நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி குழந்தைக்கு இத்தனை டிசீஸ் இருக்குது, இத்தனை பிரச்சனை இருக்குது, இன்னும் மற்ற டிசீஸ் கூட இருக்கலாம். இருதயம் மட்டும்தான் பாதிக்குன்னு கிடையாது, உள்ள பக்கத்தில் இருக்கிற ஆர்கன் கூட டேமேஜ் ஆகிருக்கலாம். புரியுதுங்களா, மாறி இருக்கலாம். இருதயம் இடதுபுறக்கு பதிலாக வலதுபுறம் மாறி இருக்கலாம், லிவர் மாறி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய மாறுதல் வந்திருக்கலாம். இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மல்டிபிள் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் அப்படிம்பாங்க. அது பிறந்ததுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகிறது கஷ்டம். அப்படியே ஆனாலும் கூட காம்ப்ளிகேஷன்ஸு சஃபரிங்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வர்ஸ்ட் டிசீஸ் மாதிரி இருந்ததுனா கூட அம்மா வயிற்றில் இருக்கும்போதே கூட அதை வந்து பேரண்ட்ஸோட பர்மிஷனோட அதை அபார்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புலாம் கூட இருக்குது. அது நம்ம டிசைட் பண்ண முடியாது. டாக்டரும் பேரண்ட்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அது வேண்டான்ற சூழ்நிலை இருக்கும்போது அது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை அது வயிற்றுலே கூட கரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பண்ணலாம், அதுக்கும் வழி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் ட்ரீட்.
1: இருதய நலனில் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள்.
1: இந்த இருதய நலன்ல நேற்றைய நிகழ்ச்சியில பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி ஏற்படும், அதற்கான காரணங்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில குழந்தைகள் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப அடுத்ததா கேட்கக்கூடியது என்னன்னா அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத பத்தி தான் கேட்க போறோம். இப்ப பொதுவா லேப்ரோஸ்கோபிக் இருக்கு, எண்டோஸ்கோபிக் இருக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான அறுவை சிகிச்சை முறைகள், இப்ப ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகள் கூட வந்துருச்சு. இருதயத்திற்கு அறுவை சிகிச்சை முறைகள் அப்படிங்கறதுல ஒரு சேஃபஸ்ட் வே அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்?
2: அதாவது நம்ம அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சைன்னு பேசும்பொழுது ஒரு சர்ஜன் வந்து என்னோட பெட்டராக டிஸ்கஸ் பண்ணுவார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருதய அறுவை சிகிச்சை என்பது குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் சில காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்க்கெலாம் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி வந்து

சமயத்தில் சரவாங்கி வியாதின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைக்கு சரவாங்கி இந்த முட்டிக்கு முட்டிக்கு வீக்கம் வந்து போயிடும். அது அவங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், இக்னோர் பண்ணியிருக்கலாம். நிறைய அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அது வந்து முட்டியில் பாதிப்பு உண்டாகி அது இருதயத்தை பாதிக்கும்பாங்க. ஸோ அது வந்து 15 வயசு வரைக்கும் யாருக்கொன்னாலும் வரலாம். சப்போஸ் அதோட பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இருதயத்தில் இருக்கிற ஒரு வேல்வு, 4 வேல்வில் ஒரு வேல்வை சுருக்கம் பண்ணி விட்ரும். 4 வேல்வையும் கூட பாதிக்கலாம், பட் முக்கியமாக 2 வேல்வை பாதிக்கும். முக்கியமான வேல்வை பாதிக்கும் போது இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து 20 வயசு 25 வயசுலேயே மூச்சு வாங்குறது, படபடக்கிறது, கை கால் வீக்கம், ஹார்ட் ஃபெயிலியர் லெவலுக்கு போவாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம அந்த வேல்வில் வந்து சரி பண்ணலாம். சிம்பிள் சர்ஜரி பண்ணி கூட நம்ம அந்த வேல்வில் ஓப்பன் பண்ணி விடலாம். இல்லைன்னா பலூன் சிகிச்சை அதுக்கு இருக்குது. அந்த பலூனை செலுத்தி ஓப்பனே பண்ணாமல் பலூனை செலுத்தி உள்ளே இருக்கிற அந்த அடைப்பை வந்து சரி பண்ணி விடலாம். ஸோ இது ஒரு முறை இருக்குது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அது பலூனில் சரியாக வராது, உள்ளார கொஞ்சம் டஃப்பாக சுருங்கியிருக்கு அப்படின்னாக்கா நம்ம சர்ஜரி பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ அதை சீக்கிரம் பண்ணுறது நல்லது. அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாக்கா 1 வாரத்துக்கு பதிலாக 2 வாரத்தில் சரி பண்ண வேண்டியிருக்கும். சமயத்தில் 3 வாரத்தில் கூட பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்பொழுது அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய மாத்திரைகளும் சாப்பிடணும், ரொம்ப நாளைக்கு வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அதோட சீரியஸ்னஸை பொறுத்து. ஸோ இதை வந்து முதல்லே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, சரவாங்கின்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, சில மெடிசன்லாம் கொடுத்து அந்த லெவல்லே நம்ம, இது ஒரு முக்கியமான தடுக்கக்கூடிய வியாதி, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அல்ல. அதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் அடுத்தாப்புல சர்ஜரி என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான சர்ஜரி நம்ம சொன்னது முதல்ல கொலஸ்ட்ரால் பிளாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அது 2-3 பிளாக் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பலூனில் சரி பண்ணுறது முறையாக வராது. ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான். அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் கூட கொஞ்சம் லிமிட்டட் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு ஒன்று அது பண்ணாங்கன்னாக்கா அதுவும் பண்ணுறதுக்கு நமக்கு வசதி இருக்குது. ஸோ ரெண்டில் எது பண்ணாலும் நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற பிளாக்கை பைபாஸ் பண்ணி ரத்த குழாய்கள் காலில் இருந்தோ இல்லை கையில் இருந்தோ இல்லை வயிற்றுக்குள்ளார இருந்தோ எடுத்து அந்த இருக்கிற ரத்த குழாய்க்கு பக்கத்திலே ரத்த ஓட்டத்தை விருத்தி பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அந்த பிளாக்கை பைபாஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் பைபாஸ் சர்ஜரி. ஸோ அதான் அது மீனிங். ஸோ அந்த பிளாக்கை தவிர்த்துட்டு ஒரு இடத்துல பிளாக் இருக்குன்னா அதை தவிர்த்துட்டு டிஸ்டலாக போய் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அதான் பைபாஸ். அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு பெரிய சர்ஜரி தான். ஆனால் இப்போலாம் வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 1960s டென்டன் கூலிங்கிற ஒரு பெரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணர், ஒரு சர்ஜன், 1960s கண்டுபிடிச்சிட்டாரு. இதை கண்டுபிடிச்சி அப்பிருந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். அதோட 46 இப்போ பார்த்தீங்களா 66-67 வருஷம் ஆகுது. இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சமாக வந்து இப்போ ரோபாட்டிக் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போயிருச்சு, அந்த அளவுக்கு போயிருச்சு. ஸோ அதனால் சர்ஜரின்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதாவது ஹார்ட் பிளாக்குக்காக, ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் அடைப்புக்காக பண்ணக்கூடிய இருதய சிகிச்சைன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. காம்ப்ளிகேஷன் வருதுன்னா அது நம்ம கையிலையும் கொஞ்சம் பொறுப்பு நிறைய இருக்குது, பேஷண்ட் கையிலையும் பொறுப்பு இருக்குது. காரணம் வந்து நமக்கு பைபாஸ் பண்ணிட்டாரு, ஆஞ்சியோபிளாஸ்டிக் பலூன் சிகிச்சை முடிஞ்சு போச்சு, நமக்கு என்ன ஜாலி அப்படின்ட்டு அவருக்கு பழைய மாதிரி கண்டதை சாப்பிட்றது, ஹோட்டலில் வெளியில் அங்கங்கன்னு சாப்பிட்றது, போகிற இடத்துல என்ன மாதிரியான ஃபுட், ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டாக இருக்கலாம், இல்லைனா சுகரு கண்ட்ரோலில் இந்த இருந்திருக்கும் தன்னால் இதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டுறது, அது மாதிரி ப்ரெஷரும் அதே மாதிரி கண்டுக்காமல் விட்டுறது. இப்போது இந்த கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுனால உள்ளார பிளாக் அதிகமாகிட்டு தான் போகும். ஆப்ரேஷன் பண்ணுறதே வந்து பலூன் சிகிச்சையோ ஆப்ரேஷனே வந்து ஒரு டெம்பரரி சிகிச்சைன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். 15 கரெக்டாக பண்ணாங்க, கரெக்டாங்கலாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நல்ல பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இவங்க ஃபாலோ பண்ணாமல் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிம்பாங்க, அதை ஃபுட்டில் கேர் எடுக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், நான் சொன்னது தான், அந்த ஓவர் வெயிட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், கண்டதை சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி பக்குவமாக இருந்தாங்கன்னாக்கா 20-25 வருஷம் நல்லா இருந்திருக்கு, அருமையாக இருக்கிறாங்க. நம்ம இதை ஃபாலோ பண்ணலைன்னா 5 வருஷத்துல கூட காம்ப்ளிகேஷன் எல்லாம் சேர்ந்து வச்சு அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் வந்து நிறைய இடங்களில் பரவி மோசமாயிடலாம். அதாவது பேஷண்ட்டுக்கு என்ன ஒரு அவேர்னஸ் வேணும்னா, நமக்கு பண்ணிட்டாங்க எல்லா சிகிச்சையும் முடிஞ்சது, இனிமேலாம் நம்ம பழைய மாதிரி இஷ்டத்துக்கு என்னவென்னா பண்ணலாம் அப்படின்னு நம்ம விட முடியாது. அது ஒரு டெம்பரரி ரிலீஃப், ஒரு 10-15 வருஷத்துக்கு தான் ரிலீஃப். அது அதை பெர்மனண்ட்டாக பண்ணுறது பேஷண்ட் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணணும், அதே தான் பழைய மாதிரி தான், கண்ட்ரோல் டயபிட்டிஸ், கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர், கண்ட்ரோல் கொலஸ்ட்ரால், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹாப்பினஸ் வச்சுக்கிறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, அதே மாதிரி நேரத்துக்கு தூங்குறது, சாப்பாடு நல்ல கரெக்டான முறையில் ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்றது, இதெல்லாம் ஃபாலோ. இந்த ஸ்மோக்கெல்லாம் பண்ணக்கூடிய பழக்கத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கத்தை சுத்தமாக அவாய்ட், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா நீங்கள் 15-20-25 வருஷம் வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும் கூட, ஆப்ரேஷனே பண்ணாலும் கூட, பலூன் சிகிச்சை பண்ணாலும், ஸ்டென்ட் வச்சாலும், எது வச்சாலும், இந்த நான் சொன்ன அத்தனை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணித்தான் ஆகும். கூடவே மருந்து மாத்திரைகள் இருக்கும். அந்த மருந்து மாத்திரைகள் டாக்டரோட அட்வைஸின் பேரில் பீரியட்

0: பீரியாடிக்கலாக நீங்கள் போய் டாக்டரை பார்க்கும்பொழுது அவருக்கு தேவைக்கேற்றப்ப சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகளை மாற்றலாம், அளவு மாற்றலாம். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை அளவு மாற்றலாம். அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் நல்ல சிறப்பான ஒரு என்ன சொல்கிறது இருதய சிகிச்சை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பேஷண்ட்ஸுக்கு டிசீஸ் இருந்தாலும் கூட நம்ம பழைய மாதிரி நல்ல முறையில் இருக்கலாம். பட் அந்த எச்சரிக்கை குணம் நம்மளுக்கு வேணும். எல்லாம் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கண்ட மாதிரி இருந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: டாக்டர், நேற்றைய நிகழ்ச்சியிலும் சரி இன்றைய நிகழ்ச்சியிலும் சரி, நேற்றைய நிகழ்ச்சியில் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இறுதி நலன் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் பொதுவாக அறுவை சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்?
0: நான் சொல்லக்கூடியது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படிம்பாங்க. அதாவது தடுப்பு தான் சிறந்த வழி, ஒரு நோயை தடுப்பதற்கு சிறந்த வழி எதுனா தடுப்பு முறை தான். அதாவது வருமுன் காப்போம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வியாதி வரும் முன்னாடியே காத்துக்கலாம். சிலதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நான் சொன்ன பிரசமிலே உண்டாகிற பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, பிளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது, மற்றபடிக்கு அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளது, அப்புறம் ஓவர் வெயிட்டு, என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹைஜினிக் ஃபுட்டு ஹேபிட்ஸு, இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண இந்த கொலஸ்ட்ரால் உண்டாகிற அந்த மெயின் இஷ்யூவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை தான் நான் திரும்ப சொல்லுவேன், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா நீங்கள் ப்ரிவென்ஷனை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னது, 1 ounce ஆஃப் ப்ரிவென்ஷன் இஸ் ஈக்குவலன் டு 1 pound ஆஃப் க்யூர் அப்படிம்பாங்க. நிறைய அதுக்கு பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. அது ஆரம்பத்தில் ப்ரிவென்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கிறோம், நம்ம என்னத்தை போய் ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதை ப்ரிவென்ட் பண்ணி பண்ணாதவங்க யாராவது சஃபர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே உங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கு முறையான வழி நான் சொல்கிறது தான் என்னது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவாய்ட் அன்னெசரி ஃபுட்டு, அவாய்ட் ஓவர் வெயிட், நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், அவாய்ட் ஓவர் வெயிட், டேக் ஹெல்தி ஃபுட், லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி ஃபுட். அந்த மாதிரி இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸை வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ அவாய்ட் டூ மச் ஆஃப் ஃப்ரைடு ஃபுட்ஸோ, எஸ்பெஷலி ஆஃப்டர் சர்டன் ஏஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 35, 40, 45 ஆகிட்டாருன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ போய் ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். மாஸ்டல் செக்அப் பண்ணுறதுன்றது வந்து ப்ரிவென்ஷனுக்கு தான். அதாவது நம்மளுக்கு சிம்டம்ஸே இல்லாத போது போய் பண்ணுறது தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல். சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் போய் பண்ணுறது ட்ரீட்மெண்ட்டில் போயிடும், ப்ரிவென்ஷனில் போவாது. ஸோ அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் தி ட்ரீட்மெண்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த வழிமுறைகளை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டாருனாலே, வாழ்க்கை முறை வழிகள் இதை பண்ணிட்டாலே அவருக்கு இந்த மாதிரியான வியாதி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா, தெளிவா, பொறுமையா, அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சொல்றதை விட நீங்க எங்களுக்கு நன்றி சொல்றீங்களா இல்லையோ, இந்த சொன்ன வழிமுறைகளை ஓரளவுக்கு ஃபாலோ பண்றதே எனக்கு பெரிய நன்றி சொன்ன மாதிரி. ஸோ அந்த தான் நான் எதிர்பார்த்து நான் சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில் முக்கியமாக கரையோ

0: மாடுகளில் பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைக்கால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயிற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் அது மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4-5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ
1: 2:55 ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ராசிபுரம் 6 சென்டிமீட்டர், ஆனைமடுவு அணை ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை தமம்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, சங்கரிதுர்க், மங்களாபுரம், டேனிஷ்பெட், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, கங்கவல்லி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், தென்பரநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அரக்கோணம், திருவாலங்காடு, மடம்பூண்டி, ஹரூர், கரூர் பரமத்தி, திருப்பதி

0: கோயம்புத்தூர், திருத்தணி ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர், அரசூர், பட்டுக்கோட்டை, குடியாத்தம், பணப்பாக்கம், காங்கேயம், தருமபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 42.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடங்கி குமரி கடற்பரப்பு வரை, விதர்பா முதல் குமரி கடற்பரப்பு வரை, தெலுங்கானா, ராயலசீமா, தமிழ்நாட்டின் உட்பகுதிகளை கடந்து கடற்புறத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 6ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னை கமதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுகவும் காங்கிரசும் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. கூடலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு திராவிடமணி தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொன் ஜெயசீலனை விட 22,833 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் வீராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 51 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. கூடலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திமுக 56 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும்,

தேமுதிக பிசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமமுக தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 19,100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 13,500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8,048 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 54,458 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 697 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் தமக்கு அடுத்தபடியாக வந்த தாவேகாவைச் சேர்ந்த திரு மதுரை வீரனை விட 2,724 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 6,228 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 7,634 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், சோழிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், மேட்டூர், பரமத்திவேலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்

3:11 டீ டைம் கேட்டுட்ருக்கோம் ப்ரூச். அதாவது இது ஒரு அலங்கார பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பல ராணிகள், அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் வந்து இந்த மாதிரி தன்னுடைய சட்டைகளில் அணிந்திருக்கிற ஆடைகளில் வந்து அணிஞ்சிருக்கிறது வந்து வழக்கம்.

தான், எல்லாருக்குமே அது தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்க அந்த அழகான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகை அலங்காரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி நகைகள்லாம் எடுத்துகிட்டு கழுத்துக்கு காதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த அலங்கார பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சின்னமாகவே வந்து கடைபிடிச்சிருக்காங்க முன்னாடி இருந்த ராணிகள். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ மஸ்கிட்டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கதை நம்ம யூஸ்வலாக கேட்டிருப்போம். அதில் கூட இந்த ப்ரூச் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம். பண்டைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன் ரோம், அதுக்கப்புறம் ஏன்ஷியன் கிரீஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபுலா அப்படிங்கிற பெயரில் தொடங்கப்படுற இந்த அலங்கார பொருள் உடைகளை வந்து ஒன்றா சேர்த்து பிடிச்சு வைக்கிறக்காக இதை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறோமோ அது போல தான் இதோட வடிவமைப்பே இருக்குது அந்த காலங்களில் யூஸ் பண்ண அந்த ப்ரூச்சோட வடிவமைப்பு. இதில் என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த காலங்களில் ஆண்களுமே வந்துட்டு இந்த ப்ரூச் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை பயன்படுத்தியிருக்காங்க பல்வேறு வடிவங்களில். தங்களுடைய சமூக நிலைப்பாட்டை வெளியே காட்டுறதுக்காக வந்து ப்ரூச் வந்து ரெடி பண்ணி அவங்க மாட்டிக்குவாங்களா.

இந்த ப்ரூச்சோட வடிவமைப்பு. இதில் என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த காலங்களில் ஆண்களுமே வந்துட்டு இந்த ப்ரூச் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை பயன்படுத்தியிருக்காங்க. பல்வேறு வடிவங்களில் தங்களுடைய சமூக நிலைப்பாட்டை வெளியே காட்டுறதுக்காக வந்து ப்ரூச் வந்து ரெடி பண்ணி அவங்க மாட்டிக்குவாங்களாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரோமன் எம்பையர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய கிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்லேயே நிறைய படங்களில் நம்மளால் பார்க்க முடியும். மொத்தமாக சேர்த்து ஷோல்டரில், அதாவது தோல் பகுதியில் வந்து ஒரே கிளிப் அப்படி சேர்த்து குத்துனா அது போல் இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரூச். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். 3:12 நினைக்கிறோம் இது டீ டைம். All India Radio 103 FM Coimbatore.

பேசிகிட்டு இருக்கோம் ப்ரூச் அப்படிங்கிற அந்த அழகான ஜுவல்லரி. ஸோ பார்த்தோம் அப்படின்னா பண்டைய காலத்தில் இதை ஆண்களும் சேர்ந்து பெண்களும் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க தங்களுடைய ஆடைகளை வந்து ஒழுங்குபடுத்திக்கிறதுக்காக. ஒரே இடத்துல அந்த வடிவமைப்புகள், அதாவது மடித்த ஃபோல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தயாரித்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய சமூகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பரிசு பொருளாகவே அது மாறிடுச்சு. போருக்கு சென்றுட்டு வராங்க இல்லையா, போருக்கு போயிட்டு வின் பண்ணிட்டு வர வீரர்களுக்கே வந்துட்டு அதை பரிசா கொடுக்குற லெவலுக்கு வந்து ப்ரூச் வந்து மாறினுச்சு. ஸோ இதுதான் வந்து ஆச்சரியப்படுற விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா இது எப்படி அலங்கார பொருளாக மாறுச்சு, அழகு பொருளாக மாறுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்தது. வீரத்தோட சிறப்பாக இருந்ததை ப்ரூச் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய நாங்கள் வந்து இங்கே இருந்து தான் வரோம், இந்த ஊர்ல இருந்து வரோம் அப்படிங்கிறத இந்த ப்ரூச் வச்சே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸில் என்னப்பா இம்பார்ட்டன், அதில் என்ன இருக்கிற ஆக்சசரி இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் இதுக்கு இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில் அதை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கோயம்புத்தூர் 103 FM.

0: நேர்லி நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 87.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பதார நிகழ்ச்சி நாளை காலை 10:50 ஒளிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
0: பேசிட்டு இருக்கோம் ப்ரூச், அதாவது அலங்கார பொருள். இது எப்படி இதோட வரலாறு எடுத்துக்கிச்சு அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம்.

அந்த வகையில நம்ம சொன்னது போல போர் வீரர்கள் தங்களோட வெற்றியின் சின்னமாகவே வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த காலகட்டங்களில் இதோடைய வடிவமைப்பு மாறுச்சு. ப்ரூச் வந்து ஒரு அழகான பொருளாக, அழகு பொருளாக, ஜுவல்லரியாவே வந்து அது மாற ஆரம்பிச்சது. நமக்கு எப்படி இப்போ வாட்ச் வந்து டைம் பார்க்கறதையும் மீறி ஒரு ஜுவல்லரியா வந்து அது மாறிடுச்சு, ஒரு ஆக்சசரியா. அதாவது நம்ம எப்பயும் போறோம் அப்படின்னா எப்படி வந்து திடீர்னு ஒரு மாஸ்க் வந்து நம்ம கூடயே பயணிக்கிற மாதிரி, இப்போ ரிஸ்ட் வாட்ச் ஆகட்டும் இல்லை மற்ற அலங்கார பொருட்களும் வந்துட்டு நம்மளுடைய டே டு டே நம்மளோட லைஃப்ல வந்து அதுவும் சேர்ந்து பயணிக்கிற மாதிரியானது ஒரு அவசியம் ஆயிடுச்சு. அதாவது அவசியத்திற்கு யூஸ் பண்ணாம எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு இதோடைய அவசியம் இருக்குன்னு நம்மளே எடுத்துட்டு அதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படிதான் வந்துட்டு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறுது. ராஜாக்கள் அதுக்கப்புறம் அரச குடும்பத்தினர் வந்து தங்கம் வைரம் இதெல்லாம் வச்சு ப்ரோச் வந்து வச்சிருந்தாங்களாம். அதுல வந்து சில மத சின்னங்களும் வந்து இடம்பெற்றிருந்திருக்கு, பொறிக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடி நான் சொன்னது போல ஒரு ஒரு ராஜ குடும்பங்கள்ல இருந்து போறாங்க இல்ல வெளியேருக்கு போறாங்க அப்படின்னா அந்த ப்ரோச் வச்சே நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும், அந்த நாணயம் வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே போலதான் ப்ரோச் வந்து ஒரு செல்வத்துடைய அடையாளமா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சிகள், முக்கியமான ஒரு நகையை நம்ம அணிஞ்சிட்டு போறோம் அப்படின்னா அதுல அந்த லிஸ்ட்ல ப்ரோச்சும் வந்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 3:23 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 முதல் மதியம் 2 வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபோலின் என்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

3:31 ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது ஜி டைம் ரொம்ப பரபரப்பா இருக்கிற சூழல்ல தொடர்ந்து அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியன் காலம் அப்படிங்கிறது வருது. அதாவது ஒரு இடைப்பட்ட காடல் காலம் மிடில் ஏஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு விக்டோரியன் ஈரால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரூச் அப்படிங்கிற இந்த ஜுவல்லரிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எல்லாராலையும் கொடுக்கப்படுது. இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கேமியோ அப்படிங்கிறது, அதாவது CAMEO மற்றும் மார்னிங் ப்ரூச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலியம் ஆகுது மக்களுக்கு இடையில. உணர்ச்சி, அதாவது தங்களுடைய உணர்வுகளை வந்து மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்தணும் அல்லது நினைவுகள் வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரூச்சை வந்து நகையாக பயன்படுத்தி தன்னோட ஆடையில் அமைஞ்சிருந்தது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கல்யாணத்தில் வந்து போகிறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் அப்படி வந்து தனிப்பட்டு காட்டுறக்கும், இந்த ராஜ குடும்பத்திலிருந்து தான் நாங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கிறக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரூச் வந்து அலங்கார பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, கிஃப்ட் எல்லாம் இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு பெண் கொடுக்குறோம் இல்லை ஏதோ ஒரு நமக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அப்போது ப்ரூச்சையும் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க

அவங்களுக்கு வந்து என்ன ஆர்ட் பிடிக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஸ்டாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு டான்ஸ் பிடிக்குது அப்படின்னா எல்லா கலைகளுக்கு ஏற்றார் போலையும் வந்துட்டு எல்லா ஆர்ட்டுக்கு ஏற்றார் போலையும் ப்ரோச் வந்து செஞ்சுருந்தாங்களாம். ரொம்ப கலை நுணுக்கம் வந்து அதிகமாக வெளிப்பட்ட காலம் வந்து விக்டோரியன் ஈரா சொல்லுவாங்க, இட்டாலியன் ஏஜ். ஸோ அந்த ஏஜில் ப்ரோச்சுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. நிறைய வடிவங்கள்லையும் பூக்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வடிவங்களில் செஞ்சு அதில் வந்து நிறைய விலை உயர்ந்த கற்களை எல்லாம் பதித்து தன்னுடைய ஆடையில் அதை அணிஞ்சிருந்த ஒரு விதம் வந்து எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுச்சு விக்டோரியன் ஈரால. 3:33 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம்.

3:38 நிமிடம் நேர்களை இணைந்திருக்கிறீங்க. இது ஆகாஷ் மணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம். டீ டைம்ல இன்னைக்கு ப்ரூச் அதோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரூச்சுகள் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய அந்தஸ்து, உணர்வு, அவங்களுடைய நாகரிகம், பலவிதமான எல்லா அமைப்புகளும் வந்து இதை இந்த காரியத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் தன்னுடைய ஆடைகளில் பொருந்துவதை போல அது அமைப்பு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாகவே இது பயன்படுத்தப்பட்டு வருது. இப்பையும் அதை பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது அலங்கார ஊசி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதுதான் அதுக்கான தமிழில் வந்து நம்ம பயன்படுத்துறதை வச்சு நம்ம சொல்கிறது அலங்கார ஊசிகள் தான் உண்மைதான். ஸோ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளையோ வகைகள் வந்து இதில் இருந்திருக்கு. கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை பேருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேமியோ இப்போ நான் சொன்னது, முன்னாடி நான் சொன்னோம், பார்க்குறக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வியல் அழகை வந்து பழங்கால உருவங்கள்லாம் பொறித்து கலைகளை சித்தரிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் செஞ்சு வச்சுருப்பாங்களாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பின் வந்து இருக்கும், அதை வந்து புராண காட்சிகளை வந்து அதில் எல்லாம் சேர்ந்து இருக்கிற போல ஒரு பெயிண்டிங் வச்சது மாதிரி இருக்கும் அந்த ப்ரூச் பார்க்குறக்கு. ஸோ இதை கேமியோன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய வகைகள், அதாவது இலை, பூ, அதுக்கப்புறம் விலங்கு, அனிமல், இதெல்லாம் சேர்ந்த மாதிரியான ப்ரூச்சுகள் அமைஞ்சிருந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பயாலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி வந்து நிறைய இருக்குது. லாக் அண்ட் பூத், அதுக்கப்புறம் வந்து செல்டிக், இப்படி நிறைய பேர் கொடுத்து ப்ரூச் வந்து வடிவமைச்சிருக்காங்க. பார் ப்ரூச், அதுக்கப்புறம் வந்துட்டு பறவை, பூச்சி, இந்த உருவங்கள் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரைட். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது இப்படியெல்லாம் சொன்னீங்களே இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ராஜா ஒரு ராஜா கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், அல்லது ஒரு ராணி ராஜா கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், சீக்ரெட்டாக ஒரு செய்தியை சொல்லணும்னா அந்த இடங்களில் ப்ரூச் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 18-19 நூற்றாண்டுகளில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வந்து சில நேரங்களில் நுட்பமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடங்களில் இந்த ப்ரூச்சை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் தனித்தன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காகிதங்களில் வந்து சீக்ரெட்ஸ் எழுதி அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட்டாக யாராவது அனுப்பி ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வர்றது, இதெல்லாம் தாண்டி அவங்க உடுத்தி இருந்த ஆடையில் இருந்த ஒரு அணிகலன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படியெல்லாம் யோசிச்சு அதை டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ இணைந்திருக்கிறோம் இது டீ டைம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. ஏப்ரல் 20 முதல் மே 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
2: 3:45 நிமிடமாக காஷ்மாரி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது டீ டைம். லிசனர் சாய்ஸ்ல இல்லாம நமக்கு தெரிஞ்ச லிசன் பண்ண சில விஷயங்களெல்லாம் வச்சு பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில தொடர்ந்து ப்ரோச் இதோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ப்ரோச்சுடைய வரலாறு நம்ம பாதி வரையில அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நவீனமாக இப்ப இருக்கிற ப்ரோச்சுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஒரு ப்ரோச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு என்டையர் ஹிஸ்டரியே அதுல வச்சிருந்தாங்களாம். அதை பார்க்கும்போதே ஒரு கதை சொல்லியா, அதாவது அந்த ப்ரூச் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு என்டையர் ஹிஸ்ட்ரி அதில் இருக்குமா, அதை வச்சு கதையே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான வேலைகள் பாடுகள்லாம் வேலைப்பாடுகள்லாம் வச்ச ப்ரூச்சுகள்லாம் அமைச்சிருந்திருக்காங்க. அதை தாண்டி என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸ்டைலுக்காக, அதுக்கப்புறம் கலர்ஸுக்காக, அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோச்சஸ் வந்து தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஓவரால் கோட்டில் நிறையா திருமணங்களில் பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டு பேருமே, மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ப்ரோச்சஸ் எல்லாம் அமைஞ்ச நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஜுவல்லரியாக இருந்து, அதுக்கப்புறம் இது எங்கேயோ ஒரு இடத்துல தன்னுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துறதுக்காக ராஜா அவங்களுடைய குடும்பங்கள்லாம் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் சீக்ரெட்ஸை வந்து மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ப்ரோச், நிறைவாக என்ன ஆயிடுச்சுன்னா, டிசைனர்ஸோட தன்னுடைய விருப்பமாக தன்னுடைய யுனிக்னஸை காட்டக்கூடிய ஒரு விதமாக ப்ரோச் வந்து மாறுது. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல நான் ஒன்று சொன்னேன், அந்த காலத்தில் ப்ரோச்சுக்கு ரொம்ப பழைய ஒரு பெயர் இருந்துச்சு. அந்த பழைய பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற நம்முடைய வாட்ஸ்அப் எண்களில் ஆரம்பத்தில், அதாவது நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய இந்த ப்ரோச் அப்படிங்கிற இந்த அலங்கார பொருள் பழைய பெயர் என்ன அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் சொல்லலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்ததாக.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமாக எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ட்

0: மூலமா வர்ற இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
1: All India Radio on 03 FM Coimbatore.
2: மூன்று மணி 53 நிமிடம் ஆயிட்டோம். இணைந்திருந்தோம் இதை டீ டைம். இன்னைக்கு டீ டைம் நிகழ்ச்சியில் ப்ரூத் அதனுடைய வரலாறு குறித்து பார்த்துருந்தோம். ஒரு அலங்கார பொருள் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற விஷயமா இருக்குது. ப்ரூச்சுடைய பழைய பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். அந்த வகையில் நேயர்களும் நமக்காக அனுப்பியிருக்காங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ஒரு தங்கத்தால் ஆனது அப்படின்னு சொல்லி கே செல்வராஜ் அண்ணாநகர் பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. பட் அதோடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். அதோடைய பழைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ சொன்ன ப்ரூச் அப்படிங்கிற இந்த அலங்கார பொருளுடைய பழைய பெயர் ஃபிபுலா, FIBULA. ஸோ இப்படி நிறைய பெயர்களில் அது அழைக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் இதுதான் அதோடைய பழைய பெயர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலங்கள் இவ்வளோ தாண்டி இந்த ப்ரூச் அப்படிங்கிற ஒரே ஒரு சிறிய பொருளை எடுத்துட்டாங்க. அதற்கு பின்னாடி இவ்வளோ அழகான வரலாறு இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். அழகுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயங்களும் வந்து மறைச்சி வச்சு அதை வந்து நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுறோமா தெரிஞ்சு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அலங்கார பொருளாகவே அது மாறிடுச்சு. ரொம்ப சின்ன பொருள் தான், ஆனால் இவ்வளோ பெரிய வரலாறை கடந்து அது வளர்ந்து நிற்கிது. கலாச்சாரங்களை வெளிப்படுத்த, நிறைய கதைகளை வெளிப்படுத்த, சீக்ரெட்ஸை வெளிப்படுத்த, இப்படி ஒரு ஒரு பின்னணியும் வச்ச ஒரு அழகான சின்ன பொருள் நம்ம எப்பாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வரலாறை நம்ம ஞாபகம் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஆப்பா யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தூக்கி போட்டுறாம இதற்கு பின்னாடி இந்த உருவாக்கத்திற்கு பின்னாடி யார் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்னா உண்மையாலுமே அந்த அலங்கார பொருள் வந்து நீங்கள் அலங்காரப்படுத்துறத விட அந்த பொருள் உங்களை அலங்காரப்படுத்தும் அப்படிங்கிறதான் விஷயம். 3:55 வரையில் இது இணைந்திருந்தோம் டீ டைம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கிறது நான் ஆர்ஜி யகேல்.

நேர்லே இன்று மாலை 5:30 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் திருநங்கை பரதநாட்டிய கலைஞர் டி ராஜகுமாரி அவர்களுடன் நேர்முகம். நேரம் 3:59 நிமிடம். என்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.

தேர்தல் சிறப்பு செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 229 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அண்ணாநகர் தஞ்சாவூர் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். திமுக 57 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 50 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், பிசிக இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,544 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 78,058 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 15,176 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 1,313 வாக்குகள் வித்தியாசம்

0: பிரதேசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவீக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், ஷோளிங்கர், வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஒசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, திருச்சி மேற்கு, மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், பாளையங்கோட்டை மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர் மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: மீண்டும் நேர்கள் தொடர்ந்து யாஹில் நான் இங்க இருக்கேன். என்னோட சேர்ந்து விளையாடலாம் இணைந்திருக்கிறோம். இது கெட் செட் கோ. எனக்கான விளையாட்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா, இன்னைக்கு மாங்கிலத்தில் திறந்து தான் வந்து நமக்கான விளையாட்டு அமைய போகுது. ஆனால் நிறைய கத்துக்கலாமே, என்ன கத்துக்கலாம், மாற்றம் தான் மாறாது. ஸோ கத்துக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஆன்சர்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிந்த கண்டுபிடிச்ச உங்களுடைய விடைகளை 9585800333 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்க அனுப்பலாம். அதை தொடர்ந்து நம்முடைய மூணு பக்கம் வாயிலாகவும் இன்னைக்கான போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்புல தொடர்ந்து நான் ஆர்ஜே யாஹில் இங்க

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
0: 4:11 கெட் செட் கோ விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான விளையாட்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா, இடியம்ஸ், அதாவது இங்கிலீஷில் நிறையா இடியம்ஸ் ஃப்ரேசஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அது சார்ந்து தான் இன்றைக்கான விளையாட்டு அமைய போகுது. நம்ம கண்டுபிடிக்க போகிற இடியமோட தமிழில் ரிடில், அதாவது தமிழில் அதற்கான விடுகதையை நான் சொல்லுவேன். அந்த விடுகதைக்கான ஈக்குவலாக இருக்கிற இடியமை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உடைக்கப்படுவேன் ஆனால் ஒரு பொருள் அல்ல. பேச ஆரம்பிக்கும் முன் மக்கள் என்னை செய்கிறார்கள், நான் யார்? இந்த கேள்விக்கு பொருத்தமான இங்கிலீஷில் இருக்கிற ஒரு இடியமை கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற இந்த எண்களில். பட் இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் உடைக்கப்படுவேன் ஆனால் ஒரு பொருள் அல்ல, பேச ஆரம்பிக்கும் முன் மக்கள் என்னை செய்கிறார்கள், நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான இடியம், கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, பிரேக் த ஐஸ் அப்படிங்கிறதா சரியான பதில். ஸோ இப்படி இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ முழுக்க இடியம்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான விடுகதையை நான் தமிழில் சொல்லுவேன், அது பொருள் சார்ந்து இருக்கிற விடுகதையை நான் தமிழில் சொல்லுவேன். அதற்கு நிகரான இங்கிலீஷ் இடியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் பதில் அனுப்பலாம். உங்களுக்கான கேள்வி இது, நான் சிந்தப்படுவேன் ஆனால் எடுத்துக்கொள்ள

கொள்ள முடியாது. நான் வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும். நான் யார்? இதற்கு சம்பந்தப்பட்ட இங்கிலீஷ் இடியம், ஆங்கிலத்தில் அமைந்த இடியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்களில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வார்த்தைகள் இருக்கும். இந்த மூன்று வார்த்தைகளும் ஒன்றிணைத்து

கொள்ள முடியாது. நான் வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும். நான் யார்? இதற்கு சம்பந்தப்பட்ட இங்கிலீஷ் இடியம், ஆங்கிலத்தில் அமைந்த இடியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அனுப்பலாம் 9585800003 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்களில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வார்த்தைகள் இருக்கும். இந்த மூன்று வார்த்தைகளும் ஒன்றிணைத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிடலுக்கான ஆன்சர் கிடச்சிரும், இந்த விடுகதைக்கான ஆன்சர் கிடச்சிரும். நான் சிந்தப்படுவேன் ஆனால் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும். நான் யார்? இதற்கான பதில் நீங்கள் அனுப்பலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து.

ஆலங்கொம்பு தண்ணீர் தடாகம் விஜயகுமார் உமாமகேஸ்வரி ஜெய்கணேஷ் அனுப்பியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகரியிலிருந்து வழக்கம் போல சரியான பதிலை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேர்கள் வந்து உங்களோட பதிலை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களை அனுப்பலாம். அதனை தொடர்ந்து அடுத்த நேயர் யாரு, ஐயப்பன் அறந்தாங்கியிலிருந்து விடை அனுப்ப முயற்சி எடுத்திருக்காரு ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து. அதை தொடர்ந்து வழக்கம் போல வந்தாச்சு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பொன்முடி நாகமணி மாலை வணக்கத்தோட ஏ ஹரிஹரன் சரியான பதில் கொடுத்துருக்க முயற்சி எடுத்திருக்காரு. அடுத்தது யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்கனூர் சண்முக நகர் சிவகுமார் மலர்குடி சபரி பிரியா சரோஜினி அனுப்பியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பொள்ளாச்சி செல்வி. பேர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க பதில் அனுப்புங்க. 4:18 மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துகிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி விளையாண்டுருக்கோம் கெட்செட் கோ அப்படின்னா ஆங்கிலத்தில் அமைதா, அதாவது இங்கிலீஷில் இருக்க இடியம் சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் கொடுத்த அந்த கேள்வி என்னன்னா நான் சிந்தப்படுவேன் ஆனால் எடுத்துக்கொள்ள முடியாது, நான் வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும், நான் யார் அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆங்கிலத்தில் அமைந்த இடியமை நீங்கள் அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி, இடியம் நீங்கள் அனுப்பலாம் இந்த எண்களில். தொடர்ந்த நிகழ்ச்சியில் அடுத்ததா 2 3 4

கெட் செட் கோ விளையாண்டுருக்கோம், கேட்டிருந்தோம் இடியம்கான விடுகதை, கேட்டிருந்தோம் இங்கிலீஷ், அதாவது ஆங்கிலத்தில் அமையக்கூடிய இடியம்கான ஒரு நம்ம விடுகதை சொல்லியிருந்தோம். அதற்கான பதிலை நம்ம நேயர்கள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேனகா, விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளம் பகுதியிலிருந்து சரியான பதில், முதல் நேயர் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து முயற்சி எடுத்திருக்காரு. நல் வாழ்த்துக்களோட விஎன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம் பகுதியிலேருந்து வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு சரியான பதில் வந்து அவங்க கொடுக்க முயற்சி எடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லலாம். இல்லை

ரைட், கெட் செட் கோவோட நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்கோம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஆங்கிலத்தில் அமைந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கான விடுக்கதை நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் ரிலேட் பண்ணி அதற்கான இடியமை நீங்கள் கண்டுபிடிச்சு அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் தொடர்ந்து யாரிகரன் முயற்சி எடுத்திருக்காரு. அடுத்தது யார், கரைசிறுமுகையிலேருந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்கள் வந்திருக்கு. கோணமலை ஆனந்தனும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது யார், திருப்பூர் முத்து ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு. ஓகே ரைட், ஸோ தொடர்ந்து அடுத்ததாக இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான கேள்வி என்ன சொல்லியிருந்தோம்னா, நான் சிந்தப்படுவேன் ஆனால் எடுத்துக்கொள்ள முடியாது, நான் வந்தால் ரகசியங்கள் வெளியே

ஏவரும் நான் யார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். நிறைய முயற்சிகள் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தொடர்ந்து அடுத்தது உங்களுக்கான கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். அடுத்த கேள்வி, நான் செலவு இல்லாமல் கொடுக்கப்படுவேன், சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் யார்? அந்த நான் யாரில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, இங்கிலீஷோட இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் இந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்ட இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் என்ன, ஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நீங்கள் அனுப்பலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த எண்களில் நான் செலவு இல்லாமல் கொடுக்கப்படுவேன், சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் யார் அப்படிங்கிறதுக்கு பதில் அனுப்பலாம் இந்த எண்களில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: அப்படிங்கிறத பார்த்தலாம். அடுத்தது யார்? மிக்க மகிழ்ச்சிங்க, எனக்கு தெரியாதம்மா விட்டுருங்கிற மாதிரியான பதில் இது. கணேஷ் சிறுமுகையிலேருந்து முயற்சி எடுத்திருக்காங்க. அடுத்தது யார்? கஞ்சம்பட்டி சண்முகானந்த், ஓகே முயற்சி. அடுத்தது பாண்டிநகர் சிவசங்கர் இந்திராணி, அவங்களும் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. கோணமலை ஆனந்தன், ஒரு வார்த்தையில் அமையாது அது, அது வந்து நாலஞ்சு வார்த்தைகள்லாம் ஒன்று சேர்த்து படிக்கும்போது ஒரு வித்தியாசமான மீனிங் இருக்கும், ஆனால் அது வந்து தொடர்பு படுத்துகிற ஒரு மீனிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய பதில். ஓகே, ராமகிருஷ்ணன் கொழும்புங்கண்டானிலிருந்து முயற்சி. அது தொடர்ந்து முத்துவும் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஆலங்கொம்பு தண்ணித்தடம் பகுதியிலிருந்து முயற்சி எடுத்திருக்காங்க. நோ, கணேஷ் சிறுமுகையிலிருந்து முயற்சி, வாழ்த்துக்கள். குகன் சிந்து கோத்துக்கரியிலிருந்து வழக்கம் போல சரியான பதில் எழுக்க முயற்சி, வாழ்த்துக்கள். எஸ் சூப்பராக வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்த பதில் யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். மூக்கனூர் சண்முக நகர், சிவகுமார் மலர்குடி, வாழ்த்துக்களை மட்டும் வந்திருக்கேன் பதிலை காணுமே. சரி, உங்களுக்கான கேள்வி நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இடியம் ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு தொடர்கள் அல்லது சொற்றொடர்கள் மரபு தொடர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, நேரடியாக பொருள் தராது, மறைமுகமாக சில ஆழமான பொருட்களை தரக்கூடிய சொற்றொடர்கள் தான் வந்துட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்லேயும் அதை வந்து கொடுத்துருக்காங்க, இருக்குது. கழுவுற மீனில் நழுவுற மீன், அடிமேல் அடி, அதாவது தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறது, இந்த மாதிரி இருக்குது. பனைமரத்தில் தேல் கொட்டினா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான மரபு தொடர்கள்லாம் இருக்குது, அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ அது சார்ந்து தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். உங்களுக்கு கேட்குற கேள்வி வந்து ஆங்கிலத்தில் அமைந்த இடியம்ஸோடைய கேள்வியாக இருக்குது. அதை ரிலேட் பண்ணி நீங்கள் இடியம் ஃப்ரேஸை கண்டுபிடிச்சிட்டு பதில் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மீண்டும் உங்களுக்கான இன்னொரு முயற்சி நீங்கள் எடுக்கிறதுக்கு சொல்லிடலாம். நான் சிந்தப்படுவேன், ஆனால் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் வந்தால் ரகசியம் வெளியே வரும், நான் யாருன்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்பெல் த பீன்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான கரெக்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் சீக்கிரம் சொன்னீங்கன்னா அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே வந்து வெளியே சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒருத்தவங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்க சீக்கிரத்தை வெளியே சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து ஷி ஸ்பெல் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் ஸ்பெல் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கான பொருள் வந்து வித்தியாசப்படும், ஆனால் அதில் இருக்க வார்த்தைகளோ எழுத்துக்களோ அந்த உண்மையான பொருளை வந்து அர்த்தப்படுத்தாது. அதற்கு பிஹைண்டில் இருக்க, அதாவது ஹிடன் மீனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மறைப்பொருள் என்ன அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படி உங்களுக்கான கேள்வி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நான் செலவில்லாமல் கொடுக்கப்படுவேன், சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் யார் அப்படிங்கிறதான் கேட்டிருந்தோம். இதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த இடியம் வார்த்தைகள் என்ன, இடியம் ஆங்கிலத்தில் அமைந்த இடியம் அண்ட் ஃப்ரேஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா உங்களோட வாட்ஸ்அப் எண்கள் அனுப்பலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த எண்கள் மூலமா
1: நாளை காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 103 இசையோடு என்றும் நீங்கள்

நான்கு மணி 35 நிமிடத்தில் எழுந்தி இருக்கிறோம். இது கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கோம். இடியம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் வந்து ரிலேட்டடான இடியம்ஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கேள்வி, நான் செலவு இல்லாமல் கொடுக்கப்படுவேன், சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் யார் அப்படிங்கிறது. உங்களுக்கான ஆன்சர் நம்ம சொல்லலாம், கிவ் அ ஹேண்ட் அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில். ஸோ நான் செலவில்லாமல் கொடுக்கப்படுவேன், கை கொடுக்கறதுக்கு யாருக்கும் வந்து செலவாகாது, சில நேரங்களில் மற்றவங்களுக்கு உதவியாக இருப்பேன். கிவ் அ ஹேண்ட், நம்ம வந்து உதவி செய்கிறோம் இல்லையா. ஸோ ஐம் ஹெல்பிங் ஹர் அப்படின்னு சொல்கிறோம். கிவ் அ ஹேண்ட் டு ஹர் அப்படின்னா உங்களோட உதவியை கொடுங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இதுதான் வந்து சரியான பதில். குகன் சிந்து கோத்தகரியிலேருந்து என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா, லேண்ட் அ ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சூப்பர். ஸோ அடுத்தது யார், மாலை வணக்கத்தோட சண்முகசுந்தரம். ஸோ சண்முகசுந்தரம் அனுப்பியிருக்காங்க, ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி, வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஓகே, தர் இஸ் நோ சச் திங்ஸ் ஆஸ் அ ஃப்ரீ லான்ச் அப்படின்னு சொல்லி ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமாமகேஸ்வரி, இவ்வளோ பெரிய சென்டென்ஸா. ஓகே, மேனகா விஜயகுமார் உகத்து நெரஞ்சன் மடத்துக்குளம். ஆஹா, இல்லையே, அது கேள்வி இல்லையே, பட் இடியம் அனுப்பியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தது யார் அப்படின்னா, உங்களதுவே கொடுங்கள், கோணமலை ஆனந்தன் டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணி அனுப்பியிருக்காரு. கை கொடுத்தல், மூக்கனூர் சண்முகநகர், சிவகுமார் மலர்குடி, சபரி பிரியா சரோஜினி அனுப்பியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்காக சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தலாம். நான் ஒரு உண்மையான விலங்கு அல்ல, ஆனால் நான் மிகவும் செலவான ஒன்றை குறிக்கிறேன், அது யார் அப்படிங்கிறது கேள்வி. நான் ஒரு உண்மையான விலங்கு அல்ல, நான் மிகவும் செலவான ஒன்றை குறிக்கிறேன். இதுக்கு ரிலேட்டடாக அமைந்த இடியம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் எண்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

கெட்செட் கோ விளையாண்டுருக்கோம். 4:41 ஆயாச்சு. அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் வந்து பதில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, ஸோ உங்களோட பதில் யாரெல்லாம் எங்கிறது அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தலாம். சூப்பர், குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து சரியான பதில் அனுப்பிவிட்டார். அடுத்தது உமா மகேஷ், உமா கணேஷ், இன்னொரு கன்ஃபியூஷன் சிறுமுகை, எல்லோரும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கோம். ஓகே, மில்க் ஷேக்கா, ஓ இது என்ன வித்தியாசமாக இருக்குது, பதில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நான் இதிலலாம் வரல, பாண்டி நகர் சிவசங்கரேந்திரன் எனக்கு தெரியாது, நான் விட்டுருலுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பட் ஏதோ தெரிந்த விட அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறீங்களா, அது வந்து வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்தது யார்,

0: மேனகா விஜயகுமார் உகித் நிரஞ்சன் மடத்துக்குளம் பகுதியிலிருந்து. எதுவும் திட்டி வைக்கலையேங்கிற மாதிரி இருக்குது பதில். சரி, அடுத்தது யார்? ஓகே, அன்புராணி அனுப்பியிருக்காங்க சென்னையிலேருந்து. நோ, ஓகே, ஏதோ முயற்சி எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் இருக்குது, இந்த இடியும் இருக்குது, பட் முயற்சிக்கான வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஒயிட் எலிஃபெண்ட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ நான் ஒரு உண்மையான விலங்கு அல்ல, ஒயிட் எலிஃபெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, இதுக்கோட மீனிங் இடியம் வந்து வித்தியாசமான ஒரு பொருள்படுது. இதோட இடியம்க்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயிட் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது பயன்பாடு இல்லாத, பராமரிக்க அதிக செலவாகிற ஒரு பொருளை நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒயிட் எலிஃபெண்ட் அப்படின்னு குறிப்பிடுவோம் ஆங்கிலத்தில் இருக்க இடியம் அண்ட் ஃப்ரேசஸில். ஸோ நான் வந்து இதை வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கினேன், ஆனால் பொருள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அங்கேயே தான்ப்போ இருக்குது, ஒரு சும்மா மாதிரி இருக்குதுரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அங்கே ஒயிட் எலிஃபெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சில நேரங்களில் டைரெக்டாக நம்மளால் சில வார்த்தைகளை சொல்ல முடியாது, அது சில பேருக்கு மனசு புண்படும், இல்லை ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, இது தேவையா அப்படின்னு சொன்னால் மனசு வந்து கஷ்டப்பட்டுருவாங்களா, அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த இடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஒயிட் எலிஃபெண்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி நம்ம சொல்லிடலாம். நான் அடிக்கப்படுவேன் ஆனால் கைகளால் இல்லை, இது தூங்க போவதை குறிக்கும். நான் யார்? நான் அடிக்கப்படுவேன் ஆனால் கைகளால் இல்லை, இது தூங்க போவதை குறிக்கும். நான் யார்? இதுக்கு ரிலேட்டடான இடியம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு.
1: நீங்கள் லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

8:48 நிமிடமாயாச்சு. கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல்களை கேட்டரசோம். உங்களுக்கான இடியம் கண்டுபிடிக்க இருக்கு. நம்ம கேள்வி சொல்லியிருந்தோம் இல்லையா, நான் அடிக்கப்படுவேன் ஆனால் கைகளால் இல்லை, இது தூங்க போவதை குறிக்கும் அப்படிங்கிறது இடியமுடைய அர்த்தம். அதுக்கான விடுகதை சொல்லியாச்சு. யாரெல்லாம் இங்கிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஓகே, கோணமலை ஆனந்தன் முயற்சி, அடுத்தது மேனகா விஜயகுமார், உயர்த்து நிரஞ்சன் மடத்துக்குளம் பகுதியிலேருந்து. ஓகே, ஒரு ஆக்சுவலி இந்த அடிக்கப்படுவேன் அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ணி ஒரு இடியம் வந்து சொல்லியிருக்காங்க, பட் அது இல்லை நம்ம சொன்ன இடியம். கோவை ரவி அனுப்பியிருக்காங்க, அவங்களும் முயற்சி எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது யார், சிறுமுகையிலேருந்து கணேஷ் சிறுமுகையிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து வழக்கம் போல் சரியான பதில் அனுப்பியாச்சு. ராமகிருஷ்ணன் கொலமங்கொண்டானிலிருந்து முயற்சி எடுத்திருக்காங்க. ரங்கசாமி ஒண்டிபுதுலேருந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்கள். அடுத்தது யார், ரமண முதலி புதிர் பகுதியிலேருந்து சுதாகர் ஜீவா வந்து முயற்சி எடுத்திருக்காரு. ரைட்டு, இப்படியே முயற்சி எடுக்கலாம், இன்னும் ஒரே ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி, நான் அடிக்கப்படுவேன் ஆனால் கைகளால் இல்லை, இது தூங்க போவதை குறிக்கும், நான் யார் அப்படிங்கிறதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கு ரிலேட்டடான இடியம் நீங்கள் அனுப்பலாம்.

4:55 இணைந்திருந்தோம். இதுவரையில் கேட்செட் கோ நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து என்னமோ விளையாட்டு நாவரில் எப்போ போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பியிருந்ததெல்லாம் வந்து இருந்தாலும் என்னென்னா ஒரு புதுமுயற்சி நல்ல ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம புதுசாக கேட்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த விளையாட்டு. பாண்டியன் நகர் சிவசங்கர் இந்திராணி என்னமோ முயற்சி எடுத்திருக்காங்க. சரியான பதில் அனுப்புனது யாருன்னா அன்புராணி வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது யாரு, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலிருந்து, அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் அனுப்பியிருக்காங்க, தென் புன்முடி நாகமணி. ஓகே, பல்வேறு முயற்சிகளுங்க இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைவான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட் த சாக் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக சொன்ன அந்த இடியமோட விடுகதையோட ஆன்சர் ஹிட் த சாக் என்னன்னா கோ டு பெட் அப்படிங்கிறதான் அதோடைய பதில். கோ டு பெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதற்கு ஹிட் த சாக் அப்படிங்கிறது வந்துட்டு இடியமில் யூஸ் பண்ணுறது தான், ரைட். ஸோ பொதுவாக வந்து ஒரு மொழியில் ஆளுமைப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பேசுகிற ஆங்கிலமே வித்தியாசப்படும். என்ன இவங்க ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் அவங்க பேசுகிறது நம்ம டே டு டே எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃப்ரேஸாக தான் இருக்கும். பட் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு இடியம் வந்து கண்டுபிடிச்சி அதை படித்து டெய்லி யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொழி ஆளுமே அடுத்த லெவலுக்கு போகும் ஆங்கிலத்தில் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே யாகேல்.

பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 15 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 219 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. அண்ணாநகர், திருவிக்க நகர், கோபிச்செட்டிப்பாளையம், தஞ்சாவூர், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தவேகா 101 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும், பாளையங்கோட்டை தொகுதியில் திரு அப்துல் வஹாபும், உடுமலைப்பேட்டை தொகுதியில் திரு ஜெயக்குமாரும், திருச்சி மேற்கு தொகுதியில் திரு கே என் நேருவும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேகா தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுக 53 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 44 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8539 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 90,278 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 741 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 17,366 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளரும் அமைச்சருமான திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேகா வேட்பாளர் திரு சுதாகர் முன்னிலை பெற்றுள்ளார். தவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி,

0: காத்தாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி மற்றும் ஓட்டப்பிடாரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், விராலிமலை, திருமயம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர், தளி மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் கரெக்டாக 5:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சவானம். ஒவ்வொரு நாளும் இந்த ஈவினிங் 5 to 6 அப்படிங்கிறது சித்திரச்சவானத்தில் நிறைய அனுபவங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் பகிரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நிறைய விஷயங்களை பேசி பகிர்றதுக்காக இன்றைக்கி நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதனால் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட பேச போகிறது வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். டி ராஜகுமாரி, திருநங்கை, பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய நேரத்துக்கு. இப்பவே சொல்லிடுறேன். ஓகே, ரைட். பொதுவா இந்த கலை அப்படின்னு ஒரு விஷயத்தின் மேல ஆர்வம் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அவ்வளவு ஈஸியா அது வர்றது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே படிப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவமா இருக்கும். அப்படி இல்லைன்னா குடும்ப சூழல் காரணமாக வேலை அந்த மாதிரி போயிடுவாங்க. ஒரு கலையில் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. அதை எப்படி நீங்கள் முழு மூச்சாக எடுத்துக்கிட்டீங்க? முதன் முதல்ல அது வர்றதுக்கான ஆர்வம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு உங்களுக்கு?
1: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பரதக்கலை வந்து பாரம்பரிய மிக்கது, காலங்காலமாக உலகியல் நடக்கும் வடிக்கையில் இருக்கிறது இது. ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலரால மட்டும்தான் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு காலம் எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாரும் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு வந்திருக்கு இந்த சமயத்துல. ஆனா நான் எப்படி இதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கறது ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இது.
0: சொல்லுங்களேன்.
1: எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி ஈடுபாடுனே தெரியாது. ஆனா ஆக்சுவலா எனக்கு ஒரு 8 to 9 இருக்கும்போது கூட திரைப்படங்கள்ல இருக்கிற அந்த நடனத்தை பார்த்து அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணி நான் ஆடுவேன்.
0: ஓ, நீங்க வீட்ல தனியா பிராக்டிஸ் பண்ணி பாப்பீங்க?
1: ஆமா.
0: ஓகே.
1: அது இந்த டிவில அந்த பரதநாட்டிய பாட்டுக்காகவே போய் டிவி முன்னாடி உட்காருவோம்.
0: ஓ, கிரேட்.
1: அந்த பாட்டு பார்க்கணும், அந்த படம் இன்னைக்கு போடுறாங்க பரதநாட்டிய பாட்டு இருக்கிற படம் அப்படின்னா அந்த படத்தை பார்ப்போம். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்துக்கு என்ன ஊத்துற மாதிரி ஒரு நிகழ்ச்சி, நான் வந்து 4வது படிக்கும் போது ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன். அப்ப அங்க இருக்கிறவங்க என்னைய வந்து ஒரு விசேஷமான நாள், இந்த மாதிரி நாளையில என்னை ஆட வச்சு பாப்பேன்.

0: பங்கு.
1: ஓ சொல்லுங்க.
0: அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேரங்கள்ல என்னை ஆட வச்சு பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அது மாதிரி ஆடுறது
1: இல்லைன்னா.
0: அப்படி இருக்கும்போது ஆனா இத முறையா கத்துக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா எங்க தாராபுரத்துல அகத்தீஸ்வரர் கோவில ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 5:30 வரைக்கும் நாட்டிய நிகழ்ச்சி, பக்தி இசை பாடல், சொற்பொழிவு இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். அப்ப நான் சின்ன வயசுல அங்க போய் அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்ப இந்த ஸ்டேஜ்ல ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள தூண்டிக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் எனக்கு தாராபுரம் சண்முக மாஸ்டர் வந்து என்னோட 5வது படிக்கும் போது எனக்கு அவரு பார்த்தேன்.
1: நானு
0: அவரை பார்த்து அவர்கிட்ட போய் டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவரை போற இடத்துல எல்லாம் பின்னாடியே போய் அவரை பார்த்து பேசி எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சி அவர் எனக்கு கத்துக் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத முதல் நபர்னா அவரு தான், தாராபுரம் சண்முகம் டான்ஸ் மாஸ்டரு. ஏன்னா எனக்கு கத்து கொடுத்த காலங்கள்ல அவரு என்கிட்ட இருந்து 1 ரூபாய் கூட வாங்காதவரு.
1: பெரிய விஷயம் இதெல்லாம்.
0: அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு கத்துக் கொடுத்தாரு, டான்ஸ் மட்டும் இல்லாம. ஏன்னா என்னுடைய அடிப்படை பரதநாட்டிய பயிற்சி அவரு தான் கத்துக் கொடுத்தது.
1: ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல சினிமா திரைப்பட பாடலை பார்க்கும்போது, குறிப்பா அந்த பரதநாட்டிய பாடலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அது கத்துக்கணுமே அப்படின்னு நம்ம போறோம், ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்குது, அதை முறையா சொல்லித்தரேன்னு ஒரு ஆசிரியரும் கிடைச்சிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் இதை வந்து முறையா நம்ம படிக்கணும், பட்டங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? ஏன்னா ஆர்வம் நீங்க ஆடிடலாம், ப்ராக்டிஸ் பண்ண ஒரு குரு கிடைச்சார்னா ஆடிடலாம். இதை முறையா நம்ம வந்து படிச்சு கத்து பட்டம் வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்ப வந்தது?
0: அது எப்படி வந்ததுன்னா, எனக்கு நிறைய நான் இந்த பட்டங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து எங்க மாஸ்டரோட சேர்ந்தும் சரி, எங்க ஊர் கோவில் திருவிழாக்கள்லயும் சரி, எல்லா இடங்கள்லயும் நான் நிறைய ஆடி இருக்கேன், நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா அக்க நான் ஒரு டீச்சரா வரணும், 4 குழந்தைகளுக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு பாக்கும்போது, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப எல்லாமே அகடமிக் இயர். இதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அல்லது ஒரு பேஷனுக்காகவோ, இல்ல தங்களோட குழந்தைகள் வந்து இந்த கோவில் ஆடணும் அந்த கோவில் ஆடணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்காகவும் நிறைய பேர் கத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா பக்கத்துலயும் இத வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அல்லது ஒரு ப்ரொஃபஷனல், இவங்க வந்து இது ஒரு டீச்சரா போலாம் ப்ரொஃபஷனா போலாம் இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால நான் யோசனை பண்ணேன், நமக்கு வந்து நம்மளுடைய அகடமிக் குவாலிபிகேஷனை நம்ம வளர்த்துக்கணும், ஆனா அது வந்து நம்ம டான்ஸ்லதான் வளர்த்துக்கணும் அப்படிங்கறத நான் உறுதியானேன். அதனாலதான் நான் வந்து தமிழிசை கல்லூரியில போயிட்டு ஆடல் கலைமணி டிப்ளமா 3 வருஷமும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நட்வாங்க கலைமணி டிப்ளமா 1 வருஷமும், அதுக்கப்புறம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைனான்ஸ் யூனிவர்சிட்டியில எம்ஏ 3 வருஷமும், எம்ஏ 2 வருஷம், பிஏ 3 வருஷம் இது படிச்சுட்டு, இப்ப வந்து பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஐஸ்வரி கணேசன் சாருக்கு அவருக்கு இன்னுமே நாங்க காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன்னா, இந்த நான் பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில வர்ற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பீஸும் கிடையாதுன்னு அவர் எனக்கு 100% ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காரு.
1: இது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி நம்ம வரும்போது இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைக்கும் போதும், அது இன்னொன்று திறமைக்கான விஷயமா கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பரான விஷயம். எஸ், இதை நம்ம பெருமையாகவே சொல்லலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் முனைவர் டி ராஜகுமாரி, திருநங்கை பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட். அவரோட இன்னும் பேசி பகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு துறையில் நம்ம உள்ள போகிறது மட்டும் இல்லாமல் அதை முறையாக கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயம் இருக்குது பாருங்க, அது கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி சிறு விளம்பரம்.
2: லிவர் ட்ரீட்மென்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபினியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCH-ல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபினியன் கேம்ப் April 20 to May 6 காலை 9:00 to 2:00. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்ட்மென்ட் கால் 8754887568. April 20 to May 6 காலை 9:00 to 2:00. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. For appointment call 8754887568.

0: அக்கா நான் வந்து வெளிநாடு போற மாதிரி சூழ்நிலை இருக்கு, என்னோட கிளாஸ் நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன கூட்டிட்டு போனாங்க.
1: ஓகே,
0: ஆமா, நல்ல தோழி. அப்போ அவங்க கூட்டிட்டு போனாங்க. அவங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த கிளாஸ்ல போகும்போது பசங்கள்ல ஒரு மிரட்சிய பார்த்தாங்க. வந்திருக்காங்க, இவங்க எப்படி சொல்லி தருவாங்க, திட்டுவாங்களா, மிரட்டுவாங்களா, அடிப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அப்புறம் புதுசா இருக்குல்ல, ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு தோற்றம், இப்படி வந்திருக்காங்க எப்படி இருக்கும். ஏன்னா அப்ப ஸ்டூடெண்ட் கம்மியா தான் இருந்தாங்க, அவங்க ஒரு 10 ஸ்டூடெண்ட் எங்கிட்ட விட்டுட்டு போனாங்க பாத்துக்க சொல்லி. அங்க வந்திருந்தேன். அப்புறம் ஒரு கிளாஸ் ஆச்சு, ரெண்டு கிளாஸ் ஆச்சு, மூணு கிளாஸ் ஆச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பசங்களுக்கு. ஆமா, ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அடிப்படையில எனக்கு வந்து குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எங்க வீட்லயே வந்து எங்க அக்கா பசங்கள நான் குழந்தைகள் இருந்து ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இடையில அவங்க ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் சென்னைக்கே வந்தேன். அதனால அந்த குழந்தைகள் பராமரிப்பு, அந்த குழந்தைங்க வளர்க்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அந்த குழந்தைகளுக்கிட்ட நான் நடந்துக்கிறது, கேர் பண்றது, அவங்களுக்கு இதமா சொல்லித்தரது, இது எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அதுக்கப்புறம் படிப்படியா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கொரோனான்னு ஒரு பீரியட் வந்துச்சு பாருங்க, அது வரைக்கும் நான் அங்க சென்னையில வகுப்பு எடுத்துட்டு இருந்தேன். இந்த 10 பேர்ல ஆரம்பிச்சது நான் அந்த கொரோனா பீரியட்ல. நான் திரும்ப தாராபுரம் வரும்போது எங்க சென்னையில 30 ஸ்டூடெண்ட் எங்கிட்ட இருந்தாங்க.
1: 30?
0: ஆமா,
1: இன்னும் 2 மடங்கு ஆயிருக்கு.
0: ஆமா, 2 மடங்கு அதிக ஸ்டூடெண்ட் அங்க இருந்தாங்க. நல்லா போயிட்டு இருந்தது. என்னவோ ஒரு சூழ்நிலை, உலக மக்களுக்கே தலையில திருப்பி போடுற வரை இந்த கொரோனான்னு ஒரு நோய், கொடிய நோய் வந்தது, எல்லாரோட வாழ்க்கையும் திருப்பி போட்டுருது. அந்த டைம்லதான் எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேரும் தவறி போனாங்க. அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்காகவே நான் சென்னையில என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வந்தேன். இங்க வந்து ஒரு 2 வருஷம் அவங்க கூட இருந்தேன். அவங்களுக்கான எல்லா பணியையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப என் அக்கா பொண்ணு கூட தான் நான் இருக்கேன். ஆமா, அவங்க குழந்தைய பாத்துக்கிட்டு நான் இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஆள் வேணும் அப்படிங்கறக்காக. எங்க அம்மாவும் அப்பாவும் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் சப்போர்ட்டா இருக்கேன்.
1: சூப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே எப்போ நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு தோணிடும். ஆனால் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ உங்களை ஆட வைக்கணும், அது முறையாக சொல்லிக் கொடுக்கணும். சில பேருக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அது பொழுதுபோக்காக இருக்கலாம். சில பேருக்கு வீட்டில் இருக்க முடியல, ஏதோ போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். சில பேர் ரொம்ப பேஷனோட இதை முறையாக கற்றுக்கணுமே அப்படின்னு அனுப்புவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாத ஒரு திருநங்கையாக இருக்கிற போது இப்படி ஒரு மாணவர்கள் உங்கள்கிட்ட வரும்போது அதை கத்துக்கிறது எவ்வளவு ஈஸியா இருந்ததா, அது எப்படி அதை பாத்துக்கிட்டாங்க அவங்க?
0: முதல்ல குழந்தைகளுக்கு யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட குழந்தைகிட்ட வந்து குழந்தை மாதிரியே நடக்கணும்.
1: கரெக்ட், கரெக்ட்.
0: டீச்சர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது குழந்தைங்க கொஞ்சம் மிரள்றாங்க எப்பவுமே.
1: உண்மைதான்.
0: ஸ்கூல் லெவல்ல இருந்தாலும் சரி, காலேஜ் லெவலா இருந்தாலும் சரி, எந்த லெவலா இருந்தாலும் டீச்சர் அப்படிங்கும் போது ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மிரளுவாங்க. ஆனா என்னை யாரும் அங்க டீச்சர்னே கூப்பிட மாட்டாங்க, கிளாஸ்ல அக்கானு தான் கூப்பிடுவாங்க.
1: கிரேட். இன்னொன்னு என்னன்னா, சொல்லுங்க.
0: அதுதான் ஒரு பாண்டிங் கிடைக்கும் சிஸ்டருக்குள்ள. அக்கா அக்கானா உரிமையை என்ன வேணா சொல்ல முடியும், எது வேணா கேட்க முடியும். ஆடும்போது அக்கா கால் வலிக்குது, உட்காந்துக்கிட்டா உட்காந்துக்க, உனக்கு தெரியலையா எனக்கு கேளு சொல்லித்தரேன், இது எல்லாமே உண்டு. சின்ன சின்ன கதைகள் எல்லாம் சொல்லித்தர உண்டு. அவங்களுக்கு வகுப்புல அந்த கால் வலி, டயர்டு வராம இருக்கிறதுக்கு இடையில இடையில உட்கார வச்சு நடனத்தை பத்தின வரலாறு, நாட்டிய சாஸ்திரம் என்னெல்லாம் சொல்லியிருக்குது, நடனத்துல இருக்கிற முதிரிகள் பத்தி, அபிநயங்கள் பத்தி, பாதபேதங்கள் பத்தி, இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன கதை மூலமா சொல்லித்தரும். தியரியா கொண்டுட்டு போனா மனசுல பதியறது ரொம்ப லேட் ஆகும். இத குழந்தைங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். கதை சொன்னா அந்த கதைய அப்படியே மனசுல பாடமா பதிஞ்சுப்பாங்க.
1: சொல்லிக் கொடுக்குற விதம் ஒன்று இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இன்னொன்னு, பாவம், ராகம், தாளம், அதுதான் வந்து பரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி நட்டுவாங்கமா இருக்கட்டும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா இந்த அரைமண்டி அப்படின்ற சில விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி முறையா சின்ன சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கு நீங்க உங்க மாணவர்களை ஃபர்ஸ்ட் மனதளவுல எப்படி தயார் பண்றீங்க?
0: மனதளவுல தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு

0: 5:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது சித்திரச்செவ்வனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முனைவர் டி ராஜகுமாரி திருநங்கை பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. மேம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்வம் வந்தாச்சு, அதன் மூலமா ஒரு கலையை தேர்ந்தெடுத்தாச்சு, அதுல பயணப்பட ஆரம்பிச்சாச்சு. பட் அதை முறையாக கத்துக்கணும், நிறைய படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற உறவு வந்துச்சு. முதன் முதலாக இதை நம்ம வந்து வகுப்பாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததுண்டா?
1: நடந்தது சார், நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 2011 முதல் முதல்ல கிளாஸுக்கு போறேன். அங்க ஏன்னா அங்க வந்து என்னோட தோழி தான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க.
0: சரி,
1: அவங்க வந்து

0: நடனம்னா என்னன்னு புரியணும். நம்ம வந்துட்டோம், அம்மா டான்ஸ் ஆட அனுப்பியிருக்காங்க, அப்பா டான்ஸ் ஆட அனுப்பியிருக்காங்க, நமக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஆடணும் அப்படின்னு வந்தா முதல்ல அவங்களுக்கு வந்து எடுத்ததையும் இந்த ஆடு தட்டடப்பாடு நாட்டடப்பாடு இதாடு இதாடுன்னு போட்டு அடிச்சு பிழிய கூடாது அவங்கள. அவங்களுக்கு நடனம்னா என்னன்னு புரியணும், அந்த நடனம் ஆடுறதுனால நமக்கு என்னென்ன பயன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அரைமண்டிக்கு வருவாங்க. எடுத்ததையுமே நீ அரைமண்டி உட்காந்துதான் ஒரு மணி நேரத்துக்கு நீ ஆடியே ஆகணும் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் அந்த குழந்தை கிளாஸ்க்கே வரமாட்டா. அதனால அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் முதல்ல தட்டுறது எப்படி தட்டணும். ஏன்னா நான் முத முத டான்ஸ் கிளாஸ் சேரும்போது எங்க மாஸ்டர் தட்டடவு நாட்டடவு இந்த ரெண்டு அடவை மட்டும் ஒரு வருஷம் எனக்கு எடுத்தாரு.
1: ரெண்டு மட்டும் ஒரு வருஷங்களா?
0: ஆமா, அதை மட்டுமே ஒரு வருஷம் சொல்லி கொடுத்தாருங்க சாரு.
1: இது முறையா அது கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வரணும்ன்றதுக்காகவா இல்ல?
0: ஆமா, பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக.
1: இல்ல, சில குருமார்கள் அப்படிதான் இல்லீங்களா, அது கரெக்டாக வர வரைக்கும் விடவே மாட்டாங்க. சில பேர் வந்து பரவாயில்ல சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விட்டுருவாங்க, பட் சில குருமார்கள் வந்து பெர்ஃபெக்ஷன் வந்தால் மட்டும்தான் உன்னை விடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் எப்படி ஸ்ட்ரிக்டான குருமாரா இல்லை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான குருமாரா?
0: அது ரெண்டுலையுமே சேர்க்க முடியாது, ஃப்ளெக்சிபிளும் சேர்க்க முடியாது, ஸ்ட்ரிக்ட்லையும் சேர்க்க முடியாது. நான் ரொம்ப அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு அடவு ஆடுறாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாகவும் வரணும், அவங்களுக்கு அதுல கஷ்டம் தெரியாமையும் வரணும், ஆனா அவங்க பெர்ஃபெக்ட்டா ஆடணும். அத சொல்லுவேன், ரெண்டுமே இருக்கும், ஃப்ளெக்சிபிளாவும் இருப்பேன், சில நேரங்கள்ல ரொம்ப கண்டிஷனா இருப்பேன். நீ இந்த அரைமண்டி போட்டே தான் ஆகணுமா, இல்லைன்னா இது வேற லெவலுக்கு போக முடியாது. அரைமண்டி இல்லாத ஆட்டம் அரைகுற ஆட்டம்னு சொல்லுவாங்க, பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் உங்க காதுபட சொல்லியே நான் கேட்டிருக்கேன், அரைமண்டி இல்லாத ஆட்டம் அரைகுற ஆட்டம் அப்படிதான் சொல்லுவாங்க. அடவுகள் நம்ம ஆடும் போது அந்த அரைமண்டிங்கிறது ஒண்ணு போட்டாதான் அது அழகா இருக்கும், அது அந்த பசங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. நீ வந்து அழகான டான்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பமா, முன்னாடி ஃபேன் இருக்கும், நீ நல்லா அரைமண்டி உட்காந்தாதான் அந்த ஃபேன் அப்படி ரவுண்டா விரிஞ்சு ரொம்ப அழகா தெரியும், அப்பதான் நீ இன்னும் அழகா தெரியவ அப்படின்னு சொல்லுவேன்.
1: ஏன்னா
0: அழகா இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஆசை இருக்கும்.
1: நிறைய மேடைகள் பாத்திருப்பீங்க, அது போட்டியாவும் இருந்திருக்கலாம் இல்ல நீங்க ஒரு அரங்கேற்றமாவும் இருந்திருக்கலாம். இந்த அரங்கேற்றம் முதல் அரங்கேற்றம் எப்போ நிகழ்த்தினீங்க, நீங்க எப்போ நடந்தது அது?
0: அரங்கேற்றம் அரங்கேற்றம் வந்து நான் 2000 முன்னாடி தாராபுரத்துல எங்க சாரு கிட்ட பண்ணிக்கிட்டேன். ஆனா முறையா நான் படிச்சது 2011 இருந்துதான்.
1: ஏன்னா
0: அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட வாழ்க்கை ரொம்ப வந்து எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஏழ்மையானது எங்க வீடு. நான் சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்க போகும்போது எங்க வீடு ஏழ்மையான வீடுதான். அதுக்கப்புறம் 10th வரைக்கும் மட்டும்தான் என்னால முதல்ல படிக்க முடிஞ்சது. 10th அப்புறம் எங்க வீட்டுல வந்து என்னைய படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை இல்ல. 10th முடிச்சதையும் நான் நூல் மில்லுல வேலைக்கு சேர்ந்தேன். 14 நான் நூல் மில்லுக்கு வேலைக்கு போனேன். அந்த நூல் மில்லுல ஒரு நாளைக்கு 8 சம்பளம் கொடுத்தாங்க.
1: 8
0: ஆமா, அந்த 8 வாங்கி வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு நான் என்னோட டான்ஸ் கிளாஸும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் வந்து 2 படிச்சேன், டைப் ரைட்டிங் படிச்சேன், கம்ப்யூட்டர் படிச்சேன். இது எல்லாத்தையும் நான் என்னைய தயார்படுத்திக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில வந்து அந்த மில்லுல வேலை செய்யும் போது நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்கு, அது நான் வெளியே சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா பக்கம் இருக்கு, திருநங்கைகள் வாழ்ல பின்னோக்கி போகும்போது அவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்கு.
1: கண்டிப்பா இதை நம்ம அந்த இடத்துல அதை உடைச்சுதான் நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க பொதுவா நீங்க இன்னொன்னு குறிப்பா பெண்களும் சரி நிறைய இப்ப எல்லாம் சில இடத்துல ஆண்களும் சரி அது நிறைய உடைச்சுதான் வெளியே வர வேண்டியிருக்கு. அந்த மன தைரியம் எப்படி நீங்க உங்களுக்குள்ள வர வச்சுக்கிறீங்க? ஏன்னா 10th அப்புறம் படிக்க முடியாத சூழல், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம நிலைநிறுத்திக்கணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல வந்து வருமானம் ஈட்டணும், நம்மளை வந்து பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் படிப்பு ரீதியாகவும் தன்னை வந்து முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் தைரியம் யாருகிட்ட இருந்து வந்தது? உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு?
0: இன்ஸ்பிரேஷன் சொல்றத விட எங்க வீட்டுல வந்து நீ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல இருந்துதான் நான் வந்து ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தேன். நான் வந்து

0: இல்ல என்னை 11வது சேர்த்துங்கன்னு எங்க அப்பாட்ட ஒரு சின்ன போராட்டம் பண்ணேன். ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருந்து
1: போடு உண்ணாவிரதம்.
0: ஆமா, ஆனா அவர் வந்து சொல்லிட்டாரு ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கறதுக்கெல்லாம் பணம் இல்ல, நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? சோ பணம் இல்லாதனாலதான் நீங்க நீ படிக்க வைக்கல. அப்ப அந்த பணம் இனிமே நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நான் உங்களுக்கு தருவேன். அது சொல்லிட்டு நான் அந்த நூல் மில்ல போய் வேலைக்கு சேர்ந்தேன்.
1: இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் நிறைய இருக்கு கேட்கறதுக்காக தொடர்ந்து பேசலாம். 5:29 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள், நாங்கள் பேச நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க சித்திரச்சவானத்தில். டி ராஜகுமாரி, முனைவர் டி ராஜகுமாரி, திருநங்கை, பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட், நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டுருக்காங்க. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நேர்களுக்கு ஒரு நினைவட்டலும் கூட, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள்.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 முதல் மதியம் 2 வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 5:34, இது சித்திரச்சவானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காங்க முனைவர் டி ராஜகுமாரி, திருநங்கை, பரதநாட்டியம் கலைஞர். ஸோ நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டுருக்கோம் மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க குழந்தைங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக கையாளணும், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னால் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு குரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட இருந்து என்ன எடுக்கணுங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சந்தித்த மாணவர்களில் உங்களால் மறக்கவே முடியாது, அது குட்டியாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம், ஒரு மாணவர் யார் அது?
1: அந்த மாதிரி நிறைய குட்டீஸ் இருக்காங்க, எல்லாரும் நான் மறக்கிறேனா இல்லையா அவங்க என்னை மறக்கவே மாட்டாங்க. அவ்வளவு நல்ல குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க
0: பேர் சொன்னா மாட்டிப்பீங்கன்னு
1: பாக்கீங்களா? பேரெல்லாம் சட்டுன்னு ஞாபகத்து பெறலாம்.
0: சரி, பரவாயில்ல.
1: குழந்தைகள் எல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க, சொல்லி கொடுத்தா அப்படியே ஆடுவாங்க. நாங்க சிவராத்திரிக்கு அந்த 2011 இருந்து அந்த 2020 வரைக்கும் நான் அவங்க கூட டிராவல் பண்ணிருக்கேன். அந்த சிவராத்திரி அன்னைக்கு நாங்க வரும் ஒரு 9 கோயிலுக்கு போவோம், நம்ம கையில ஐய இதுன்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது அந்த குழந்தைகளும் வருவாங்க, எல்லாரும் 4வது படிக்கிறவங்க, 5வது படிக்கிறவங்க, 8வது படிக்கிறவங்க, இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அந்நைட் ஃபுல்லா முழிச்சிருப்பாங்க, சாயந்தரம் 5 மணிலிருந்து காலையில 5:30 வரைக்கும் முழிச்சு கோவில்ல அவங்களுடைய நடன சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் முழிக்கிறது இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கெல்லாம் அந்த குழந்தைங்க என் கூட டிராவல் பண்ணும்போது அக்கா அக்கான்னு என்ன சுத்திட்டு அவ்வளவு அழகா வருவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
0: முன்னால் அந்த முதல் குருவை சந்திக்கக்கூடிய, அதுக்கப்புறம் நீங்க ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க முறையா இதெல்லாம் கத்துக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்பயாவது அந்த முதல் குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு?
1: போனவர் அவரு, அது என்னால இன்னும் அவருடைய இழப்ப என்னால ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு பெரிய மன கஷ்டத்தோடதான் இருக்கேன் ஒவ்வொரு தடவை அவரை நினைக்கும் போதும். அவரு மனசுல நான் அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கேன்னு அவங்க வைஃப் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அவரு இறக்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னோட பேரு ராஜுன்னு சொல்லுவாரு அவரு. ராஜு, நாளைக்கு மேக்கப் இருக்குது, எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னால அதை இன்னும் மனசளவுல ஜீர்ணிக்கவே முடியல.
0: ஆனா அவர் போட்ட விதை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு
1: என்னால ஜீர்ணிக்க முடியல இன்னைக்கும்.
0: அது கண்டிப்பா கடினமான ஒரு சூழலா தான் இருக்கும். பட் ஆனா அவர் அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவர் கண்டிப்பா அதை சந்தோஷப்பட்டிருப்பார். இன்னைக்கு உங்களால

0: எத்தனை குழந்தைகள் வந்து அதை பயன்படுது அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு துறையை எடுத்து அதில் வந்து நம்ம முழு மூச்சாக முறையாக அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அதை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வந்து அதை பார்க்கப்படுது. அது வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகவும் இன்றைக்கி மாறிட்டு வருது நிறைய இடத்துல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் முறையாக நிறைய குருமார்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல நீங்கள் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்க? நிறைய இதுக்கான புத்தகங்கள் படிக்கிறதோ இல்லை அதுக்கான தேடல்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் இப்போவும்?
1: நான் வந்து ஒரு 2000 ஒரு புத்தக கண்காட்சிக்கு போனேன் சார். அது சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. அந்த புத்தக கண்காட்சியில பரதம் புரிதல் எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சேன், வாங்கினேன் 2000 வாங்கினேன். அப்ப இருந்து இன்ன வரைக்கும் புதுசு புதுசா டான்ஸ பத்தியோ மியூசிக்க பத்தியோ தமிழ் இலக்கியங்களை பத்தியோ எந்த புக்கு கண்ணில் பட்டாலும் நான்
0: வாங்கிடுவேன்.
1: நான் ஒரு லைப்ரரி வச்சிருக்கேன் வீட்டுல
0: பாருங்களேன்.
1: டான்ஸ் மியூசிக் தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாறு இத பத்தின நிறைய புத்தகங்கள் பக்தி இலக்கிய புத்தகங்கள் இது எல்லாமே சேர்த்து எங்க வீட்டுல ஒரு பெரிய ஃபுல் பீரோ நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன் நான்.
0: பாருங்க இது எந்த அளவுக்கு
1: என்னோட நண்பர்களுக்கும் நான் ரெஃபரன்ஸுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுப்பேன் எங்க இருந்து. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து புக் எடுத்து போயிட்டு அவங்களுக்கு படிக்க முடியாத சூழ்நிலையில நான் அந்த புக்ல இருந்து ஜெராக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி எல்லாம் நான் எல்லாருக்கும் பண்ணுவேன்.
0: இதெல்லாம் நல்ல விஷயம். அது நீங்க நிறைய இடங்களுக்கு நடுவராக போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கும். அதாவது முதல் நீங்க ஒரு மாணவர், அப்புறம் அதை நீங்க முறையா படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் ஆகிறீங்க, இப்போ நீங்க நிறைய இடங்களில் வந்து நடுவராக போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க முன்னாடி ஆரம்பிச்ச அந்த கலையில் இருக்கிற சுவாரஸ்யங்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன அப்டேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாறுதல் உட்பட்டிருக்குன்னு அது நினைக்கிறீங்க
1: நீங்க? நிறைய இடத்துக்கு இந்த நடன போட்டிகளுக்கு நடுவரா போயிருக்கேன். ஆனா என்னுடைய இது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா போனது வந்து பாத்தீங்கன்னா நான் 8th படிக்கும் போது ஒரு பாட்டு போட்டிக்கு தான் நான் போனது. போயிட்டு பாரதியாரோட பாட்டு அதுக்கு 2 மேல எனக்கு பாட தெரியல அப்படிங்கறத விட கூட்டத்தை பார்த்து பயம். 2 மட்டும் நான் பாடிட்டு இறங்கி வந்துட்டேன். அதுவே என்னோட பெரிய சுவாரஸ்யமான கதையில அப்படி இருந்த நான் வந்து எனக்கு நிறைய திறமைகள் எல்லாம் வளர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஜட்ஜா போறதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஞானம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து டாக்டர் சுமதி இருக்காங்க தமிழ் இசை கல்லூரியில பிரின்சிபலா இருந்தாங்க. நான் முத 2011 நான் ஆடல் கலைமணிக்கு கத்துக்க போகும்போது அவங்கதான் முதல்வரா இருந்தாங்க. அங்க அவங்கதான் என்னை கூப்பிட்டு எனக்கு அங்க அட்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காலேஜ் கேம்பஸ்ல கூட எனக்கு கால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா முன்னாடி இருக்கிற காவலர்கள் வந்து திருநங்கைன்னா அப்ப ஒரு புரிதலும் இருந்திருக்காது. அவங்க அந்த கால உள்ள போகும்போதே அப்படின்லாம் யாரையும் பார்க்க முடியாதுமான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப ஒரு தடவை அவங்க என்னை பார்த்துட்டு இவங்க வந்திருக்காங்க ஏன் அவங்கள போக சொல்றீங்க உள்ள வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டு என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்போ அவங்க வந்து அங்க ஆடல் கலைமணிக்கு அட்மிஷன் கொடுத்தாங்க. அப்போதான் அவங்க கூட இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீஸ் கட்டுவீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் நானு இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் மேம், நானு வேலைக்கு தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைச்சதே நான் கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னோட சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தாங்க, டைப்ரைட்டிங் தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு. அப்ப நீங்க உங்க இந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி காட்டுங்க, நான் வேலைக்கு சேர்ந்து விட்டேன்னு டைப் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க அவங்க. நான் வேலைக்கு சேர்ந்து விட்டேன், நீங்க தமிழ்ல டைப் பண்ணி காட்டுங்க அப்படின்னாங்க. நான் டைப் பண்ணி
0: காட்டினேன்.
1: ஆமா, அதுதான் என்னுடைய முதல் டைப்பிங் அந்த தமிழ் இசை கல்லூரிக்குள்ள. அதுதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் அவங்க கொடுத்தது. அந்த மாதிரி போது அவங்க நிறைய அங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். தமிழ் இசை கல்லூரியில நிறைய போட்டிகள் நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் போட்டிகள் நடக்கும். அப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க மாணவர்களுடைய நாலேஜ் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க கூட இருந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன். நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க அந்த போட்டி நடக்கும்போது. ஒவ்வொரு வருஷமும் மார்கழியில போட்டி நடக்கும்போது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க நிறைய. ஏன்னா அனுபவம் மிக்க கலைஞர்கள் வருவாங்க. அவங்க ஜட்ஜ் பண்றத பார்க்கும்போது எதுல எப்படி ஜட் பண்ணாங்க அப்படிங்கறத நான் நம்ம பக்கத்துல இருந்து கூர்ந்து

0: கவனிக்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ரெண்டாவது, ஒரு நடன போட்டிக்கு நம்ம போறோம்னா நம்ம கரெக்டா இருக்கணும். அரமண்டி உட்கார்ந்து ஆடுற ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும். அந்த நாட்டியத்துல கை வலி கண் செல்லணும். அப்ப கையை நீட்டும் போது கண்ணோட பார்வை அங்க போகணும். முழுசா தலை கூட திருப்ப வேணாம். கண்ணோட பார்வை அங்க போனாவே மக்களுக்கு அந்த கையில ஏதோ சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். நம்ம வெல் டான்சரா இருக்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 200க்கு மேற்பட்ட சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கேன்
1: டான்ஸ்
0: பண்ணதுக்காக மட்டும். அதே இல்லாம ஒரு 30க்கு மேற்பட்ட அவார்டுகள் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல.
1: கிரேட்.
0: ஆமா, இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னும் எனக்கு இந்த நடனத்துல இன்னும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாமே நிறைய இருக்கு இன்னும்.
1: ஆனா நீங்க முதன் முதல்ல ஒரு விளையாட்டுத்தனமா சினிமா பாடல்களை பார்த்து பரதம் இப்படி இருக்கு, எனக்கு இது ஆட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி நீங்க போய் ஒரு குருகிட்ட நீங்க அணுகும் போது இருந்த பரதத்துக்கும், நீங்க முறையா கத்துக்கிட்ட போது இருந்ததுக்கும் என்ன இவ்வளவு இப்படி இருக்கா, இவ்வளவு உள்ள டெப்தா போகணுமா அது கடலா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு நீங்க அதை வெளியிருந்து பாக்குறீங்க, ஒரு ஆசிரியர் ஆயிட்டு மாணவர்கள் இப்ப ஆர்வத்தோட வராங்க அதை பாக்குறீங்க. இதுல என்ன மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க? அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்து இது எப்படி ஒரு கலை வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதா நீங்க பாக்குறீங்க?
0: அப்ப இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நான் பிராங்கா சொல்றேன், அப்போ வந்து எங்க ஆசிரியர் வந்து அடவுகள் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா திரைப்பட பாடல்களுக்கு மட்டும்தான் நடனம் சொல்லி கொடுத்தாங்க. திரைப்பட பாடல்கள்ல வர்ற பக்தி பாடல்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்து கோவில்கள்லாம் ஆட வச்சாங்க. அந்த மாதிரிதான் நானு சின்ன வயசுல எல்லாம் ஆடி இருக்கேன். அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்ச நாள் அங்க கிளாஸ்க்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருந்தது. வருமானத்துக்காக வேலை பார்க்க இருந்தது. அப்ப இந்த கோவில்கள்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும்
1: தெரியுங்களா,
0: அதில்கள் எல்லாம் நான் ஹீரோஸ் கூட ஜோடி ஆடி
1: இருக்கேன்.
0: அந்த மாதிரி ஏன்னா ஏர்னிங்ஸ் வேணும், ஆனா நமக்கு வந்து கலையை விடக்கூடாது அப்படிங்கறக்காக அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்கு போகும்போது. அந்த இது அப்ப இருந்தது வேற மாதிரி ஒரு இது. ரெக்கார்டட் டான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சினிமாவில வர பக்தி பாடல்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நான் முறையா போய் டிப்ளமோ சேர்ந்து கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முறையான கர்நாடக சங்கீதத்துக்கு பரதநாட்டியம் ஆடுறத நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிட்டேன் டிப்ளமோல போகும்போது. அப்படி போய் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முறையா இந்த மிருதங்க ஜதியா இருக்கட்டும், வயலினோட இசைக்கா இருக்கட்டும், புல்லங்களோட இசைக்கு, வீணையோட இசைக்கு, சுரக்கோர்வைகளுக்கு நம்ம எப்படி அடவெல்லாம் பிடிக்கணும், என்ன அடவு கோர்வைகள் அமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அதுக்கப்புறம் தான் கத்துக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து இன்னமும் கத்துக்கிட்டுதான் இருக்கோம்.
1: தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். 5:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முனைவர் டி ராஜகுமாரி, திருநங்கை, பரதநாட்டிய கலைஞர் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு இன்னசென்டா, சோ ஸ்வீட்டா, அவ மனசுல இருக்க படத்தை அப்படியே சொல்லிடுறான்ப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:51 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறீங்க. சித்திரச்சவானத்தில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க முனைவர் டி ராஜகுமாரி, திருநங்கை, பரதநாட்டிய கலைஞர். ஸோ நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தது. மேம் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னி எடுத்தாச்சு, அதில் நிறைய பயணப்பட்டுருக்கீங்க, நிறைய வெற்றிகள், நிறைய பாராட்டுகள் சூடிட்டுருக்கோம். பட் ஆனால் எனக்கு இன்னும் இது பண்ணணும்னு ஆசைங்க, எனக்கு தீரலை, இன்னும் எனக்கு இது பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் இந்த பரதத்துல?
1: இந்த பரதத்துல இன்னும் நிறைய பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கன்னியாகுமரியுடைய வரலாறு நாட்டிய நாடகமா பண்ணணும்னு என்னோட நண்பர் ஒருத்தங்க சொன்னாங்க. சொல்லும்போது அப்ப நிறைய நான் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும் போது அவங்க வரலாறு பாடுறதுக்கான பாட்டு எல்லாம் தேடி தேடி எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நானே ஒரு 16 பாட்டு எழுதினதுக்கு 16 பாட்டு எழுதி அத என்னோட மாணவர்களுக்கும் என் கூட டிப்ளமோ படித்த டீச்சர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்து திருஇங்கோய் மலையில் லலிதா பரமேஸ்வரி கோவில்ல நாங்க அதை அரங்கேற்றம் பண்ணோம். 2015-ல் அது பண்ணோம். ஆமா, அது பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ 2025-ல் ஒரு 1000 நடன கலைஞர்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வந்து திருநாவுக்கரசு நாயனாருடைய பதிகங்களை சொல்லி கொடுத்து அத வந்து நல்லூர் சிவன் கோவில்ல அரங்கேற்றம் பண்ணோம். அது இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இன்னும் ஒரு ஒரு சாதனை பண்ணணும்னு எனக்குள்ள மனசுக்குள்ள தோணிட்டே இருக்குது. ஆனா

0: எப்படி அதை நான் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். என்னன்னா, அஞ்சு வர்ணம், வர்ணம்ங்கிறது பெரிய ஒரு இது எனக்கு, என்னோட உடம்பு சக்திக்கு தகுந்த மாதிரி நான் பேசுறேன். நான் அஞ்சு வர்ணம், ஒரு வர்ணம்ங்கிறது மேக்சிமம் 25 minutes, மீறினா 45 minutes, இந்த மாதிரி டைமுக்கு ஆடக்கூடிய ஒரு பாடல் தான் வர்ணம்.
1: ஓகே,
0: அது மாதிரி ஒரு அஞ்சு வர்ணத்தை எடுத்து ஒரே டைம்ல அஞ்சு வர்ணத்தையும் ஒன் பை ஒன்னா ஆடி சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையா இருந்துட்டு இருக்கு. நான் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ
1: நீங்களே சொல்லிட்டீங்க, அது ஒரு வர்ணம்ங்கிறதே வந்து இவ்வளோ டைம் எடுக்கணும். அஞ்சு வர்ணம் அப்படிங்கிறது வந்து நம்ம மென்டலி ஃபிசிக்கலி எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதும், அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கும்,
0: ஸோ ஏன்னா அந்த அஞ்சு வர்ணத்துலேயும் ஒவ்வொரு வர்ணத்துலேயும் அஞ்சு ஜதி வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக கோர்வைகளுக்கு அடவுகள் ஆடணும். இதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஒரு ஆசையாக இருந்துட்டு இருக்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இருப்பீங்க, இப்போவே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். இந்த மாதிரி உங்களுடைய இப்போ ஒவ்வொரு மாணவரும் ஒரு அரங்கேற்றம் பண்ணும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது?
0: மாணவர்களுடைய அரங்கேற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு மாணவர் தனியாக 1.5 மணி நேரத்துக்கு ஆடுறதுக்கு அந்த ஒரு மேடை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது தான் இந்த அரங்கேற்றம்னு சொல்றது. அது ஒரு பெரிய அவங்களுடைய அவங்களுடைய பெற்றோர் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு எப்படி ஒரு பொண்ணு பெரிய மனுஷியானா செலவு பண்ணுவாங்க, இல்லை ஒரு கல்யாண விசேஷம்னா செலவு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு செலவு பண்ணி ஒரு நடன ஏற்பாடு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அதுக்கு எஃபோர்ட் போடுறா, நல்லா பண்றா. ஆனா நிறைய இடங்கள்ல இந்த அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டிராப் அவுட் ஆகுறாங்க.
1: புரியுது.
0: அது அந்த அரங்கேற்றங்கறத ஒரு தொடக்கமா தான் எடுக்கணுமே ஒழிய அத முடிவா எடுத்துக்க கூடாது. அந்த டிராப் அவுட் ஆகாம இப்பதான் நம்ம முதல் ஸ்டேஜ் ஆடுறோம், அதுக்கப்புறம் இனிமே ஸ்டேஜ் தான் இருக்கு, அப்பதான் நம்ம நடனமணியா வேலை வர முடியும் அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும், மாணவிகளும் புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களுக்கு நான் சொல்ற முதல் கருத்து.
1: நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, நிறைய வரலாறை தேடிட்டு இருக்கேன், நிறைய படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஒரு கலையை எடுத்துட்டு எனக்கு அது ஆடலில் விருப்பம் இருக்குங்கிறது வேற, அந்த ஆடல் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பையும் தேர்ந்தெடுத்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, செய்யறது, பாடல்கள் கேட்கறது அப்படிங்கிற இந்த ஆர்வம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயமா எனக்கு படுது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வருமானத்துக்காகவும் நம்ம ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, கலைக்காக ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, அந்த கலையை முழுமையா செம்மையா செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு உதவுறாங்க உங்களுக்கு?
0: சார், இப்ப வந்து ஒரு நடனமணியா இருக்கட்டும், ஒரு நாட்டிய ஆசிரியரா இருக்கட்டும், வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க வந்து பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மாயையான தோற்றம் தோணும். ஆனா அவங்கள கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஓரளவுக்கு வசதியானவங்களும் இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய பின்புலம் பார்க்கணும், பின்புல சப்போர்ட் யாரு இருக்கு அப்படின்னு. இப்ப திருமணமான பெண்ணா இருந்தா அவரோட மாமையார் குடும்பம், கணவருடைய சப்போர்ட்டு, பெற்றோருடைய சப்போர்ட், இதெல்லாம் வேணும். அதே திருமணத்துக்கு முன்னாடி இருந்தா பேரண்டோட சப்போர்ட் வேணும். சோ சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா எனக்கு நாட்டியத்துறையை பொறுத்த வரைக்கும் யாரும் சப்போர்ட் கிடையாது. என்னுடைய குருமார்கள் தான் என்னுடைய முதல் சப்போர்ட், என்னுடைய தோழர்கள் தான் முதல் சப்போர்ட். அது அதுக்கப்புறம் என்னைக்கு எந்த சூழ்நிலையும் என்னை வெறுக்காத என் சொந்தங்கள் தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் என்னை வெறுத்து ஒதுக்காதது என் சொந்தங்கள் தான். என் சொந்தங்கள் இல்லைன்னு சொன்னா இந்த ஊர்ல வந்து நான் இப்படி வாழ முடியாது. ஏன்னா சொந்தக்காரங்க வந்து இன்முகத்தோட நம்ம கிட்ட பேசணும். நான் திருநங்கையா மாறிட்டேன், அது ரெண்டாவது. ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்து எங்கூட பழகி இருப்பாங்க. திடீர்னு என்னட்ட மாற்றம் பார்த்தது என்னை வெறுத்து ஒதுக்காம எங்கிட்ட வந்து பேசணும், பழகணும், அவங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் என்னை அழைக்கணும். அப்பதான் நானும் வந்து ஒரு சக மனிதரா இந்த ஊர்ல வாழ முடியும்.
1: உண்மைதான்.
0: அவங்க அது இல்லாம அவங்க வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சா நான் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு தான் புலம் பெயரணும்.
1: கண்டிப்பா
0: அங்க போய் தான் என்னோட வாழ்க்கை அமைச்சுக்கணும். ஆனா அந்த விஷயத்துல என்னுடைய சொந்தக்காரங்க யாரும் என்னை இன்னும் வரைக்கும் விட்டு கொடுக்கல. அவங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் அவங்களுடைய எல்லா இதுக்கும் என்னை கூப்பிடுறாங்க. அதனாலயே எனக்கு இன்னும் இதுல வந்து பெத்தவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பேரும் புகழும் வாங்கிதான் கொடுக்கணும். நம்மளை நினைச்சு அவங்க ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறதுல நான் உறுதியா இருக்கேன்.
1: எஸ் கண்டிப்பா. நீங்க இவ்வளவு நேரமும் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்த நிறைய பேருக்கு, முக்கியமா குறிப்பா கலைஞர்களுக்கு, பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவன் பாதி பார்வதி பாதி, ஒரு ஆண் பெண் கலந்ததுதான் இந்த நடராஜரா அந்த இதுவா வந்து விஷயம் பண்ணுவாங்க. ஆணுக்குண்டான வலிமையும் பெண்ணுக்குண்டான நலிவும் சேர்ந்ததான் பரதத்தை வந்து இன்னும் அழகேற்றும். ஸோ அது இருந்தது இயற்கையே உங்களுக்கு கொடுத்துருக்கு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நீங்க செய்யற எல்லா விஷயமும் முன்னேற்றம் அடையணும், வெற்றி பாதி நோக்கி பயணப்படணும். கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்லதொரு சந்திப்பில் உங்களை வந்து நேரில் அழைச்சு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசி போகணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு.
0: ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஸோ இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் பேசி பகிர்ந்தது முனைவர் டி ராஜகுமாரி, திருநங்கை, பரதநாட்டிய கலைஞர், நிறைய விஷயங்களும் ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, குழந்தைத்தனமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரின்னு நினைக்கிறேன். படிப்பை வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும், பட் ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி ஒரு துறையில் எடுத்து டாக்டர் பட்டம் வாங்கலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பர்ஃபெக்ட் ஒரு அவர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் சிவா. தேங்க்யூ ஸோ மச்.

கேட்ட பாடல் சௌபாக்கியவதி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திற்காக.

0: நம்மிக அலைபாயுதே.
1: நேர்கள் கேட்ட இந்த பாடல் எத்தனை கோணம் எத்தனை பார்வை என்ற திரைப்படத்திற்காக. இணைந்திருக்கிறோம் பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை.

இனி பண்பலையில் இருக்கிற நிகழ்ச்சிகளுடைய குறிப்புகளை கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் கேட்கலாம். நாளை செவ்வாய்க்கிழமை காலை 6:02 காலை தென்றல். காலை தென்றலில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள். தொடர்ந்து 7:30 முன் செல்லடா பட்டய கணக்காளர் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஊர்புறத்திலே விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 5:02 சித்திர சபானம் நிகழ்ச்சியில் கதைகளின் வழியே திருக்குறள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர்திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாடு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

11:30 வண்ணப்புகள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு வசந்தலம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 2:30

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்குவங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம் தொகுதியிலும், திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும், திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும், ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும், தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும், மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும், திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும்,

0: திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும், திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும், திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும், திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும், திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும், திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும், டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளைத் தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக, விசிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்க முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், துறையூர், பெரம்பலூர், கடலூர், கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாவளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, விராலிமலை, சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவிடைமருதூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக, திண்டிவனம், காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக்கா பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தாவேக்கவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.

0: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் தாவேக்காவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர் தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக்கா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கோளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்குவங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் 6:44 நிமிடம். பொன்மாலை பொழுது திரைகானம் அழகா கேட்டு ரசிக்க இருக்கோம். 70களில் அமைந்த பாடல்களை

5 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும். 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூர்ல 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. ஈரோட பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் 39 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடுல இன்னைக்கான வெதர் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரிஸ்ல இன்னைக்கு 25 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு.

நேர்களே, நீங்க கேட்ட இந்த பாடல் பி சுஷிலா டிஎம் சவுந்தரராஜன் பாடியது மிட்டாய் மம்மி திரைப்படத்திற்காக. இன்னைக்கோட டிராஃபிக் அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாம். மேட்டுப்பாளையம் ரோடு அங்கே வந்து நமக்கு டிராஃபிக் காட்டுது. அதை திறந்து பார்த்தோம்னா ராஜா ஸ்ட்ரீட், வைஷால் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் செல்வபுரம் ரோடு அங்கேயும் வந்துட்டு டிராஃபிக் இருக்குது. அண்ட் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் கீழே அங்கேயும் வந்து டிராஃபிக் உங்களுக்கு இருக்குது. கூஷெட் ரோடு அங்கேயும் டிராஃபிக் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சாலை பணிகள் எங்கெல்லாம் வந்து நடைபெறுதோ அங்கே இருக்கிற இடங்களில் இருக்கிற சாலையில் ஓரங்களெல்லாம் வந்துட்டு மக்கள் போகிறது வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக போக வேண்டியது அவசியம். இணைஞ்சிருக்கிறோம். இது மாலை பொன்மாலை பொழுது.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாள் நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும்.
1: லிவர் ட்ரீட்மென்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபினியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCHல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபினியன் கேம்ப் April 20 to May 6 வரை, காலை 9 to 2 வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்ட்மென்ட் கால் 8754887568.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: நேர்கள் கேட்ட இந்த பாடல் முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள்.
1: உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக விளங்கியது. இந்த போராட்டம் என்பது ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து விடுபட அனைத்து தரப்பு மக்களையும் கிளந்தள செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரிவித்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டிக்கு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை 1930 நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930 April 30 நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மையாகும். இந்த நிலையில் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றினை நினைவுபடுத்தும் விதமாக அகஸ்தியம்பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர். தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அங்கு உப்பொழும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்தூபியில் மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள், பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகமாக கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே நம்பி ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவர் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளவும் மீனவர்கள் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தினை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் அதற்கான மாதிரி பரிசோதனையை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது, அவசர காலங்களில் கடலிலிருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதேபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனே படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கும் அனுப்பி வைக்கும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்து வருகிறது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில்

கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு பாத்திகளில் உப்புவாரும் பணிகள் அதிகரித்துள்ளது. உப்பள பாத்தியிலிருந்து உப்புவாரும் பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் முதலே ஈடுபட்டு வருகிறார்கள். உற்பத்தி செய்த உப்பினை சேமிக்கும் பணியிலும் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஒரு டன் உப்பு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடைமழை இடையூறு இல்லாமல் இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அந்த ஆண்டிற்கான உற்பத்தி 600,000 மெட்ரிக் டன் அளவினை எட்ட முடியும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பகலில் வெளியில் வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. பகலில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி தொடர்ந்து பதிவாகி வருகிறது. பகல் 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெயிலினால் வெளியில் செல்லாமல் வீடுகளில் முடங்கி இருக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதையடுத்து மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப

0: தெரிவித்துள்ளனர்.
1: நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பகலில் வெளியில் வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. பகலில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி தொடர்ந்து பதிவாகி வருகிறது. பகல் 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெயிலினால் வெளியில் செல்லாமல் வீடுகளில் முடங்கி இருக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதையடுத்து மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
2: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் செல்வன் ஜபராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கனபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் சந்திரசேகர் 4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில்

வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரெத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனேத்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மாநகரில் பிஜேபியின் ஜாகர் சக்கரபூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அசாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அசாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார். பாதுகாப்பான பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயில் இருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டதால்
ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில்

கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

கம் கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அணுகலாம். தொலைபேசி எண் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 6611336 6611226 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். கைபேசி எண் 9629496555. மின்னஞ்சல் முகவரி pathology@tnau.ac.in. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நாளை மற்றும் நாளை மறுநாள் 5 மற்றும் 6 ஆகிய 2 நாட்களில் காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இப்பயிற்சி நடைபெறும். இதில் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பலவகை பழஜாம், பழரசம், தயார் நிலை பானம், ஊறுகாய், ஊறுகனி, பழப்பார் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 9488518268. அலைபேசி எண் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 6611340 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி phtc@tnau.ac.in. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. May 2026 மாதத்துக்கான பயிற்சி 6/5/2026 புதன்கிழமை என்று அளிக்கப்படும். இதில் தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம் ஆகியவை பற்றி பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் பூச்சியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அணுகலாம். தொலைபேசி எண் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 6611214 என்ற முகவரியில் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி entomology@tnau.ac.in. வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36° செல்சியஸ் முதல் 38° செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25° செல்சியஸ் முதல் 26° செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-75% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 30%-35% ஆகவும் பதிவாக வாய்ப்பு

உள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை: நாளை இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை, இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 4-18 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளிப்படவும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்சவும். இடி மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழைகளுக்கு சரியான முட்டுக் கொடுத்து சாயாமல் பார்த்துக் கொள்ளவும். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து காணப்படுவதால் 11 மணி முதல் 4 மணி வரை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மேலும் கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்கவும். அதிக மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து மாலை நேர காற்றின் இறப்பதும் குறைந்து காணப்படுவதால் கறவை மாடுகளுக்கு பொட்டாசியம் அல்லது சோடியம் தாதுக்களை அதிகரிப்பதன் மூலம் பால் அளவு குறையாமல் பார்த்து கொள்ளலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: ಆಕಾಶವಾಣಿ FM 103 ಕೊಯಂಬತ್ತೂರು.
1: ஏரும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துல எந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் இருக்கு, அந்த தொழில் நிறுவனங்களுக்கு என்னென்ன வகையான மரங்கள் தேவைப்படுது, அந்த மரங்கள் எல்லாம் நம்ம கிட்டயே இருக்கா இல்ல, அதெல்லாம் நம்ம எங்கிருந்து வாங்குறோம் அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்திபன் சார் சொல்ல போறாரு. வாங்க கேக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி FM 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை பல்வேறு எபிசோடுகளாக வாரந்தோறும் திங்கட்கிழமை 7:30 நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் நிறைய இந்திய வனங்கள், இந்திய வேளாண்மை காடுகள், வேளாண்மை காடுகளுடைய நோக்கம், இதனுடைய கொள்கைகள், அரசு முயற்சிகள், இதை பற்றியெல்லாம் நம்ம ஒரு 7-8 எபிசோடில் நிறைய பார்த்துருவோம். இப்போ நம்ம நேராக எங்கே வர போகிறோம்? தமிழ்நாட்டுக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் வேளாண் காடுகள் தேவை? இந்த வேளாண் காடுகள் தேவைன்னா இது கூட சூழல் உள்ளதா? இந்த வேளாண் காடுகள் மூலமாக உண்மையிலே விவசாயத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்துமா, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்வது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேளாண் காடுகளின் தேவை. இந்த தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு 130 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு. இந்த 130 லட்சம் ஹெக்டேரில் 45-55 லட்சம் ஹெக்டேர் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, ஒரு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் நடந்துட்டு. இதில் ஒரு 20-25 லட்சம் ஹெக்டேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேலோஸ் அண்ட் கரண்ட் ஃபேலோஸ் மொத்தமாக இருக்கும். அப்புறம் பெர்மனன்ட் ஃபேலோஸ்னு சொல்லி ஒரு 2-3 லட்சம் ஹெக்டேர் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபேலோ லேண்ட்ஸ் மட்டும் 20-25 லட்சம் ஹெக்டேர். அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒரு 10% எடுத்துக்கிட்டாலுமே ஏற்கனவே அதில் ஒரு 5 லட்சம் ஹெக்டேர். டோட்டலாக எடுத்தோம்னா ஒரு 30 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு தமிழகத்தில் உள்ளது, வேளாண் காடுகளுக்காகவே உள்ளது. இதில் அக்ரிகல்ச்சரை சேர்க்காமையே இருந்தாலுமே ஒரு 20-25 லட்சம் ஹெக்டேர் வந்து நமக்கு வேளாண் காடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஏன் வேளாண் காடுகள் பண்ண வேண்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது அரசு கொள்கையானாலும் சரி, மற்ற தேசிய லெவல் கொள்கை, மாநில அளவில் வேளாண் காடுகள் கொள்கையில் என்ன சொல்லுதுன்னா வனத்தின் பரப்பளவை அதிகரிக்க வேண்டும். அது வந்து இயற்கை காடுகளின் பரப்பளவை அதிகரிக்கலாம். ஒன்று, அந்த இயற்கை காடுகள் பரப்பளவை நேராக எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த இயற்கை காடுகளில் டீகிரேடட் ஃபாரஸ்ட்டை ரீஜுவினேட் பண்ணலாம். எங்கெல்லாம் வனப்பரப்பு குறைவாக உள்ளதோ அங்கே மரங்கள் நட்டு கூட்டலாம். ஆனால் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு போகிறப்ப வேளாண் காடுகள் மட்டும்தான் சாத்தியம். இந்த வேளாண் காடுகள் என்பது உண்மையிலே விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, இது காம்ப்ரிஹென்சிவ் ஏ மல்டிபர்பஸ் லேண்ட் யூஸ் சிஸ்டம் என்று அழைப்பார்கள். அது வந்து ஒரு காலத்தில் வந்து வேளாண் காடுகள் நின்றாலே அது எக்ஸ்டென்ஷன் ஃபாரஸ்ட்ரி, சோசியல் ஃபாரஸ்ட்ரி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி, லீனியர் ஃபாரஸ்ட்ரி, ரயில்வே பிளான்டேஷன்ஸ், கெனால் பேங்க் பிளான்டேஷன்ஸ், இவை அனைத்தையுமே உள்ளடக்கிய முன்னாடியெல்லாம் சமூக காடுகள் சொல்வார். இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த வேளாண் காடுகள்ல இன்றைக்கு ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட், வனத்திற்கு வெளியே வனங்கள் என்ற கான்செப்டுக்கே எல்லாமே வந்துருது. அந்த வகையில் தமிழகத்தில் நல்ல லேண்ட் நிலப்பரப்பு இருக்கு. 7 வேளாண் மண்டலங்கள் இருக்கு, தட்பவெப்ப மண்டலங்கள் இருக்கு, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். அந்த 7 மண்டலங்களுமே உண்மையிலேயே வேளாண் காடுகளுக்கு உகந்தது. இப்போ மரம் வற்று

ஆனா உண்மையிலேயே அது தேவை தமிழகத்துக்கு தேவையா? அங்கதான் கிரக்ஸ். ஏற்கனவே இந்தியாவில் பார்த்துட்டு இருந்தோம், அதாவது மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மரம் சாரா பொருட்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் சொல்லி ஏறக்கறிய ஒரு 50-க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை பத்தி பார்த்தோம், செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இதே இந்த அத்தனை செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி தமிழகத்துலதான் இருக்கு, அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க தடிமரமா இருந்தாலும் சரி, ஒட்டுப்பலகை, பேப்பர் மில், எது எடுத்தீங்கனாலும் சரி, தமிழகத்துல ரோபஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழகத்துல நியூ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் கொள்கை என்ன சொல்லுது, வேளாண் காடுகள் என்ன சொல்லுது, இன்க்ரீஸ்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எதுல டு ப்ரொமோட் ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட், வனத்திற்கு வெளியே வனங்களை ப்ரொமோட் பண்ணுவதில் தொழிற்சாலைகளின் பங்களிப்பு மிக கூடுதலாக இருக்கும். இன்னொன்று, இந்த தொழிற்சாலைகள் யாரெல்லாம் மரம் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கிறார்களோ, மரத்தை டைரக்டா டைரக்ட் ரா மெட்டீரியல், மரத்தை இன்டைரக்ட் ரா மெட்டீரியல், அதாவது ஃபயர்வுட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல் வேற மாதிரி இருக்கும். பேப்பர் மில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மூலப்பொருளே வந்து மரம் தான். ஆனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் காட்டனாக இருக்கும், ஆனால் எரிக்கிறது எதுதான் இருக்கும், மரமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், மரம் சார்ந்த நிறுவனங்கள் அனைத்துமே தங்களுக்கு தேவையான மரங்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். எப்படி, வேளாங்கார்கள் கொள்கை என்ன சொல்லுது, யூ கோ டு த ஃபார்மர்ஸ், விவசாயிகளிடம் சென்றடையுங்கள், அவருக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான சரியான மேனேஜ்மெண்ட், வேளாங்கார்கள் மேனேஜ்மெண்ட், நல்ல தொழில்நுட்பம், சரியான சந்தை விலை, ஹார்வெஸ்டிங், டிரான்ஸ்போர்டேஷன், அஷ்யூர்ட் பைபேக், இது எல்லாம் கொடுத்து இதன் மூலமாக வேளாங்கார்களை பெருக்கணும். எக்ஸாக்டா அதுதான் தமிழ்நாட்டில். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நிலப்பரப்பை பற்றி சொல்லிட்டேன், எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குன்னு, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இந்த ஏரியா அண்டர் ஃபேலோஸ் பார்த்தீங்கன்னா வெரி எஸ்டாப்ளிஷ்ட், இது போல் ஆல்ரெடி இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஏரியாவை தெரிஞ்சாலே போதும், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வேளாண் காடுகள் மாதிரி பண்ணியை உருவாக்கி, அந்த மாதிரி பண்ணியை எப்படி உருவாக்கணும், கிளஸ்டர் அப்ரோச், ஒரு இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன், இதையெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் இருக்க சூழ்நிலை 365 நாளும் நீங்களே மரத்தை வளர்த்து, மரத்தை அறுவடை செய்து, அதை பயனாக்கி, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இவை அனைத்தையுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் உள்ளது. அதனால தான் இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக, குறிப்பாக 2004 அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் என்ற ஒரு வடிவத்தை திட்டமிட்டு அதை கன்சீவ் பண்ணி அதை தமிழகத்தில் ஒரு ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். 2004 2008 முடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இந்த கான்செப்டை கொண்டு போகிறதுக்கே பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டர்ஸ் தான் இருந்தது. ஆனால் 2008 அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேளாண் காடுகளில் மதிப்பு கூட்டு சங்கிலி, தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளில் மதிப்பு கூட்டு சங்கிலி, எ வேல்யூ செயின் ஆன் இண்டஸ்ட்ரியல் அக்ரோஃபாரஸி, உலக வங்கி திட்டத்தின் மூலமாக நேஷனல் அக்ரிகல்ச்சர் இனோவேஷன் ப்ராஜெக்ட் என்கிறார்கள், அதாவது தேசிய வேளாண்மை புதுமை திட்டம், அந்த திட்டத்தின் கீழே தான் இந்த வேல்யூ செயின் மாடல் ஆன் இண்டஸ்ட்ரியல் அக்ரோஃபாரஸி அறிமுகப்படுத்தி 2008 இன்னைக்கு 2026 முடிக்க ஏற்கனவே 18 ஆண்டுகளுக்கு மேலாக இதை வந்து இன்டென்சிவாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்திருக்கிறது, 1-2 அங்கங்கே சில இடர்பாடுகள் இருந்தது, இதெல்லாம் மாற்றி மேலும் எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போ தான் நிறைய வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கு தான் தொழில் நிறுவனங்கள் இந்த திட்டத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள். விவசாயிகள் வந்து எங்கெங்கெல்லாம் விவசாயம் லாபகரமாக இல்லையோ, எங்கே விவசாயம் பண்ண முடியாத சூழல் உள்ளதோ, அது நில பயன்பாடாக இருக்கட்டும், லேபர் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் மாறுபாடாக இருக்கட்டும், இதையெல்லாம் எங்கே கம்பேர்ட் பண்ண முடியும்னா, எங்கே பயன்படுத்த முடியும்னா, மரம், மரம் சார்ந்த விவசாயம், அதை தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு போயிட்டாங்க, நேச்சுரல் ஃபார்மிங். இந்த நேச்சுரல் ஃபார்மிங்கும் சரி, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரும் சரி, மரம் இல்லாமல் விவசாயம் இருக்குமே இருக்காது. பழைய எபிசோடில் சொன்னதான், இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன், வனங்களில் வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டது, இன்று வேளாண்மையில் வனங்களை கொண்டு வருகிறோம், இது என்னன்னா இது இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நிலப்பரப்பு, நல்ல நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, மண் வளம், மலை வளம், நீர் வளம், அந்த சுற்றுச்சூழல் வளம் எல்லாமே இருக்கிறதுனால வேளாண் காடுகளுக்கு மிக உகந்தது. ஒரு மாற்று நிலப்பயன்பாடு திட்டம் மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடிய நிலப்பயன்பாடு திட்டமாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றோம்னா, தமிழகத்தில் அனைத்து விதமான நிறுவனங்களும் இருக்கு. நான் ஏறக்குறைய ஒரு 7-8 விதமான செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். தமிழகத்தில் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் தடிமரம் தான் மெயின். தடிமரம் வந்து நம்ம தேசிய லெவலில் என்னன்னு பார்த்தோம், நம்ம மேஜர் இம்போர்ட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்தில் தடிமரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 செக்டர்ஸாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இது எப்படி பயன்படுத்துகிறோம்னா, இவர்களுக்கு ஆண்டுக்கு இல்லட்டா மாதத்திற்கு எவ்வளோ பணம் பயன்படுத்துகிறார்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ். இது பல்வேறு ஆண்டுகளாக நம்ம இன்டென்சிவ் ஃபீல்ட் சர்வே, டிஸ்கஷன் வித் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம கன்சார்சியம் இண்டஸ்ட்ரியல் அக்ரோஃபாரஸி என்று அழைக்கக்கூடிய தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்புடைய பங்குதாரர்களாக உள்ள இண்டஸ்ட்ரீஸ், இவர்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சதில் இந்த

மூன்று விதமான இண்டஸ்ட்ரீஸ். அதில் ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர் மரம், வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய மரங்கள் தான் வரும். இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 நாடுகள்லேருந்து தேக்கு மரம் தமிழகத்துக்கு வருது. 22 நாடுகள்லேருந்து தேக்கு என்றாலே இந்தியா தான் வந்து தேக்குக்கு தாயகம். இந்தியா, பர்மா, லாவோ, பிரியார், மற்ற நாடுகள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ்டு ட்ரீஸ். இப்போ அங்கேருந்து நமக்கு வருது. நீங்கள் மார்க்கெட்டில் போய், கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் போய் கேட்டு பாருங்கள், இல்லை திருச்சி மார்க்கெட்டில் போய் கேட்டு பாருங்க, மதுரை மார்க்கெட்டில் போய் கேட்டு பாருங்க, திருநெல்வேலி மார்க்கெட்டில் போய் கேட்டு பாருங்க. செங்கோட்டை பக்கம் கொஞ்சம் நேச்சுரல் இருக்கும். அது செங்கோட்டையெல்லாம் போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இம்போர்ட்டுமே நிறைய வந்துடும். காரணம் என்னன்னா, அவங்க போன உடனே தேக்குன்னு கேட்டா என்ன தேக்குன்னு கேட்பான். உடனே நம்ம ஆளுங்க பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பர்மானா பர்மாக்கு தான் போய் தேக்கு வாங்கணும். ஏன்னா ரவுண்ட் லாக்ஸ் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தடை செய்யப்பட்டு இந்த கன்வெர்டட் லாக்ஸ் தான் வருது. அதே போல கானா தேக்கு, நைஜீரியன் தேக்கு, கோஸ்டாரிக்கன் தேக்கு, கொலம்பியன் தேக்கு, பனாமா தேக்கு, பராகவை தேக்கு, இது பூரா வருது. இந்தியன் தேக்குன்ற வார்த்தையே இல்லை. ஏன்னா தேக்கின் வளம் குறைந்து விட்டது. காடுகள்லேருந்து தேக்கு எடுக்கப்பட முடியாத சூழல். அப்போ என்ன ஆகணும்? நமக்கு தேவையான தேக்கு மரங்களை எங்கே வளர்க்கணும்? வேளாண் காடுகளில் விவசாயிகளின் பங்களிப்பு வளர்க்கும் பட்சத்தில் தான் இருமணும். இதுக்கு ஏன் தொழில் நிறுவனங்கள் இருக்கா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 1000-2500 இண்டஸ்ட்ரீஸ் வேற வேற கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு இவர்களுக்கு மட்டும் தேவை 30-35 லட்சம் டன் மரம் வேணும். நான் சொல்றது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஊரில் நிறைய சின்ன சின்ன அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. தடிமரம் தமிழகத்திற்கு மட்டும் 30-35 லட்சம் டன் மரம் வேணும்னா எங்கிருந்து எடுக்கிறது பாருங்க. ஸோ அவ்வளவு தேவை இருக்கு தமிழகத்தில் தடிமரம் சார்ந்தது.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ஏரும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: இந்த தடிமரம்னா வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஃப்ளோரிங்கில் ஆரம்பித்து, ஃபர்னிச்சரில் ஆரம்பித்து, வீடு கட்டுவதில் ஆரம்பித்து, பாடி பில்டிங் எல்லா செக்டார்லேயும் தடிமரம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன ஆகும், தடிமரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த தடிமரம் வேளாண் காடுகள் பார்க்குறப்ப டீட்டெயில் இன்னும் பார்க்கலாம். இரண்டாவது செக்டார் அப்படி பார்த்தீங்கன்னா பல்ப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 100-150 பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேலே இருக்குது நிறையா. அதில் 2 பேப்பர் இண்டஸ்ட்ரி தான் மரம் சார்ந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி. அந்த 2 பேப்பர் இண்டஸ்ட்ரி, ஒன்று கரூரில் இருக்குது, இன்னொன்று வந்து திருச்சி பக்கம் முண்டிப்பட்டில் இருக்குது. 3 இண்டஸ்ட்ரின் சொல்லலாம், நம்ம 2 கேட்டகரிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஒன்று அரசு நிறுவனம், இன்னொன்று வந்து தனியார் நிறுவனம். இவர்கள் 2 நிறுவனத்திற்கும் தேவையான ஆண்டுக்கு தேவை காகித கூழ் மரங்களின் தேவை பார்த்தீங்கன்னா 17,500,000 டன். நினச்சி பாருங்க, 2004-05 நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப ஆண்டுக்கு மரத்தேவை காகிதக்கூழ் நிறுவனங்களுக்கு 200,000 டன் மட்டும்தான். அந்த 200,000 டன் எங்கேருந்து கிடைச்சதுன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் வனத்தோட்ட கழகத்திலிருந்து பெறப்பட்டது. ஆனால் இந்த 15-20 என்னாச்சு, தேவை வந்து 17,500,000 டன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 200,000 கம்மியாக தான் இப்போ வனத்தோட்ட கழகத்திலிருந்து பெறப்படுகிறது. ஏற்கனவே 90% மேற்பட்ட மரங்கள் எங்கேருந்து எடுக்கணும், வெளியே இருந்து தான் எடுக்கணும், வனங்களிலிருந்து எடுக்க முடியாது. வெளியிருந்து எடுக்கணும், எங்கேருந்து எடுக்கணும், விளை நிலங்களில் இல்லைன்னா விவசாய நிலங்களில், அதுவும் வேளாண் காடுகள் சார்ந்த விவசாய நிலங்கள். அப்போ என்னாகும், இதற்கு தேவையான மரங்கள் கூடுது. நான் 2004-05 சொல்கிறப்ப ஆரம்பிக்கிறப்ப 200,000 டன், இன்றைக்கி 17,000 டன். இன்றைக்கி நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம எல்லாமே காகித பயன்பாடு குறைஞ்சிருச்சு, நம்ம டிஜிட்டல் ஏரால இருக்கிறோம், டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் இருக்கிறோம், அதனால் காகிதத்தின் பயன்பாடு கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். யூ டோன்ட் பிலீவ், நம்ம இன்றைக்கி காகிதத்தின் பயன்பாடு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஏறக்குறைய 100 செக்டார்ஸில் காகிதம் பயன்படுத்தப்படுகிறது. அது டிஷ்யூ பேப்பரில் ஆரம்பித்து சானிட்டரி நாப்கின் லிட்டர் பேப்பர் முடிக்க, ஃபார்மா பேப்பர், ஃபுட் பேப்பர், பேக்கேஜிங் பேப்பர்னு ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் பேப்பர் கிரேட் யூஸ் பண்ணப்படுது. அப்போ என்னாகும், இதற்கு தேவை 17,000,000 டன் தமிழகத்திற்கு மட்டும். இந்த 17,000,000 டன் வேணும்னா

0: இதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு ஏரியா வேணும், ஆண்டுக்கு 17-20 லட்சம் ஹெக்டேர்ல மரத்தை நடணும் ஒரு ஆண்டுக்கு. சோ இவருடைய தேவை வந்து அதிகமாக இருக்கு, ஏன்னா வனங்கள் வந்து மரங்களை கொடுக்க முடியாத சூழல் உள்ளது, அப்ப வேளாண் காடுகளுக்கு தான் செல்ல வேண்டும். இந்த வகையில் இந்த நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு சந்தை விலை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், ஒப்பந்தப்படி சாகுபடி செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆல்ரெடி இந்த நடைமுறைகளால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் புதிய ரகங்கள், முன்னாடி எல்லாம் காகித குழுக்கு மரம்னாலே பாத்தீங்கன்னா 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் கழிச்சு தான் வெட்டுவோம். இன்றைக்கு 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள்ள வெட்டுற மாதிரி ரகங்கள் வந்தாச்சு. ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்கன்னா முதல்ல 10 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு குறைந்தபட்ச ப்ரொடக்டிவிட்டி 25 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம், அதிகபட்சம் 55 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம். நம்முடைய மர மேலாண்மையை பொறுத்திருக்கு, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, குளோனல் மேலாண்மை, இதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், உற்பத்தியும் அதிகப்படுத்திருக்கு. ஆண்டு காலம் 2-3 ஆண்டுகளுக்குள்ள வெட்டி அறுவடை செய்து விவசாயிகள் கொடுக்கறப்ப ஏக்கருக்கு 1 லட்சத்துக்கு மேல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதனாலதான் காகித கூழ் சார்ந்த வேளாண் காடுகள், ஃபர்ஸ்ட் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள், ஏன் 30-35 லட்சம் டன் மரம் தேவை, அதனுடைய தேவைகள் அதிகம். இரண்டாவது காகித கூழ் சார்ந்த மரங்கள், ஆண்டுக்கு 17 லட்சம் டன் மரம் வேணும், அதனால என்ன ஆகும், அது சார்ந்த வேளாண் காடுகள். மூன்றாவது பிளைவுட், ஒட்டுப்பலகை மற்றும் பார்ட்டிகிள் போர்டு பேனல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த பேனல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன, பிளைவுட்டு வினீர் மூலமாக பண்ணுறது, பார்ட்டிகிள் போர்டு மரத்தை தூளாக்கி பண்ணுறது, எம்டிஎஃப் மரத்தை கூழாக்கி பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு எல்லாருமே வீடு கட்டுறப்ப இன்டீரியர் டெக்கரேஷன் வந்தாச்சு, என்ன வீட்டில் இன்னருக்கு எப்படி இருக்கணும், வெளியே இருக்கணும், இந்த ஆர்ட் ஆஃப் த ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடு டிசைனே உட் பேஸ்டு டிசைன்லாம் வந்தாச்சு. கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் ஹவுசஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஹில் ஏரியாலாம் உடன் ரிசார்ட்ஸ் கொண்டு வர்றாங்க, நல்ல எல்லா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கார்பரேட் ஹோட்டல்ஸ் என்ன சொல்றாங்க, கிரீன் ஹோட்டல்ஸ் கொண்டு வராங்க. அங்கெல்லாம் சிமெண்ட் கான்கிரீட் இதெல்லாம் கம்மி பண்ணி மரம் இதெல்லாம் கூட பண்ணி அதன் மூலமாக கட்டணங்கள் உருவாக்கப்படுது. அப்ப என்ன ஆகும், இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு. ஏற்கனவே தடிமன தேவை அதிகம், அதனால 80% மேற்பட்ட தடிமரம் நம்ம வெளிநாட்டு தான் கொண்டு வரோம். அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காகத்தான் இந்த ஒட்டுப்பலகை, இந்த இன்ஜினியர் உட் ப்ராடக்ட்ஸ் தலைப்பார்கள், பிளைவுட், பார்ட்டிகிள் போர்டு, எம்டிஎஃப் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்ததுக்கு அப்புறம் தடிமரத்தின் தேவை கம்மியாகல, பட் மேனேஜபிளா இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த பிளைவுட், பார்ட்டிகிள் போர்டு, எம்டிஎஃப் இதற்கு தேவையான ஆண்டுக்கு தேவையான மரத்தின் அளவு தமிழகத்திற்கு மட்டும் குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 13-14 லட்சம் டன் தேவைப்படுகிறது ஆண்டுக்கு. நான் இந்த டேட்டாலாம் 2025 முடிய, நீ 26க்கு அப்புறம் புது இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய லைசன்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க புதுசா. கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபர்னிச்சர் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா நிறைய நிறுவனங்களை கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன ஆகும், மதுரையிலேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி முடிக்க என்ன ஆகும், அங்கே இருக்க நிலப்பரப்பெல்லாம் வேளாண் காடுகளாக மாறும் பட்சத்தில் தான் இந்த நிறுவனங்கள்லாம் சஸ்டைனபிலிட்டி கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து தேர்ட் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவை குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 13-14 லட்சம் டன் ஆண்டுக்கு தேவை தமிழகத்திற்கு மட்டும் தேவைப்படுகிறது. டெய்லி ஒரு இண்டஸ்ட்ரி வர மாதிரி வந்துட்டு இருக்கு. 4வது மேட்ச்வுட் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் மேட்ச்வுட் ப்ரொடக்ஷனில் ஹையஸ்டாக இருக்கும். இன்னைக்கு மேட்ச்வுட் இண்டஸ்ட்ரியே காணும், ரொம்ப செமி மெக்கனைஸ்ட் அண்ட் மெக்கனைஸ்ட் ஆயிடுச்சு. இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா மூலப்பொருள் இல்லை, கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் குவாலிட்டியாக இல்லை. குவாலிட்டியாக இருந்தாலும் இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் விவசாயிகளுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகலை. அதனால இந்த தீக்குச்சி மரம் வந்து பிஎம் மரம் என்று அழைப்பார், ஐலாந்தஸ் எக்ஸல்ஸா, அதை சார்ந்து தான் ஏற்கனவே கோயில்பட்டியில் ஆரம்பித்து நம்ம விருதுநகர் சாத்தூர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இண்டஸ்ட்ரிக்கு மேலே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரி பாதி இண்டஸ்ட்ரியை காணும், இன்றைக்கி எல்லாம் மெக்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மரங்கள் கிடைக்கிறதில்ல. மரங்கள் கிடைச்சாலும் இந்த குவாலிட்டேட்டிவ் மரம், குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதில்ல. இந்த ஃபெசிலிட்டி ப்ராப்பர்ட்டி, கலர் ப்ராப்பர்ட்டி, டென்சிட்டி, அடர்த்தி ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, வெளிநாடுகள்லேருந்து மரம் இறக்குமதி செய்யப்பட்டு தீக்குச்சியாகவும் தீக்குச்சி பெட்டியாகவும் மாற்றப்பட்டு திருப்பி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு. உங்களுக்குலாம் தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தீபாவளி மத்தாப்பு இருக்குல்ல, அதற்கு தேவையான மரத்தின் தேவையே மிக அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அண்டர் எஸ்டிமேட்டில். ஸோ இதற்கு ஆண்டுக்கு தேவை குறைந்தபட்சம் 2 லட்சம் டன், அதிகபட்சம் 5 லட்சம் டன் மறந்தார். முதல்ல ஒரு மரத்தை மத்தியும் நம்பிருந்தோம், இப்போ வந்து பல்வேறு விதம். அதனால் என்ன ஆகுது, தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள், காகிதக்கூழ் சார்ந்த வேளாண் காடுகள், ஒட்டுப்பலகை சார்ந்த வேளாண் காடுகள், தீக்குச்சி மரம் சார்ந்த வேளாண் காடுகள் அடுத்த செக்டர் வந்துருச்சு. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நல்ல தகவல் கலவை சீசன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு மரங்களின் தேவை எப்படி இருக்கு, அது நம்மக்கிட்டே கிடைக்குதா, இல்லை அதற்கான மாற்று யோசனை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய 10வது எபிசோடில் பார்த்திபன் சார் ரொம்ப விளக்கமாக சொன்னார்.

இதோட முடியலைங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதனுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த வாரமும் கேட்கலாம். இது மட்டும் இல்லைங்க, வேளாண் காடுகள் சார்ந்த நிறைய தகவல்களை பார்த்திபன் சார் உங்களுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில சொல்ல போறாரு. இது 1-2 இல்லைங்க, 100 எபிசோடு வரைக்கும் போக போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேளுங்க. ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

0: ಆಕಾಶವಾಣಿ FM 103 ಕೊಯಂಬತ್ತೂರು.
1: ಏರುಂ ಊರುಂ
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நான் டாக்டர் சத்யவேலவன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். எந்த உணவு சாப்பிடலாம், தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னு பார்த்தவன், நமக்கு அதீத காரமுள்ள உணவுகள், அதீத எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், அதீத கொழுப்புடைய உணவுகள், அப்புறம் நீர் அருந்தும் போது முடிந்த அளவுக்கு வீட்டில் சுத்திகரித்த நீரை அருந்தணும். எடுத்துக்கூடிய உணவுகள், ஒவ்வொரு உணவுலையும் காலை உணவோ மதிய உணவோ ஏதோ ஒரு பழங்கள் சேர்த்திக்கலாம். மாதுளம்பழம் இல்லை வாழைப்பழம் இல்லை பப்பாளி போன்ற பழங்கள் சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்திக்கலாம். இறைச்சி உணவுகளில் மீன் எடுத்துக்கலாம். ஈரல், அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈரல் உணவில் சேர்த்துக்கலாம். நேரம் தவறாமல் உணவை காலை மதியம் இரவுன்னு மூன்று வேளையை பிரித்து உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும். ரொம்ப லேட் நைட், அதாவது 10-11 மணிக்கு மேல்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 64 இடங்களில் வெற்றி பெற்று 42 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 29 இடங்களில் வெற்றி பெற்று 30 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 25 இடங்களில் வெற்றி பெற்று 23 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி 103 இடங்களில் வெற்றி பெற்று 103 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 44 இடங்களில் வெற்றி பெற்று 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 80 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 12 இடங்களில் வெற்றி பெற்று 7 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கணபரிஷத் 8 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சியமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களுக்கான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர

0: இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரேஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இந்த தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 5.3 ஓவரில்.
1: The ruling BJP-led NDA has secured a historic 3rd consecutive term in Assam. In Kerala, the United Democratic Front has swept poll with 99 seats, signalling a decisive return to power. BJP is headed for landslide victory in West Bengal Assembly elections. In Tamil Nadu, actor-turned-politician Vijay's party TVK is poised to deliver a super hit on debut. Puducherry is expected to witness the return of a National Democratic Alliance NDA government led by N. Rangaswamy's All India NR Congress, AINRC. In assembly by-elections, BJP has won a seat each in Gujarat, Tripura, Nagaland and Maharashtra. Congress has secured 2 seats in Karnataka, while NCP clinched 1 seat with record margin. In West Bengal, BJP is poised to script history by forming government with an overwhelming mandate in the state assembly polls. The state will be witnessing its first BJP government since independence, as the Trinamool Congress TMC is starting a defeat after 15 years in power in the first election after Special Intensive Revision SIR of electoral roll. Out of a total 293 assembly seats, results have been declared for 104 constituencies so far. BJP has bagged 72 seats while Trinamool Congress has won 29 seats. Regional Aam Janata Unnayan Party AJUP has secured 2 seats and Congress has clinched 1 seat. West Bengal Chief Minister and TMC leader Mamata Banerjee is leading over her BJP rival Suvendu Adhikari in Bhavanipur constituency, while Suvendu Adhikari is ahead in Nandigram seat. As per trends available so far, 189 seats, BJP is surging in 132, while Trinamool Congress is ahead in 54. CPM Congress and others are leading in 1 seat each. In Assam, of the results declared for 101 constituencies, BJP has bagged 73 seats, while its allies Assam Gana Parishad AGP has won 6 seats and Borderland People's Front BPF has secured 8 seats. On the other hand, Congress has gained 10 seats, All India United Democratic Front AIUDF clinched 2 seats, while Raijor Dal and TMC have secured 1 seat each. As per trends available for the remaining 25 seats, BJP is leading in 9 seats, while its ally AGP is ahead in 3 and Borderland People's Front in 2, Congress is leading in 10 seats and Raijor Dal in 1 seat. In Keralam, the Congress-led UDF has clinched a decisive win. While the Congress won 63 seats, its ally IUML added 22, giving the alliance a dominant edge across the state. Other UDF partners, including Kerala Congress factions and smaller allies, also chipped in, underlining a broad-based mandate for the coalition. According actor-turned-politician Vijay's-led Tamilaga Vetri Karagam, TVK, is all set to create history in Tamil Nadu Assembly election by emerging as the single largest party. TVK has won 65 seats and is leading on 43 seats out of 234 constituencies across the state. In Puducherry, the National Democratic Alliance is set to form the next government, securing a comfortable majority of 18 in the 30-member house. Senior BJP leader and Prime Minister Narendra Modi today said that today is a historic and unprecedented day and expressed gratitude to the people and party workers of West Bengal, Assam, Puducherry, Tamil Nadu and Kerala. Addressing party workers at BJP headquarters in Delhi this evening, Mr. Modi said

0: जीता है।
1: Addressing the party workers, BJP President Nitin Nabin expressed his gratitude to the people of all four states and one union territory for giving their support and reposing their faith in the BJP and NDA. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 8:10. நேரிலே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 மணிக்கு ஒளிபரப்பாகும். இனி தொடர்வது இதம் ரிதம்.

நேர்கள் கேட்ட இந்த பாடல் இளையராஜா கே சித்ரா பாடியது. இளையராஜாவுடைய கம்போசிங் அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக. அடுத்ததாக பாடல் கேட்க இருக்கிறோம் ஆத்மா திரைப்படத்திற்காக.

യെസ് ജാനകി പാടിയ പാടൽ കേട്ടും.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

எஸ் ஜானகி பாடின பாடல் கேட்டுரச்சோம். நேரில் காண நினைவூட்டலது. நேர்களே, நாளைக்கு 11:30 மணிக்கு வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தூருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேர்களே, நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

All India Radio 103 FM Coimbatore. நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமாக எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடு

பார்க்கறதுக்கோ இல்லை முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.

நேரம் இரவு 9:15. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இது மயிலிறகு. தேனினும் இனிய தவிட்டாத இசை பாடல்களின் அணிவகுப்பாய் நிகழ்ச்சி தரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒரு மாயை செய்யும். மலரும் நினைவுகளை அழகாக மீட்டெடுக்கூடிய தருணத்தில் இணையக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட 3 படங்கள்லேருந்து பாட்டு கேட்க போகிறோம். பூவா தலையா, அதே கண்கள், இன்னொரு படம் சஸ்பென்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் இது. பாடல் வந்ததுக்கப்புறம் அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கேளுங்க ரசிங்க.

அலைதான் காதலையே உன் பூங்குழலோ, சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் சேயிழையே உன் செவிதலோ, தூத்துக்குடியின் முத்துக்குவியில் திருமகளே உன் புன்னகையோ. ஒரு பெண்ணை பார்க்குறோம், அவங்களுடைய உடல் வந்து ஒரு சிலை மாதிரி இருக்குது, தலைமுடி வந்து காவிரி அலை மாதிரி இருக்குது, அவங்களுடைய செவ்விதழ் வந்து மாங்கனி சுவை மாதிரி இருக்குது, தூத்துக்குடியில் முத்துக்குவியில் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உன்னுடைய சிரிப்பு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறதுல நமக்கு நிகர் நாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 9:21 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இது மயில் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இசை பாடலை வர காத்துட்ருக்கும்போது நம்ம நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் அதே கண்கள். இந்த பூவா தலையா படத்துல இருந்து பாடல் கேட்டோம் இல்லையா, TM சவுந்தரராஜன் பாடியது. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் நாம் சொன்ன மாதிரி அதே கண்கள். அதே கண்கள் படத்துல இருந்து பாடல் வருது, P. சுசீலா அவர்கள் பாடியது.

வர்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஆண்கள் மாதிரி பெண்களை வந்து அவ்வளோ அழகாக வர்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியே உன் பொன்னுடலோ, குடந்தையில் பாயும் காவிரி

0: நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க. உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இது மயில இருக்கு. அதே கண்கள் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். வா அருகில் வா. ஒரு இசை நினச்சதுன்னா அந்த பாட்டை வந்து அப்படி பயமுறுத்துற மாதிரி கூட கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுல. பட் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பேய் இருக்கிற படத்தை பேய் இருக்கிற மாதிரி எடுத்துடலாம்.

0: இல்லாத படத்தை சந்தோஷமா ஜாலியாக பண்ணா காமெடியா அந்த கதை கருவை ஏற்ற மாதிரி எடுத்துலாம். பேய் படம் தானா இது அப்படின்னு நம்பி பார்க்க வச்சு கடைசியில் சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டு போயிருப்பாங்க பாருங்க, மிரட்டியிருப்பார் இயக்குனர். ஸோ ஸ்க்ரீன் பிளேல வந்து ஒரு படத்தை வந்து அழகாக நம்ம வந்து கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் கதையும் அழகாக வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு விருந்தா படைச்சிடும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அதே கண்கள் படம். ஸோ சூப்பரான ஒரு மூவிலேருந்து நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் பூவா தலையா. இந்த படத்தையும் அப்படிதான் ஒரு நல்ல ஒரு காமெடி அண்ணன் பார்த்தீங்கன்னா சண்டை ஈகோ எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு படம். அதில் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சியில் நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் ஒரு இல்லை கொஞ்சம் லவ்லி சாங்காகவே பாடலாம். ரெண்டு லேடிஸ் பாடுற மாதிரி இருக்கும். இல்லை டி எம் சவுந்தரராஜன் லதீஸ்வரி பாடியது கேளுங்க ரசிங்க.
1: Get up!
2: I say you get up!
1: I got you!
2: I hit you!
1: I'll beat you!
2: I'll teach you!
1: Adi saradam podi vayadi, sattaki niya sarjodi. Adi saradam podi vayadi, sattaki niya sarjodi.
2: Adi saradam poya sidamonji, siricha podo alumonji. Saradam poya sidamonji, siricha podo.
1: உனக்கு பெண்மை இருக்கா?
2: சரிதான் போய்யா சிறுமூஞ்சி, சிரிச்சா போதும் அழுமூஞ்சி. சரிதான் போய்யா சிறுமூஞ்சி, சிரிச்சா போதும் அழுமூஞ்சி.

0: வச்சு பயலா நான் எட்ட எட்ட பயந்து இருக்க
1: வேலை கட்ட வேலை நீ வேலை கட்ட மோதாதே
0: மூளை கெட்டு போச்சு நீ

0: முத வந்தா பெண்ணழகே உன்னழகு உள்ளபடி இருக்குமா?
1: ஆஹா சரிதா பொய்யா திருமூஞ்சி சிரிச்சா போதும் அழுமூஞ்சி சரிதா பொய்யா திருமூஞ்சி சிரிச்சா போதும் அழுமூஞ்சி.

0: மதுரை வீரம் போல நீ சின்ன பொண்ணு மிரட்டாதே.
1: அத்த பெத்த மகளே நீ பிந்தையெல்லாம் படிக்காதே.
0: நெட்ட படிக்க மாமா நீ அத்துமீறி நடக்காதே.
1: பொல்லார வாய் கொடுத்து பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டு கண்ணு ரெண்டு பிதுங்குது.
0: இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆட வந்த ஆம்பளைக்கு காலங்கையும் நடுங்குது.
1: அடித்தார்தான் போடி பாயாடி சண்டைக்கு நீயா சரிஜோடி.
0: அடத்தாரிதான் போயா திருமூஞ்சி பிரிச்சா போதும் அழுமூஞ்சி.
1: அமக்கு
0: அமண்டு
1: அகுண்டு
0: அப்பட்டா
1: மானம் இருக்கா
0: வீரம் இருக்கா
1: ரோஷம் இருக்கா
0: வீரம் இருக்கா
1: உனக்கு பெண்மை இருக்கா.
2: ஃபைட்டுனா எப்படி இருக்கணும் நல்லா இருந்ததுல. பத்திரகாளி போல நீ கண்ண கண்ண உருட்டாத, மதுரவீரம் போல நீ சின்ன பொண்ணை மிரட்டாத, அத்த பெத்த மகளே நீ வித்தையெல்லாம் படிக்காத, மெத்த படிச்ச மாமா நீ அத்துமீறி நடக்காத. எதுகை மோனைக்கு குறைச்சலாம், அதே நேரத்தில் கருவுக்கு குறைச்சலாம். அடடா ஃபேன்டாஸ்டிக்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் தேடி கேட்கும் போதில் ஒரு பிளசன்ட் ஃபீல் வந்துட்டே இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, எந்த சூழலுக்கும் நீங்கள் எத்த மாதிரியான பாடலை வந்து ஓல்டு சாங்ஸில் பிக் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் நிறைய பாடல்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் சுச்சுவேஷன் சாங் வச்சுருப்பாங்க. இப்போலாம் நம்ம ரீல்ஸில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் கிடைக்குது. பட் பழைய பாடல்கள் குட்டி குட்டி பாட்டாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் சரியாக இருக்கும். 9:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மயிலிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிறு விளம்பரத்துக்கு பிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள்.

ஓஹோ, எத்தனை அழகு 20 வயதிலே! லவ் லவ், எத்தனை கனவு எங்கள் கண்களிலே! ரிம் ஜிம், எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே! இப்படி ஒரு மாதிரி மியூசிக் போயிட்டுருக்கும்போது பல்லவியில் சரணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. அதில் ரெண்டாவது சரணத்தில் முன்னும் பின்னும் மின்னும் கண்ணம் வண்ணம் கொள்ளாதோ அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாடல் வரிகளெல்லாம் நீங்கள் ரசித்து கேளுங்க, வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. 9:35 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க மலரும் நினைவுகளை அழகாக மீட்டெடுத்து உங்கள் செவியோடு பாடக்கூடிய மயிலறகுகளை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது. பட் அதுக்கு முன்னாடி அதே கண்ணுற படத்தில் இந்த பாடல் கேட்டோம் இல்லையா? இந்த பாடலாக பாடியிருந்தது டி எம் சௌந்தரராஜன், பிசுசிலா. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பூவா தலையா திரைப்படத்தில் பாடல் இதோ கேளுங்க ரசிங்க.

போடச்சன்னா போட்டுக்கிறேன், போதும் வரை கன்னத்திலே அப்படின்னு மூணு பேர் பாடியிருப்பாங்க. டிஎம் சவுந்தரராஜன், ஏஎல் ராகவன் அண்ட் மனோரமா மூணு பேரும் பாடியிருப்பாங்க. பாடல் கேட்டோம். பூவாத்தலை யாத்திரை படத்தில் வந்து 9:42 நேர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு இது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான பழைய பாடலை கேட்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய வரிகளை கவனிக்கிறது, அப்புறம் யதார்த்தமான அவங்களுடைய திரைக்கதையோ அவங்களுடைய கதாபாத்திரத்தில் சூஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இயக்குநர்களுடைய பங்களிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு இலாக்காக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு தனித்தனி நபர் இருப்பாங்க, கதையாசிரியர், பாடலாசிரியர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அதுக்கான பங்களிப்பை வந்து 100% கொடுத்துருப்பாங்க. நமது முழு படமாக பார்க்கும்போது வந்து வேறு மாதிரி பேசப்படும். பட் இப்போல்லாம் அதை தேடி தேடி ரசிக்க ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சி வர காத்துட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து நாம கேட்கவிருக்கும் பாடல் பி. சுசீலா பாடியது. கேளுங்க ரசிங்க.

0: கண்ணாலத்துக்கு தேடி சொன்னாண்டி பூம் பூம் பூம் பாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி தும் தும் தும் மேளம் தட்டி செய்தி சொன்னாண்டி பூம் பூம் பூம் பாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி தும் தும் தும் மேளம் தட்டி செய்தி சொன்னாண்டி
1: நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாள் நிகழ்ச்சி நாளை காலை 10:12 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

உடல் குளிர் கொண்டு நடுங்க.

0: பூவா தலையா திரைப்படத்துல இருந்து பி சுசிலா எல்லாரையும் சொறி பாடின பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். 9:49 நேர்கள் கேட்டு ரசி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இது மயிலிறகு. தேனினும் இன்னைய தவிட்டாத இசை பாடல்கள் சொல்லுவேன் இல்லையா? எஸ், அது ஃபேக்ட். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன் பாடியது. கேளுங்க ரசிங்க.
1: கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத, கண்ணுக்கு தெரியாதான்

மணிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பா

0: இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று தரும் சுகத்தை முதுமை தராது. முன்னும் பின்னும் பின்னி பின்னி பெண்ணழகு நடக்க ஐயா சுப்ரந்தில் 9:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு ரசு மெய் மறந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இது மெயிலருக்கு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பூவா தலையா அதே கண்கள் படங்களும் பாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மூவி சஸ்பென்ஸில் வச்சுருக்கேன்னு சொன்னா இல்லையா, கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன், கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இது பூவா தலையா படத்துலேருந்து.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.

நீ இல்லாத நான் நானே கிடையாது. அதான் இந்த பாட்டோட அர்த்தம். செல்வ மகள் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். இந்த லாஸ்ட் படம் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பூவா தலையா அதே கண்கள் செல்வ மகள் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். பூவா தலையா இசை எம்எஸ் விஸ்வநாதன் அதே கண்கள் இருங்க தேடிடுறேன். எஸ் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதா. செல்வ மகள் படத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடல் கேட்டிருக்கோம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில் இது வரைக்கும் மூன்று படங்கள் பாடல் கேட்டு மகிழ்ந்திருக்கும். 10:01 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் இதுவரை கேட்டது மயிலருக்கு. இனி கேட்கலாம் மெலடி மெட்டுக்கள்.

10:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிட்டுருக்கீங்க மெலடி மெட்டுகள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2 படங்கள்லேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு பாட்டை சொல்லிட்டோம், கொடுத்துட்டோம், பாண்டவர் பூமி படத்துலேருந்து பாடல் கேட்டோம். டிஎல் மகாராஜன், மால்குடி சுபா, யுகேந்திரன் பாடின பாடல் இது. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த படம் சொல்ல மாட்டேன், பாட்டை போடுறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.

குட்டிஸ்லாம் கூட சேர்ந்து பாடியிருப்பாங்கள்ல, நல்லா இருந்ததுல. ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜிவி பிரகாஷ்குமார், பம்பாய் சாரதா, ஸ்வேதா மோகன், நிறைய பேர் பாடியிருப்பாங்க. பம்பாய் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டுருக்கீங்க. இது மெலடி மட்டுக்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பாண்டவ பூமி அண்ட் பம்பாய் படத்துலேருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் தெரிஞ்சிருக்கும், பாண்டவ பூமி படத்தில் தான். கேளுங்க ரசிங்க.

0: கே சித்ரா பாடின பாட்டு பம்பாய் படத்துலேருந்து கேட்டு முடிச்சிருக்கோம். 10:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மெலடி மட்டுக்கள். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலது பாண்டவர் பூமி படத்துலேருந்து கேளுங்க ரசிங்க.
1: எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடித்தான், ஏற்று நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

பரத்வாஜ் பாடின பாடல் கேட்டோம். 10:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது மெலடி மட்டுக்கள். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பம்பாய் படத்தை வந்து கேளுங்க ரசிங்க.

நீ சிரிச்சா தீவானா ஹல்லா குல்லா நல்லா இருந்ததுல. நோயல் ஜாம்ஸ் அனுபமா மால்குடி சுபா ஸ்ரீனிவாஸ் பல்லவி இணைந்து பாடியிருந்த பாடலது 10:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு சந்தோஷம் மஞ்சள் பண்ணுறீங்க. ஏன்னா இது முன்னாடி மட்டுகள். ஸோ இந்த மாதிரி வந்து 2-3 படங்கள்லேருந்து பாடல் எடுத்து ஒவ்வொன்றையும் வந்து பிக் பண்ணி போடும்போது இல்லை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஜாலியாக தான் இருக்குல்ல கேட்குறதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பாண்டவர் பூமி படத்துக்காக கேளுங்க ரசிங்க.

அந்த அரபிக் கடலோரம். ஏஆர் ரஹ்மான், சொன்னலதா, சுரேஷ், பீட்டர் பாடின நல்ல ஒரு பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். 10:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மெலடி மட்டுக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டு படத்துலும் பாடல் கேட்டுருக்கோம் இல்லையா, ஒன்று பாண்டவபூமி அண்ட் தென் பம்பாய். இப்போ பம்பாய் படத்துல பாட்டு கேட்டதுனால அடுத்து எஸ் பாண்டவர் பூமி படத்துலேருந்து குட்டியான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேளுங்க ரசிங்க.

நீர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுகள். ரெண்டு படம் கேட்டோம், பாண்டர் பூமி பம்பாய், பாண்டர் பூமி இசை பரத்வாஜ், பம்பாயில் வந்து ஏஆர் ரஹ்மான். ஸோ இரண்டு படங்கள் பாடல் கேட்டிருக்கோம். நீர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுகள். இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 7 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். தொடர்ந்து எஸ் ஜானகி, ஜிக்கி, எஸ்எஸ்ஏ வாஹித், எஸ் சரளா, அருணா சாய்ராம், பி சுசீலா, டி கே கலா ஆகியோர் பாடியிருக்கும்

0: பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நலமை விளைக விளம்பரத நிகழ்ச்சி, நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை, இன்று புதறிவுனா இடம்பெறும், 7:30 முன் செல்லடா, பட்டய கணக்காளர் வழக்கறிஞர் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 7:35 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல் இடம்பெறும். 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து செய்தி செய்திகள். நாளை காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 சிறுவாணிச்சாரல், 10:00 திரையிசை, 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நாளை நண்பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று, 1:55 வானிலை அறிக்கை, 2:15 திரையிசை. நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே விவசாயிக பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நீர்முகம் இடம்பெறும். 3:00 டீ டைம், 4:00 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ, 5:00 சித்திரச்சவானத்தில் கதைகளின் வழியே திருக்குறள், நாளை மாலை 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். இரவு 7:35 ஏறுமூறும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 8:05 இதமரிதம், 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி மயிலிறகு, 10:00 மெலடி மிட்டுக்கள், நள்ளிரவு 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 35°C, குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியிருந்தது. திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 25°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 39°C, குறைந்தபட்சமாக 25°C பதிவாகியிருந்தது. சேலத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 25°C, குறைந்தபட்சமாக 17°C பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 36°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நேரம் 10:59.
1: நிகழ்ச்சி நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் இன்று நிகழ்ச்சிகள் ஆவம் இணைந்து நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.